ஊழியர் ஆகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

0: இந்த தானியேலுக்குள்ள இருந்த சில காரியங்களை கொஞ்சம் வேகமா காட்டிடுறேன். முதல் அதிகாரத்துல நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படலாகாது என்று தன்னுடைய இருதயத்திலே நினைத்து. சொல்லுங்க,
1: தீர்மானம்
0: என்ன சொன்ன?
1: தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
0: நல்ல கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை காட்டி கொடுத்துட்டு ஓடிடுறேன். பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம்.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றார். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல்.
0: பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பரிசுத்தத்துக்கு நிலைச்சு நின்னா இன்னும் மூணு பேரையாவது பாதிக்கும்.
1: ஆமென்.
0: ஹலோ, அப்பீல் பண்ண போறான், எங்களுக்கு வெறும் பருப்பு சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்ல போறான். யாரெல்லாம் போறா கூட? அனனியா,
1: மீஷாவேல்,
0: அசரியா, இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். டேய், வந்திருக்கிற நாடு வேறதான், பாஷை வேறதான், என்னதான் இருந்தாலும் நம்ம தேவன் சொல்லியிருக்கபடி இதனால நம்ம தீட்டுப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்க தேசத்தை தீட்டாக்குனது தான். அதனால நம்ம, அனன்யா என்ன கேட்குறியா? நல்லா கேட்குது. மிஷாவேல் உன்னை கேட்குதா? நீர் முன்னால நான் அதுக்கு முன்னால் நிற்கிறியா? அசரியா, டெய் ராஜா குட்டி இவன் சொல்கிறான், ராஜா எங்க அவனை அடிச்சு கூடானா? நம்மளால அவன் அடி வாங்கணுமா? வாங்கட்டுமே, மெலிஞ்சாதானே, பருப்பு சின்ன நல்லா இருப்பியா?
1: ஆமே,
0: உபவாசம் இருந்து சாக மாட்டேயா? நம்ம ஆளுங்க உபவாசம் இருக்க முடியாது பிரதர், சுகர் இருக்கு பிரதர், உன் சுகரை கொண்டு அடுப்பில் போடு. நிறைய பேர் இப்போ இவன் உபவாசத்தில் இந்த சாசு போகாமல் இருக்கிற காரணம் சுகர் இருக்கு பிரதர். அதனால எங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட கவுண்டர் போட்டால் சுகர் இருக்கிறவனுக்கு ஒரு கவுண்டர் போட வேண்டியிருக்கு. மற்றாலாம் உபவாசம், அவன் சுகர் இருக்கிறான் லைனில் என்ன சுகர் பிரதர். ஹலோ, பக்கத்தில் சொல்லுங்க, உபவாசம் இருந்தால் சாக மாட்டேன், அப்படி செத்து போனாலும் டைரக்ட் ஃப்ளைட் டு ஹெவன். சுகர் பிரதர் செத்து போவான்னு சொல்கிறேன், உபவாசம் இருந்து செத்து போய் என்ன கஷ்டம்? அங்கே தான் நல்லா புதிய மண்ணை வச்சிருக்கிறாரு, எதுக்கு போட்டுட்டு பழைய ரொட்டியை தின்னுக்கிட்டு இருக்கேன்? நல்ல கவனிங்க. சரி, ஒருத்தன் பரிசுத்தமாக இருந்தால் கூட இருக்கிறவனும் பரிசுத்தமாக நடந்துன்னு ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் போனாங்க. கொழு கொழுன்னு இருந்தான். ஒன், ஹிஸ் கன்விக்ஷன் ஆன் ஹோலினஸ், அது நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நான் பேச போகலை. வை டேனியல்ஸ் காட் இஸ் காட்ன்னு தரியஸ் ராஜா சொன்னார், டேனியலின் தேவனே தேவன் என்று ஏன் அறிக்கையிட்டார்? எலியா மாதிரி அக்னி இறக்கல. ஓகே, நமக்கு ஆசையாக தான் இருக்கு எல்லாரும் அக்கினி இறக்கணும், மெட்ராஸை பத்தி எரியட்டுமேன்ட்டு ஆசையாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம யோவான் யாக்கோபு ஆளுக்கள் தானே, ஒன்று புரிய அக்குனியை உறவழிக்கணுமா? டேய், பிசாசை விரட்ட முடியல, நீ அக்கினி இறக்க போறியா? ஒருத்தன் வந்து சொல்கிறான், இவங்களால் பிசாசு விரட்ட முடியல, நீர் விரட்டும் ஆண்டவர்னு வந்து நிற்கிறான். நிற்கிறானா இல்லை? அதே அதிகாரத்தில் இதில் தான் வந்து சொல்கிறானுங்க, மேலே இருந்து அக்கினி இறக்க முடியும், எங்களுக்கு கட்டளை விடுவீராக. நீ நல்ல நாள்லையே மற்றவனுக்கு உதவ மாட்டேன், எரிக்கிறதுக்கு நான் உனக்கு கிருப தரணுமா? சிலருக்கு புடிக்கிறதுக்கு கிருப வேணும். நல்ல கவனிங்க, அவனுடைய பரிசுத்தத்தில் நிலைச்சு நிக்கிறது மாத்திரம் மற்றவர்களையும் பாதிக்கிற அளவுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டாவது இரம் மூணாவது எல்லாம் தெரியும். இப்ப ரெண்டாவது குணத்தை சொல்றேன், அவனுக்கு கவச்சஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பொருள் ஆசை இல்லை. பாஸ் மோகன் நடத்தினாங்க, எவ்வளவு பொருள் மேல ஆசை எனக்கு இல்ல, வேற ஒரு ஆசை இல்ல. இயேசு ராஜா மனைவி கச்சன்லன்னு சொல்றா, அவரா உனக்கு சோறு போடுறா, நான் தான் மொங்கி போடுறேன். நீ என்கிட்ட ஆசையா இல்லைன்னு இவங்கிட்ட ஐவாட்ட ஆசையா வச்சிருக்க. இவர் ஆராதனையில காலையில் எந்திரிச்சு பாடுறாராம். லிசன் சார், தானியலை காட்டி கொடுக்குறேன், திருப்புங்க அஞ்சாவது அதிகாரத்தில் 16வது வசனம். இப்போ பெல்சாசார் என்னும் நேபுகாத் நேச்சாருடைய பேரை குடிச்சு வெறிச்சு தேவ பாத்திரங்கள்ல பானம் பண்ணி வைப்பாட்டிகளோடு கூட சேர்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டிருக்கும் போது ஆண்டவர் எழுதிட்டாரு, தனே தனே மெக்கே உபார்சின், நிறைக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், அகன்று போவான்னு சொல்ற எழுத வாசிக்கிறதுல கால் கையெல்லாம் நடுங்குது. ஆள கூப்பிடுன்னு சொல்லியாச்சு, பாட்டியம்மா வந்து சொல்லிட்டு தானியல் என்கிற ஒரு ஆள் இருக்கான்னுட்டு வந்து சொல்லியாச்சு. இப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க,
1: பொருளை வெளிப்படுத்தும்,
0: பொருளை வெளிப்படுத்தவும்,
1: கருகலானவைகளை தெளிவிக்க,
0: கருகலானை தெளிவிக்கவும்,
1: உன்னாலே கூடும் என்று,
0: உன்னால் கூடும் என்று,
1: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்,
0: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்,
1: இப்போதும்,
0: இப்பொழுதும்
1: நீ இந்த எழுத்தை வாசிக்கவும்,
0: இந்த எழுத்தை வாசிக்கவும்,
1: இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும்,
0: கூடுமானால்
1: நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாக
0: இருப்பாய். வருது தானியேலுக்கு, நல்லா கவனிங்க, மறக்கப்பட்டு போன தானியேல், அந்த பாட்டியம்மாவும் சொல்லுது சிறை பிடிக்கப்பட்டு வந்தவனாய தானியேல், இவனும் சொல்றான் சிறை பிடிக்கப்பட்டவன், பிரைம் மினிஸ்டர் தான்ப்பா, உங்க தாத்தாவுக்கு இவன் தான் பிரைம் மினிஸ்டர், இவன் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தான், இவன் தான் அவன சென்ஸ் கொள்ளோம் தான், இந்த தானியேல சிறை பிடிக்கப்பட்ட, பேர மாத்த மாட்டான், போட்டும், நல்லா கவனிங்க. இப்ப அங்க தமிழ ரத்தாம்பரம் போட்டிருக்கனால நமக்கு விளங்குறது இல்ல, பொன்னாடை, கோ பேக் அண்ட் ரீட். அந்த நாட்கள்ல கலர் ரெட் கலர்ல சால் மாத்துவாங்க, நம்ம என்ன கலர்ல போடுறோம், ஹலோ பெந்தேகோஸ்த உலகத்தையும் பிடிச்ச ஆற்ற பொன்னாடை வரவேற்பு நம்ம கொடுக்குறோமா. நான் யா மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பீகார்ல என்னுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்லிருக்கேன், நான் போற இடத்துல எனக்கு பொன்னாடை போத்துனா நீ என்ன கழுதன்னு சொல்ற, ஏன்னா சீசர்கள் கழுதைக்கு மாத்தி விட்டான், நம்பர் ஒன். நல்ல கவனிங்க, நான் எப்பவும் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் சென்னையில், அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க,
1: பொய்யா,
0: பொண்ணு இல்லை ஆடை இல்லை, அதில் பொண்ணு இருக்கா இல்லை, பேரச்சம்பளை விற்கிறவங்கிட்ட கொண்டு போட்டு பாருங்க நான் சொல்லுவான், உன்ன பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டான்ப்பா, ஆடை இல்லை போத்திக்கலாம், யாராவது போத்தின பொன்னாடையில் சூட் போட்டு இங்கே வந்து நிற்கிறாரா, த்ரீ பீஸ்,
1: ஹலோ,
0: அதை போட்டு நம்மளும் பொன்னாடை போர்த்து வரவேற்கிறோம், எப்பா புல்பிட்டில் நின்று கொஞ்சம் பொய்யா சொல்லுங்கப்பா, இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவாங்க, என் பிரசங்கத்தை டிவியில் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க, யாருக்கு எங்கே இடிக்குதோ தெரியாது, என்ன சொல்கிறான் அதுக்கு தானியலுடைய பதில பாருங்க, 17.
1: அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து,
0: எக்ஸிட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாபிலோன் கிங்டம் நாட் ஹேவிங் எ ப்ராப்பர் சால், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இப்ப மேல போத்திக்கிற அந்த அடையாளப்படுத்துகிற தவிர இல்ல, ஹி வாஸ் எ சிம்பிள் மேன் நவ், அதனாலதான் பொன்னால அலங்கரிச்சிடறான், உனக்கு பொன்னாட மாத்திரம் சொல்றான், அவர் சொல்ற டே போடா, பொன் பொருள் வேண்டாம்,

0: நம்ம எழுதுனாங்க, பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும். ஏன்னா பரலோக பரதேசி, புவி யாத்திரை, இது புவியில யாத்திரை தான், இதுல யாத்திரை தான், இதுல யாத்திரை தான். நல்லா கவனிங்க, டானியல் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சாரி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ல சீஃப் பிரைம் மினிஸ்டர் டியூரிங் த டைம் ஆஃப் நேபுகாத்நேசார். இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் அ kingly Saul, that's a real meaning. He was called to the court, royal court to koopraanga. Joseph kuda savaram panni kondu vandaanru chatai maathiruva. Danielukku royal court la thanna marandu pona edathile your father gave, your grandfather gave nu sollittu vandirukkanum. This was Padmasri, Padmabhushan, given by the earlier prime minister nu sollirukkanum. He said yaarukka kudda குப்பையில் போட்டா. நான் ஒரு இன்சிடென்ட்டை என் ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி நான் உற்சாகப்படுத்துறது. சித்து கிரிக்கெட் டீம் கேப்டன், பஞ்சாப்ல இருந்து விளையாடுறதுக்கு கல்கட்டா போன போது மதர் டெரசா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. மதர் டெரசா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு சொன்னாரு. மதர் டெரசா இந்த மேட்ச்ல வின் பண்ணிவிட்டேன்னா மதர் டெரசா கொண்டு நான் அந்த ஹோல் மணி ஐ வில் கிவ்னு வின் பண்ணிட்டாரு. அவர் சொன்னது டிவி இன்டர்வியூ பார்த்துருக்கேன். உடனே மதரை பார்க்க போயாச்சு. மதர்ல அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் கிடையாது. நான் போயிருக்கேன், ஒரு செக்யூரிட்டி கார்டு அங்கே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் திறந்த வாசல் மாதிரி போகலாம். அங்கே போனால் ஆஃபீஸில் போய் கேட்குறேன், சின்ன ஒரு ஆஃபீஸ் கேட்குறாங்க, மதரை பார்க்கணும். நான் சித்து அப்படியா, மதர் வார்டில் இருக்காங்க. எந்த வார்டில் இருக்காங்க? த டையிங் பீப்புள் வார்டு. டையிங் பீப்புள்னு ஒரு வார்டா? ஆமாம், சாகுத்துக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு நூறு வார்டு அதுல இருக்காங்க. நான் சித்து வந்திருக்கேன், எனக்கு அவசரமா அடுத்த அப்பாயின்மெண்ட் போகணும் சொல்லுங்க. மதர் அப்படிலாம் வர மாட்டாங்க, நீங்க வேணா போய் பாருங்க. வேற வழி இல்லாம டையிங் பீப்புள் வார்டுக்கு போனா இவனுக்கு குடல்லாம் புரட்டுது, நத்தம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், சத அழுகி வழியுது. மதர் டெரசா ஒரு ஆளை தோல் பட்டையில போட்டு அவனுக்கு லாஸ்ட் பிரீத் போறதுக்காக தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டு பண்ண சொன்னாங்க, போனா மதர்கிட்ட போய் பேசுங்க, அவங்க இங்கே வந்து வரமாட்டாங்க, நீ போங்க. மெல்ல மூக்கை பிடிச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு பக்கத்தில் போய், மதர் ஐ எம் சித்து, ஐ கம் டு கிவ் எ பிக் மணி, பெரிய மணி வந்திருக்கேன் உங்கள் சேவையை பாராட்டி. மதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? த ரியல் வேர்டு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொன்னதை சொல்கிறேன், நான் கல்கட்டாவில் அதே ஹோமில் போய் பார்த்ததுனால சொல்கிறேன். மதர் செட் தெர் இஸ் அ டஸ்ட்பின், த்ரோ இட் தேர். அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க மதர், என்ன சொல்றீங்க சித்து? லிசன், இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஷோ யுவர் லவ், சிட் வித் மீ ஃபார் டூ டேஸ், சர்வ் தீஸ் பீப்புள், தட் இஸ் மச் மோர் தேன் யுவர் மணி. மிஷினரி ஊழியத்துக்கு பணத்தை அள்ளி போட்டாச்சு, மிஷினரி ஊழியத்தில் இன்வால்வ் ஆறன்னு நினைக்காத. கோ ஆன் சாயில் யுவர் ஹேண்ட்ஸ். இவரை சொல்லுங்க, கூட்டு போயிடுவார் அடுத்த ட்ரெயினில். டிவிலையும் போட்டு கத்தோ கத்துறேன்னு ஒருத்தன் ட்ரெயின் நிரம்ப மாட்டேங்க. சார் கம் அண்ட் சாயில் யுவர் ஹேண்ட். எங்களுக்கு கம்ப்யூட்டர் தானே தெரியும், அது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம். வா, நான் உனக்கு அந்த கம்ப்யூட்டர் வில்லேஜில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கம் வித் அஸ், சாயில் யுவர் ஹேண்ட்ஸ். வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் அஸ் அ பர்சன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் மணி, அஸ் அ பர்சன் இன் த டையிங் இந்தியா. ரோமன் கத்தலிக் சார் நம்ம ரொம்ப தாழ்வாக சில நேரங்களில் பேசிடுவோம், அது எங்களுக்கு பெந்தேகோஸ்த ஆளுங்களுக்கு வந்த கைவந்த கலை. ஆனால் அந்த மதரை மாதிரி என்னால் செய்ய முடியாதயா, உண்மையை சொல்கிறேன். ஐ கனாட் கீப் அ டையிங் மேன் ஆன் மை ஷோல்டர் விஸ் திங்கிங். இறைச்சி அழுகி வழுகிற அந்த ஃப்ளஷ் அழுகி வழுகிறவனுக்கு தடவி கொடுத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் இருக்க முடியாது. ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கிளீன் மை வைஃப் டுடே. Many times she is so unable to rise up. I find it difficult. The one who gave me 4 children, precious children, the one who suffered with me without food, the one who never expected me when the baby was dying, I was not there. She buried on her own. And the wife ki innaki unmai solren, sometime because of her age, because of her sickness, sometime her urine will be on the floor. I find it difficult to clean that. That is Jabakumar, missionary leader. What missionary leader? He may say, here is a godly man, no godly man. A wife urine panitana clean panna mudiyalaya. Listen! Here is a mother, unmarried, but keeping a dead man on his body. She was not giving first preference to money. She was given first preference to involvement. Daniel சொல்றான் குப்பையில போடு வேற யாருக்கா கொடு நான் சொல்ல வேண்டிய சொல்ல வந்தான். ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தத்திற்கு மேன்மை போராட்டி பொருளாசை விரித்து அழகா பாஸ்டர் மோகன் இந்த பிரேயர் ஆரம்பிச்சாங்க. பரிசுத்தத்துக்கு மேன்மை போராட்டி பொருளாசையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுத்து இந்த தேர்ட் திங் காட்டி கொடுக்குறேன். அங்க ஒரு தானியலை பாக்குறீங்க, நல்லா கவனிங்க. Turn with me to 6th chapter. உங்க எல்லாருக்கும் தெரியும், when Darius became the king, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். What was the age of Daniel at this moment? பிரதர் ஒரு கணக்கு சொல்றாங்க, 95. பெர்சியா ராஜாவாகிய கோரேசு வந்த முதலாவது வருஷத்திலேயே இஸ்ரேல் ஜனங்களை போக விட்டான். 17 டானியல் உள்ள வந்தான். எரேமியா சொல்லியிருந்தான் 70, 17, 70, 87. பெர்சியா ராஜா கொஞ்ச நாள் தான், 5, 92. அதனால தான் பெர்சியா ராஜா எருசலேமுக்கு போகக்கூடியவங்கெல்லாம் போகலான்னு சொல்லும் போது 150 இந்த வயசான தானியல் போக முடியாதனால இங்கே தங்கிட்டான். He stayed back because he couldn't go. Scholar says he gave everything for the job. ஐசாய் போச்சு, போக முடியாது. ராஜாவே சொல்லியிருக்கான், சைரஸ் ராஜாவே சொல்லியிருக்கான், போறவன் போ போகாதவன் கொடுத்துரு. Daniel gave everything, whatever he had. இப்போ மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் at the age of 87 plus or 90. 92 or 95 நஷ்டம் வராதபடிக்கு
1: அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டு இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தார்.
0: தாத்தாயாச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, ஆனாலும்
1: இப்படி இருக்கையில்
0: தானியேல் பிரதானிகளுக்கும்
1: தேசாதிபதிகளுக்கும்
0: மேம்பட்டவனாயிருந்தான்.
1: தானியேலுக்குள்
0: சேஷித்த ஆவி இருந்தமையால்
1: அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா
0: நினைத்தான். Given more responsibility when Darius. அதுக்கு முந்தின ராஜாக்கள் கவனிக்கல, ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஐடென்டிஃபைன்னு விழாவில் கொண்டு வச்சுட்டான். அதெல்லாம் நான் வாசிய வண்டியில் இந்த அதிகாரம் நல்லா இருக்க தெரியும். 3 ஜோம் பண்ணணும் ராஜா கிட்ட தான் சொல்லி அங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே ஒரு திரிஞ்சு போகிற சட்டத்தை எழுத வைக்கிறாங்க. ராஜாவும் ஒத்துக்கிட்டான். இவன் திரிஞ்சு போகிற சட்டத்தை கையெழுத்திடப்பட்டதை கண்டும் There comes the commitment. He was having a conviction. He was not having covetousness. Now the commitment comes. Commitment with whom? பகுதலங்க பைச்சிருங்க. யாருக்கு கடமைப்பட்டுள்ளீர்கள்? கேளுங்க, யாருக்கு கடமைப்பட்டுள்ளீர்கள்? யாரோ பின்னால சொல்றாங்க, சம்பந்திக்கு. என் மகளுக்கு இது கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்கல, அவளை போட்டு பாடுபடுத்துறாங்க. எப்படியாவது என்ன வித்தாது கொடுத்துருவேன். பெந்தகோஸ்த உலகத்தில் நடக்கிறதும் சொல்றேன். My commitment to God will never change, even if I get more responsibility. Pastor Mohan, World Assemblies of God ku chairman anabudu aandavara sothurithen, because we are from same place. Koopura durathilukku village la pirandhavanga oru varsham enakku pindi dhaan pirandara, adhanaala mattum illa, ena pusathila oru padatha pottu potrunga ivanga la andha edathil nu vandirukanga nittu. But I pray for him, Lord. He is eligible to do that, but you give more grace, because he has been given a tremendous responsibility. When the church is shaking sometimes, trouble everywhere, let him get extraordinary wisdom from above to solve the problems among the workers of God. Nations, not only in Tamil Nadu. I prayed sincerely. Our Pajamane Perumbarada Chola, it was my prayer. Nalla Gavani. Ana Moon Veli Tam and Daniel Gijavikir get timer in the day. பக்கத்தில் இருக்கவங்க கையை பார்த்து மறுபடியும் தூக்கம் வர்ற நேரம் மூணு கொஞ்சம் குலுக்கி ரொம்ப பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால சொல்லுங்க சொல்லுங்க வேலை ரொம்ப ஆயிட்டதுனால நான் கட்டடிக்கிறது ஆல் நைட் ப்ரேயர் மட்டும்தான். ஏன்னா 1.5 மணி நேரம் ஆராதனை வச்சுட்டு 2 மணி நேரம் எதுக்கு பாஸ்டர் நீட்டுறாரு? அகசிஞ்ச பக்குமார கூட்டு வந்துட்டாரு, இந்த மனுஷன் போட்டு நம்மளை உட்கார வச்சிருக்கான். எந்திரிச்சு போன பாஸ்டர் ஒருபடியா பாப்பாரு, நம்ம பாஸ்டர் வேற இந்த கூட்டத்துக்கு வந்து உட்காந்துட்டாரு. நீ முறுமுறுத்துக்கிட்டு இருக்க எனக்கு கேக்குது. லிசன் சார், எனக்கு என்ன வந்தாலும் சரி, எத்தனை பொறுப்பு கொடுத்தாலும், ஹி வாஸ் எ டாப் மோஸ்ட் மேன் அட் ஆல் தி சேஜ் அட் 92. முழங்கால் படிட்டு முழங்கால்

0: நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் முஸ்லீம்கள் 5 நேரம் தொழுகை நடத்துகிறார்கள். யூதர்கள் எத்தனை நேரம் தொழுகை நடத்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது வாசிக்கலாம். சங்கீதம் 119:164, சங்கீதம் 119:164, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம்
1: ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்.
0: எத்தனை தடவை? எத்தனை தடவை? That is Jewish order. Arabic order is 5 times. Jewish order. அப்ப தானியலுக்கு இதெல்லாம் தெரியல. சங்கீத புஸ்தகம் தான் அப்ப எழுதப்பட்டதில்ல. அவனுக்கு தான் ஜூயிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. சின்ன வயசுலே தான் யூதர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஏன் ஏன் 3 நேரம் திருப்புங்க? இப்போ 55 சங்கீதம், Psalm 55. I'll show 2 verses so that you can understand me very clearly. 17th verse. அந்தி சந்தி
1: மத்தியான
0: வேளைகளிலும்
1: நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்.
0: இங்க சங்கீதக்காரன் தாவீது தான் பாடினா, இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கான் அந்தி சந்தி மத்தியான வேளை. ஏன் 7 நேரம் 119 சங்கீதத்தில் சொல்லியிருக்க, இங்க தாவீது 3 நேரம் சொல்றான? ஏன்? காரணம் தெரியுமா? The condition of David was like that. Daniel was remembering that condition. உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இப்ப வாசிக்கலாம் 5th verse, 6th verse, 55:6. அடிப்படையான என் தாயே, என்ன நேரிட்டாலும் சரி என் கண்கள் பரலோகத்தையே பார்க்கும். ஏனென்றால் நம்ம அடிக்கடி பாடுவோம், ஒரு பலத்து கை வைத்து பாடலாமா,

0: பரலோக தரிசனத்தை பார்த்தவங்க தூங்கி வழிய மாட்டாங்கன்னு பாஸ்டர் சொன்னாங்க. என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் எண்ணமெல்லாம் இன்றைக்கு கண்ணே ஒன்று அவர் வரணும் இல்லை நான் போகணும், ரெண்டில் ஒன்று தான். இன்னைக்கு அந்த ஏக்கம், இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பிடிப்பு, இழுப்பு, ஏக்கம், மயக்கம், நதிங் நதிங், என்னை இழுத்து வைக்கவே முடியாது. என் கண்கள் எனக்கு மட்டும் புறாசிரதுன்னா பறந்து போயிருப்பேன். இந்த சங்கீதத்தை தானியல் வாசித்ததுனால தான் அட்லீஸ்ட் 3 நேரம் பிரைம் மினிஸ்டர், டாப் பிரைம் மினிஸ்டர், சீஃப் பிரைம் மினிஸ்டர், கீழே இருக்கலாம் அசிஸ்டன்ட் தான். சட்டம் எழுதப்பட்டிருந்தது அறிந்தது, நான் இதெல்லாம் தெரிஞ்சது. ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி, நோ காம்ப்ரமைஸ் ஈவன் இன் தட், என தலை போகும் போயிட்டு போகுது. சிங்கக்கோக ஆயத்தமா இருக்கு, போகட்டும். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மதிப்பேன். அவர் நாமத்தை முற்றிலும் நம்பினதா? அவங்க கேட்ட கேள்வியை நான் இப்ப மாறேன். ஏன் தெரியுமா, ஜன்னலை திறந்து வச்சு தைரியமா 3 நேரம் அதுக்கு எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கையெழுத்திட்டிருக்கப்படுகிறதை அறிந்தும், மேதிய சாம்ராஜ்யத்தின் சட்டம் மாற்றப்படக்கூடாது என்று அறிந்தும், ராஜாவே கதறினாலும் வரக்கூடாது என்று தெரிஞ்சாலும் அறிந்தும், நான் என் போஷரையும் மாற்ற மாட்டேன், என் பொசிஷனையும் மாற்ற மாட்டேன், என்னுடைய பிளேஸையும் மாற்ற மாட்டேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம், பங்கர் இருக்கிறதே இருக்குது, கீழே போய் ஜோமனம், ஆண்டோடு தானே ஜோமனம் போகிறோம். அதே மேற்கு திசையை பார்த்தா ஜோமனம் போகிறோம், எருசலேமை பார்த்தா ஜோமனம் போகிறோம், பங்கரில் பண்ணுவோம். ஐ வில் நாட் சேஞ்ச் மை பொசிஷன், ஐ வில் நாட் சேஞ்ச் மை பிளேஸ், ஐ வில் நாட் சேஞ்ச் தி டைமிங், தி பீரியட். எவ்ரி 6 hours ஐ வில் கோ, எவ்ரி 6 hours ஐ வில் கோ, எவ்ரி 6 hours ஐ வில் கோ, வாட் எவர் மே பி தி மை, லெட் மை ஜாப், லெட் மை ஃபைல் வெயிட். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளமே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி பார்க்கணும். You may be a businessman, you may be a pastor, you may be a teacher. Listen, sir. You may be anything. What is the priority, sir? What is the priority? பாதர் எழுதினாரு, எஸ்தர்களே ராத்திரியை பகலாக்குங்கள்ட்டு. நம்ம நைட் டியூட்டி செய்யறோம் அவ்வளவுதான். பகல்ல மூன் லைட் சர்வீஸ் பண்ணலாம்ல, இன்போசிஸ்லயும் வேலை செய்வேன், சைனா கம்பெனிக்கும் வேலை செய்வேன், 300 பேருக்கு சீட்டை கிழிச்சுட்டான். ஏன்னா மூன் லைட் சர்வீஸ், வீட்டில் இருந்துட்டு அவனுக்கும் செய்வேன், இவனுக்கு செய்வேன், அவனுக்கு செய்வேன், இவனுக்கு செய்வேன். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால, ஒருவனை அசட்டு பண்ணி இன்போசிஸுக்கு தெரியும் பிரதர், விப்ரோக்கே தெரியும், 300 பேர் சீட்டை கிழிச்சுட்டான், டாப் பீப்புள். அவன் சொன்ன காரணம், இவன் என்ன செய்யறானா, கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இந்த டேட்டாவெல்லாம் எதிரிக்கு கொடுக்குறான், நம்ம ஆளுங்க இங்க வேலை செஞ்சுட்டு சாத்தானுக்கு டிப்ஸ் கொடுக்குறான். மூன் லைட் சர்வீஸ், சீக்கிரமா சம்பாதிச்சா ஓஎம்ஆர்ல 4 வீடு வாங்கிடலாம், சாகும்போது 4 வீட்டில் வந்து பரப்பணி. ஏன்பா இப்படி நாயா பேயா அடையணும்? பிரைம் மினிஸ்டர் டாப் ப்ரவோஸ்ட் போஸ்ட்னாலும், வயசு 90 தாண்டினாலும் படிக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு இருக்கு, நேர் முழங்கால் என்னென்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சு. இந்த இடத்துலலாம் ஜோமண்ணான்னு எப்படி இயேசு குறித்து தெரியுமோ, அது மாதிரி இவரையும் குறித்து தெரியும். இயேசு குறித்து ஜோமண்ணாலும் பிடிக்க போனானுங்க, இவரையும் பிடிக்கிறதுக்கு அது இயேசு குறிக்க மாதிரியும் அதே நேரத்தில் முழங்கால் போடுவான். பில்லி கிராம் கதை உங்களுக்கு தெரியுமோ? பில்லி கிரஹாம் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எட்வின் ஓர் என்று சென்னையை அந்த நாட்களில் விசிட் பண்ணின ஒரு பிரீச்சர், ஹி ப்ராட் ரிவைவல் டு த பைபிள் கிளப் ஆஃப் மெட்ராஸ். அவர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீட்டை காட்ட போகும்போது, நல்லா கேளுங்க யங் பீப்புள், லிசன், 60% அபோ பிலோ 35 சொன்னார் கல்யாண், Listen, Edwin Orr, college professor, John Wesley, பயங்கரமான தேவ மனிதனுடைய வீட்டை காட்டுறதுக்கு போகும்போது, they went into the kitchen and bedroom. அப்ப பில்லி கிராம் was a student, அவரும் போயிருந்தார்.
1: எல்லாரும் முடிச்சிட்டு பஸ் ஏறினா ஆளை காணும் பில்லிகிரகம். பில்லிகிரகம், பில்லிகிரகம், பில்லிகிரகம், பில்லிகிரகம், பில்லி, பில்லி, பில்லி, வேர் ஆர் யூ? எடின்னு ஒரு தான் போறாரு. ஏன்னா ப்ரொஃபஸர் ஹூ ரோட் சம் பியூட்டிஃபுல் புக்ஸ் ஆன் ப்ரேயர். He came and set the prayer fire here in India. Go and ask the old, old people, those who are Vedahama. I don't remember the exact name. You must ask Pastor Dhananandan, he was part of it that time. Nalla gavari. Biligaram engana John Wesley-inte padukka pakkathile ninnu adhula hole ulundirundha andha carpet-la andha manushanga mulangala ninnu ninnu hole ulundirundha carpet-la அதிலே முழங்கால குத்தி பில்லி கிரஹாம் செய்த ஒரு ஜபம், God, Lord, do it again. The powerful anointing fell on him. And he was the evangelist who brought many, many millions to the Lord. Shall we give a clap unto the Lord for the dedication of that man? Today God is calling you. Will you say, do it again? Do it again, Lord. I'm willing to pay any price, even my life. I will commit until I see this nation's shit. Daniel thinga kovaila kondu poda poranga eppadi irundirukum geetha vaakiyangal vaakiyangal mela daalangal pengal massage pandra padukaila irukkira dariyukku thooka varala. Daniel beddum kedaiyadhu, ஒன்றும் கிடையாது, அவனுக்கு பில்லரே லைன் தான். நல்லா காலுங்க பக்கத்தில் இருக்கவன்ட்ட, தலைவனை இருக்கிறவன் தூங்கலை சொல்லுங்க, பின்னால் சொல்ல, தலையனை இருக்கவன் தூங்கலை, தலையனை இல்லாதவன் சிங்கத்தையே தலையனை ஆக்கி கொள்ளுவான். கரங்களை வைத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு பெரிய அலையிலையோ சொல்லலாமா? ஏன்னா உயிரை பற்றி கவலையே இல்லை. போகும்போது எப்படி இருந்திருக்கும் தானியலுக்கு? கீழ் நார் சிங்க நிக்கிறேன், நான் தான் தலையை வைக்க வர்றேனடா, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறீங்க? பசியோட தான் இருந்துச்சு. அழகா தூங்கினான், அழகா ராஜா காலையில தூங்க முடியா எந்திரிக்க முடியா? தானியலு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இன்னும் உயிரோட இருக்கியாபா, ராஜா வாழ. தானியல் தேவனே, மெய்யான தேவன், ஜீவிக்கிறவர், சதா காலம் ஆட்சி செய்யறோம் சொன்னான். இன்னைக்கு பரிசுத்துக்கு மேன்மை பாராட்டி, பொருளாசை சாராம, எதுக்கும் காம்ப்ரமைஸ் வராம, ஆண்டவர் இந்த தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்த அந்த தேவ மனிதர்கள் செய்த காரியத்தை மறுபடியும் செய்யறதுக்கு என் உயிரையும் பணம் வைக்கிற ரெடிங்கிற மாட்டோம். அப்படி எழுந்து நிக்கலாம், யாரும் கண்ணை மூட வேண்டாம். சிங்கத்துக்கு பயப்படாதுங்க, பக்கத்துல இருக்க ஆளுக்கு எதுக்கு பயப்படணும்? Do not stand because of emotions. No. If you say maraname neerittalum, Pastor Kalyanala chonar maraname neerittalum, I will not leave my customs, I will not leave my commitment, I will not leave my influencing others, I will not leave whatever call I have. Pilla irukadhu paravaalla. Daniel, இன்னொரு உனக்கு பிள்ளை கூட பிறக்க முடியாது, கல்யாணம் இருக்காடா, போட்டும்பா. தானியலே, உன்னோட சந்ததி முடிஞ்சு போகட்டும், எனக்கு என் ஜனங்கள் மேல என் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். எருசலேமை சத்துரு ஆண்டு கொண்டிருந்ததெல்லாம் போதும், என் ஆண்டவர் என் தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும், என் தேச எல்லா எங்கும் வேண்டும். If you can kneel down, முழங்கால் பட முடியும், முழங்கால் போட்டு சொல், படிக்கலாமா இந்த பாடலை? பாடலாமா? இருதயத்தினால்

சொல்லுங்கள், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்ல, பயம் இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனார். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்ல, பயம் இல்லை, தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோம் விசுவாசத்தோடு.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இறைவனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையன் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம் உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோடு சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம் எதுவுமே, ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். மாற்றுங்க.

0: பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மகளேசான காரியம். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்திலே ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சொல். உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

பரிசுத்தாவி உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க,

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பால இன்றைய நாள் தியானத்துக்கு நாம் வேத பகுதி மத்தேயு 16:24-28 நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவினால் மகிமை புரிந்தனவராய் தம்முடைய துதலோடு வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பாலே இந்த காரியத்தில் ஒரு கணக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கணக்கு அப்படின்னா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை என்னத்தை கொடுப்பான் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். அன்பாலே அவனுக்கு லாபம் என்ன? அப்ப தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றும் இல்லை. அப்ப உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே இல்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் எப்படியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தும்படியாக பின்பற்றுகிறோமா, அதை லாபமாய் மாற்றும்படியாக பின்பற்றுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அவரை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து என்று சொல்கிறார். அந்த வெறுப்பு நம்ம மேல ஒரு வெறுப்பு, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அந்த சுயம் நமக்கு சாக வேண்டும். சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். தன் சிலுவை, அதுதான் நம்ம வெறுக்கிறது தான் நம்மளுடைய சிலுவையே. சுயத்தை வெறுக்கிறது தான் சிலுவையே. அன்பாவில்லை இன்றைக்கு இதை நாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்து வரும். அடிக்கடி இந்த வசனத்தை, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று. அந்த ஜீவனை எப்படி நஷ்டப்படுத்துகிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் வந்து தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஊழியக்காரியாக மாறினார்கள். அவர்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் ஆண்டவருக்கு என்று பணி செய்து தன்னை அர்ப்பணித்து டெடிக்கேட்டா அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புகளாக கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு வயதான பிறகு ஒரு காலகட்டத்திலே அவர்கள் மரித்தார்கள். ஹெட்குவார்டர்ஸ் தலைமை ஸ்தாபனத்திலிருந்தே அவரை ஆந்திராவில், இது நடந்த ஒரு சம்பவம், ஆந்திராவிலே அவர் மரித்த பிறகு தலைமை ஸ்தாபனத்திலிருந்து, அதாவது அவருடைய சார்ந்த தலைமை ஸ்தாபனத்திலிருந்து அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு ஊழியக்காரர் போகிறாங்க. அவங்க அடக்கம் ஆகாதனால் அவங்க பாடி கிட்ட நின்று ஜெபம் பண்ணி இந்த மாதிரி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசி இந்த மாதிரி ஊழியம் பண்ணாங்க. அநேக லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களை அவர் ஆதாயம் பண்ணார்கள். அநேகர் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி அவருடைய டெஸ்டிமனி, சாட்சியெல்லாம் சொல்லி இன்றைக்கு ஆண்டரோடு அவர்கள் இலைப்பாரி கொண்டிருப்பார்கள். அவருடைய அடக்க ஆராதனை நாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஜபம் பண்ணி முடிக்கிறான். முடிச்ச உடனே ஒரு குரல் கேட்குது அந்த கூட்டத்திலிருந்து, அண்ணன் அண்ணன்னு சொல்லி ஒரு பொண்ணு அழுகிறது, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பொண்ணு. திரும்பி பார்த்தால் அந்த பொண்ணு அழுகுது. என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் செத்து போன அந்த ரூத்து வந்திருக்கிறேன். அவங்க பேரு ரூத்து. நான் தான் செத்து போன அந்த ரூத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. என்னம்மா நீ இந்நேரம் ஆண்டுடைய மடியில இருப்ப, அவரோட இருப்பன்னு நாங்க நினைச்சிங்க இருக்கிறோம், நீ என்ன இந்த பொண்ணு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு. ஓனழுதான், ஆமாண்ணே நான் செத்து போனேன், என்ன தூதர்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போகும்போது ஆண்டவர், நீ இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை, நீ உன்னுடைய சாகும்பொழுது நீ உன் சகோதரனோடு கசப்போடு செத்து விட்டாய், எனவே கசப்புள்ளவர்களுக்கு இங்கே பரலோகத்தில் இடம் இல்லை, நீ இன்னும் கீழே போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு. அப்போ தான் இங்கே வந்து நான் விசுவாசு கூட்டத்தோடு கூட்டமாய் அலைந்து கொண்டு இந்த பொண்ணுக்குள்ளே வந்து பொழுது அழுகிறேன் என்று சொல்லி அவள் சொன்னதை அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் டெஸ்டிமனியாய் சொன்னது உண்டு. அதன் பிறகு நான் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த ரூத்தை நான் அப்புறப்படுத்தி அதை ஓட்டுவதற்கு நான் பாடுபட்டு ஜபிச்சுட்டு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அம்மா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாங்க, அநேகர் ஆதாயப்படுத்தினாங்க, கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்தார்கள், திருமணமே பண்ணி கொள்ளாமல் தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே அந்த கசப்புக்கும் வெறுப்புக்கும் இடம் கொடுத்து அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியவில்லை, தன்னுடைய சகோதரன் மேலே இருக்கிற அந்த கசப்பு வெறுப்பையும் அவங்களால் என்ன செய்ய முடியல, எடுத்து போட முடியவில்லை. அதை அவர்கள் மெயின்டைன் பண்ணி அப்படியே இறந்ததுனால அவர்கள் பரலோகத்தில் பங்கு உள்ளவர்களாய் மாற முடியாமல் தங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினார்கள் என்றுதான் இது இந்த சம்பவத்தை படிக்கும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். அப்போ நம்ம எப்படி தன்னுடைய நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்துகிறோம் என்றால், இன்னைக்கு இதே தான் கசப்பு வெறுப்பு பொருளாசை காமம் இச்சை பல காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஈடுபட்டு அதை அப்படியே நாம் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், என்ன ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு மன்னிக்க முடியாத இருதயம், நேசிக்க முடியாத இருதயம். ஆண்டவர் அதனால சொல்கிறாரு, நீ காண்கிற சகோதரனை நீ அன்பு செலுத்தினா காணாத என்னை எப்படி நீ அன்பு செலுத்துவாய் என்று சொல்கிற எல்லாமே அன்பின் பேசிக்கல் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் தான் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்றார். தன்னுடைய சுயம் இருந்ததுனால அங்க என்ன வருது, அங்க பிரஸ்டீஜ் வருது. ஐயோ என்ன போய் இப்படி கேட்டார், நான் ஒரு மூஞ்சில முழிக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பெருமை, அந்த வெறுப்பு, அந்த சலிப்பு, கோபம், இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால வைராக்கியம், மன்னிக்க முடியாத இருதயம், இதெல்லாம் தான் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற ஒரு காரியம் என்று நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு மனுஷன் தன் ஜீவனுக்காக ஈராக என்னத்தை கொடுப்பான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஒரு ரெண்டு கேள்வி அங்கே வைக்கிறார், கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திக்கணும். அதோட சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை புரிந்தவர் தம்முடைய தூதலோடு வருவார், அப்பொழுது அவன் அவன் கிரியக்கத்தக்க பலனை அவனுக்கு அளிப்பார் என்று. அப்ப நம்முடைய கிரியை இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நாம் எப்படியாக ஆண்டவருக்கு பிரியமான கிரியை நடப்பிக்கிறவர்களா இருக்கிறோமா, ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர் நடந்த பாதையில் அன்புல ஆண்டவரை மன்னிக்கிற இருதயத்தில் தாழ்மையில பொறுமையில நீடிய சாந்தத்தில் இப்படி ஆவிக்குரிய கனிகளில் நாம் நிறைந்து காணப்பட்டோம்னா நிச்சயமாக அந்த கிரியைக்கு பலனை நாம் கட்டாயம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அன்பான்ல இதை கேட்கிற நாம் உண்மையிலே நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை லாபமாக மாற்றிக்கொள்வோம். நஷ்டப்படுத்துகிற ஒரு காரியமும் நம்மகிட்ட வர வேண்டாம். அந்த சுயமான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், கசப்பான காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், இப்படி பல லிஸ்டில் இருக்கிற அந்த காரியம் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவதாக இருக்கிறது. அது வேண்டாம். வாழ்கிற வரையிலும் நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று மகிமையாய் வாழ்வோம், சந்தோஷமாய் வாழ்வோம், சமாதானமாய் வாழ்வோம், அனைவரையும் மன்னித்து குழந்தை போல வாழ்வோம். அன்பான்ல அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை யாரெல்லாம் அடைய முடியும் என்பதை நான் உங்களை ஆராய்ந்து பார்க்க சொன்னேன். நீங்க நிச்சயம் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களோட ஆண்டவர் பேசுவார். இதை கேட்கிற நீங்கள் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து ஆண்டவரோடு கூட வருகையில போக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கட்டாயம் ஆண்டவர் நம்மை உதவி செய்வார், நம்ம கரம் பிடித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த ஆண்டவரே, எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்துகிற காரியம் என்னிடத்திலிருந்தும் எங்களிடத்திலிருந்து இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சொல்லிருந்து எடுத்து போடும்படி ஆட்சேபிக்கிறோம். வல்லமை அரங்கட்டம் ஆண்டவரே, அந்த சுயம் எங்களை விட்டு எடுத்து போடட்டும். நாங்கள் சுயத்தை வெறுத்து எங்கள் சிலுவை சுமந்து உண்மை பின்பற்றக்கூடியவர்களாய், உண்மை கிறிஸ்தவர்களாய், உண்மையாய் பின்பற்றக்கூடியவர்களாய், உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவர்களாய், நீ நடந்த பாதையின்படி நடக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை விசேஷி தாவினாலே நிரப்புங்க. எங்களுடைய சுயம், எங்களுடைய ஆண்டவரே ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம். எங்களுடைய வைராக்கியம், எங்களுடைய கசப்பு வெறுப்பு, மன்னிக்க முடியாத இருந்து எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் என்னையும் எங்களையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான்ல
3: ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையான அன்பு இன்னதென்பதை காண்பிக்கிற அற்புதமான வார்த்தை. இங்கே அன்பை குறித்து 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். 1, இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தம்மை அவர் கொடுத்திருக்கிறார். உண்மையான அன்பு என்பது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுப்பதல்ல, தம்மிடத்தில் உள்ளவைகளை கொடுப்பது. நம் தேவன் நம்மிடத்தில் வந்து நேசிக்கிறேன் சொல்லிவிட்டு நம்மிடத்தில் உள்ளவைகளை அவர் எடுக்கவில்லை. மாறாக அன்பை அவர் எப்படி காண்பித்தார் தெரியுமா? தம்மையே கொடுத்து காண்பித்தார். உலக சிநேகம் என்பது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுக்க பார்க்கும். பரலோக சிநேகம், உன்னத சிநேகம், அது கொடுக்கிற சிநேகம், அது கொடுத்த நேசம். அன்பு இன்னதென்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? தம்மையே கொடுத்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. நம்மை கழுவி என்று சொல்லும்போது நமக்காக அவர் வெளிப்பட்டிருக்கிறார், நம்மிடத்திலே வந்திருக்கிறார். நாம் இருந்த இடத்திலே நம்மிடத்திலே வந்து நம்மை கண்டு நம்மை தூக்கி எடுத்து நம்மை சுத்திகரித்தார். எப்படி சுத்திகரித்தார்? தம்முடைய இரத்தத்தினாலே. அப்படி என்றால் இங்கே ஒரு காரியத்தை காண முடியும், என்ன தெரியுமா? உண்மையான அன்பு என்பது ஆமென் தன்னை மறைப்பதல்ல, தன்னை வெளிப்படுத்துவது. தேவன் நம்முடைய கஷ்டத்திலே தம்மை மறைக்கவில்லை, தம்மை வெளிப்படுத்தினார். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது, நெருக்கத்தில் இருக்கும்போது நேசிக்கிறோன்னு சொல்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணால் பல நேரத்தில் அங்கிருந்து வருகிற பதில் நாட் ரீச்சபிள் தான் வரும். கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது தான் உண்மையிலே நம்மை நேசிக்கிறவர்கள் யார் என்பதை காண முடியும். பெரும்பாலும் உலக அன்பு தங்களை அந்த நேரத்தில் மறைத்து கொள்ள தான் பார்ப்பார்கள். ஆனால் தேவன் தம்மை மறைத்து கொள்ளவில்லை, தம்மை வெளிப்படுத்தினார், தம்மை நமக்கு காண்பித்தார். உனக்கு நான் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், உனக்கு என்ன செய்யணும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். தேவன் தம்மை காண்பித்தார். சீஷர்கள் யோவான் 21 மீன் பிடிக்க போய் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அப்பொழுது இயேசு கரையிலே வந்து நின்று தம்மை காண்பித்தார். காரணம், அவர்களுடைய நிலைமை அறிந்து, அவங்க கஷ்டத்தை அறிந்து, அவங்க பசியை அறிந்து அவர் தம்மை மறைத்து கொள்ளவில்லை. இவர்கள் பார்த்தால் ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்று சொல்லி தம்மை மறைத்து கொள்ளவில்லை. நாம் ஒருவருக்கு நம்மை மறைக்கிறோம் என்றால் உண்மையிலே நாம் அவர்களை நேசிக்கவில்லை. இயேசு தம்மை மறைக்கவில்லை, காண்பித்தார். உண்மையான அன்பு என்பது எடுப்பதல்ல, கொடுப்பது. ஆமென். தன்னை மறைப்பதல்ல, காண்பிப்பது. அது மாத்திரமல்ல, இங்கே அவர் என்ன செய்கிறார்? நேசித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினார். அப்படி என்றால் உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? ஏமாற்றுவதல்ல, மாற்றுவது. செய்வேன் செய்வேன் செய்வேன் என்று சொல்லி ஏமாற்றவில்லை, செய்து காண்பித்தார். அடிமைகளாய், பாவிகளாய், சத்துருக்களாய் இருந்த நம்மை பிள்ளைகளாய் மாற்றினார், பரிசுத்தவான்களாய் மாற்றினார், நீதிமான்களாய் மாற்றினார், ராஜாக்களாய் மாற்றினார், ஆசாரியர்களாய் மாற்றினார். உண்மையான அன்பு ஒருவனை மாற்றும். உண்மையான அன்பு ஒருவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கும். அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான அன்பை காண்பித்தது நிமித்தம் இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலிருந்து ஆராதனை செய்கிற ஆசாரியர்களாய் இருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்யும் ராஜாக்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட மெய்யான அன்பை காண்பித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் வல்லமையும்

என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உங்கள் அன்பினால் மட்டுமே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, மெய்யான அன்பு இன்னதென்பதை உம்மிடத்திலே கண்டோம். எத்தனையோ பேர் நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் நேசத்தை காண்பிக்க முயற்சித்தும் உங்கள் அன்புக்கு ஈடாகும் ஆண்டவரே, தேடி

உங்க அன்பு பெரியதப்பா, தாழ்த்துகிறோம். இந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று இன்னும் அறிந்து கொள்ள கிருபிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகள் 24:11 கோரி டென்பூம் எழுதிய பிரசித்தி பெற்ற த ஹைடிங் பிளேஸ் என்ற புத்தகத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதியுள்ளார். கோரியின் தாத்தா 1844 ஆம்ஸ்டர்டாமில் யூதர்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படி ஒரு வாராந்திர ஜப கூட்டத்தை ஆரம்பித்தார். 1944 கோரி டென்பூமின் குடும்பம் வதைக்கூடத்திற்கு அனுப்பப்படும் வரை இந்த ஜப கூட்டம் தடைபடாமல் நடந்தது. கோரியின் குடும்பத்தார் யூதர்கள் நாசி கட்சிக்காரர்களின் கைக்கு தப்பித்து ஓட உதவி செய்ததால் தான் அவர்கள் வதைக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அந்த புத்தகத்தில் கோரி தன்னுடைய தகப்பன் காஸ்பர் டென்பூமை பற்றி எழுதியுள்ளார். வதைக்கூடத்தில் இருந்த யூதர்கள் அனைவரும் ஸ்டார் ஆஃப் டேவிட் என்ற ஒரு அடையாளத்தை அணிய வற்புறுத்தப்பட்டனர். கோரியின் தகப்பன் தானாகவே வரிசையில் நின்று அந்த அடையாளத்தை சந்தோஷத்தோடு வாங்கி அணிந்து கொண்டார். அவர் கஷ்டப்படுகிற மற்ற யூதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே தானாகவே மனமு வந்து அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் என்ற அடையாளத்தை அணிந்து கொண்டார். ஏனெனில் அவர்களுக்காகவே அந்த குடும்பம் பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அந்த அடையாளம் ஒரு அவமானத்தின் சின்னமாக நாசி கட்சிக்காரர்களால் கருதப்பட்டது. அந்த அடையாளத்தை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு உபத்திரவப்படுகிற யூதர்களோடு தானும் உபத்திரவத்தை அனுபவிக்க தன்னை அர்ப்பணித்தார். யூதர்கள் விடுவிக்கப்படும்படி அந்த குடும்பத்தார் அரும்பாடுபட்டனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே மோசேயும் தான் அரமனையில் வாழ்ந்தாலும் தான் இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே மனப்பூர்வமாய் தெரிந்து கொண்டார். தான் ஒரு ராஜகுமாரனை போல பார்வோன் அரமனையில் வாழ்ந்தாலும் அவர் அதை விரும்பாமல் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தன்னை இஸ்ரவேலரோடு அடையாளப்படுத்தி கொண்டார். அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்குள் நடத்தி செல்ல தேவன் அவரை அழைத்த போது தன்னை அர்ப்பணித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவ பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்கள் விடுதலையை விரும்புவதும் நமது கடமை. அவர்கள் விடுவிக்கப்படும் வரை அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அதற்குரிய பிரதிபலனை தருவார், அவர்களையும் விடுதலையாக்குவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற நாளாயும் நீண்ட நாள் ஜபங்களுக்கு பதில் தருகிற நாளாயும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகர் இப்படியாக நினைத்து கொண்டிருக்கலாம், என் நிலையை யார் அறிவார், நான் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகள் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், என் நீண்ட நாள் ஜபங்கள் எதுவும் கேட்கப்படவில்லையே என்று சுகத்திற்காக பலத்திற்காக வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக இப்படி அநேக காரியங்களை விண்ணப்பித்து காத்து இருப்பீர்கள். என் மேல் அன்பு செலுத்தவோ என்னை நினைக்கவோ விசாரிக்கவோ யாருமில்லையே என்று கூட வேதனையோடு இருதய பாரத்தோடு விடாய்த்து போய் அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன் என்று. அவர் நம்மை நினைக்கிறதற்கும் நம்மை விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரித்து உங்கள் பேரில் நினைவாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாய் தப்பி பிழைக்கும்படி நினைவு கூர்ந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7-8 அதிகாரங்களை நாம் வாசிக்கையில், அங்கே நோவாவின் காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்றும், அதில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் பேழைக்குள் நோவாவையும் அவனுடனே அவன் குடும்பத்தையும் சகல காட்டு நாட்டு மிருகங்கள் பறவைகளையும் பத்திரப்படுத்தி பாதுகாத்து நினைத்தருளினார் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வெள்ளம் போல் சத்துரு பல வகையில் உங்களை நெருக்கி பற்றாக்குறைகள், வறட்சி, பணியிடங்களில், திருமண காரியங்களில், குழந்தைக்காக பிரயாணங்களில் தடைகளையும், முன்னேறி செல்ல விடாமலும் சோர்வையும் பலவீனத்தையும் கொடுக்கிற சத்துருவின் சதிகளை இன்றைக்கு பேழையாகிய இயேசு உங்களை பத்திரப்படுத்தி சத்துருவின் சதிகளில் சிக்குண்டு போகாமல் பாதுகாத்து நினைவு கூர்ந்து நன்மையானவற்றை பெற்றுக்கொள்ளும்படி நல்ல பதில்களை கேட்கும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக தாகத்தோடு வந்தவளை நினைவு கூர்ந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால் அவள் அநேக வருடங்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். ஆனால் தெய்வ சமூகத்தில் தன் வேதனைகளை மனக்காயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி அவள் தவறாமல் சென்று வந்தாள். கர்த்தர் அன்னாளின் தாகத்தையும் விசுவாசத்தையும் விடாமல் போராடி ஜெபித்ததையும் நினைவு கூர்ந்தார். தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடும் வேதனைகளோடும் வெளியில் சொல்ல முடியாத மனக்காயங்களோடும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதே என்றும், வியாதியில் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனங்களில் விடுதலை இல்லையே என்று துக்கத்தோடு அன்னாளை போல் விடாது போராடி ஜெபித்து வருகிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் நினைவு கூர்ந்து எல்லாவற்றிலும் விடுதலையும் சுகமும் நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாய் தன்னோடு சிலுவையில் அறையப்பட்டவனை நினைவு கூர்ந்தார். லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை குறித்து பார்ப்போமானால் அவன் இயேசுவை குறித்து நற்சாட்சி கூறுகிறான், இயேசுவோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று. இயேசு மீண்டும் உயிரோடு வருவார் என்ற வெளிப்பாட்டை உடையவனாய் இயேசுவே மீட்பர், இரட்சகர், அவரால் அன்றி மீட்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை என்பதையெல்லாம் அறிந்தவனாய் தன் ஒரே ஒரு வார்த்தையில் கூறுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்று. அப்படியே இயேசுவும் நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கள்ளனை நினைவு கூர்ந்ததை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் செய்யாத குற்றத்திற்காக அநேகரால் தூஷிக்கப்பட்டு மனமுடைந்தும் நன்மை செய்கிற நமக்கு தீமையே வருகிறதே என்றும் கலங்கியும் மனதில் உண்டான வலி, வேதனைகள், காயங்களுடன் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி கண்ணீருடன் எப்பொழுது விடியும் என் உபத்திரவங்கள் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார்.
நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் சிரசில் மேல் ஊற்றி கணம் பண்ணின ஸ்திரீயைப் போல் துதியாகிய நலதத்தை என்னாலும் செலுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவையே நோக்கி பார்க்கிற உங்களை கத்த நினைவு கூர்ந்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் உங்களை விசாரிக்க விடுவிக்க அன்பு செலுத்த யாருமில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிறவர்களே, இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். அவரே தஞ்சம், கோட்டை, ஆபத்தில் அரணாயிருப்பதோடு மாத்திரமல்ல உங்களை நினைவுகூர்ந்து ஆசீர்வதிக்கிறவராகவும் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: பொல்லாத நாட்கள் என்ற தலைப்பில் ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Kindly turn your Bibles with me to the epistle of Paul to Philippians chapter 5 verses 15 to 16. Ephesians 5 15 to 16.
2: தயவு செய்து உங்கள் வேதாகமங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: See then that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil.
2: எபேசியர் 5:15-16 வசனங்கள். ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: In other words, walk with care. Don't be fools, become wise.
2: நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே நீங்கள் அறிவற்றவர்களைப் போல நடவாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Take care, be wise.
2: நீங்கள் தயவு செய்து கவனமாக இருந்து ஞானம் உள்ளவர்களாய் நடங்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The days are evil.
2: நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது.
1: The title of my sermon this morning is Evil Days.
2: இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பொல்லாத நாட்கள்.
1: Evil Days.
2: பொல்லாத நாட்கள்.
1: When we look at the present situation, we can very well say that we are living in evil times.
2: இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை பார்த்தால் நாம் நிச்சயமாகவே சொல்ல முடியும், நாம் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: Nobody was able to predict the season we are going through right now, and no one was prepared to face it as well.
2: நாம் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே போவோம் என்று யாரும் நமக்கு முன்னே சொல்லி இருக்கவில்லை. இந்த காரியத்தை குறித்து நாம் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கவில்லை.
1: Many of us still don't know how to handle this problem that we are going through today.
2: இன்றைக்கு நாம் போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை எப்படி கையாள்வது என்று நம்ம பலருக்கு இன்னும் தெரியவும் இல்லை.
1: And many of us are going through a lot of emotions, problems that we face inside us, like anxiety, anger, doubts, fear, all of that troubling us.
2: இந்த காலகட்டத்திலே பலவிதமான உணர்வுகளாலே தூண்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். கவலை, கோபம், வருத்தம், மனத்தாங்கல், இப்படி பலவிதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை குழப்புகிறது.
1: The whole world in total is standing helpless before the onslaught of this deadly virus.
2: இப்பொழுது வந்திருக்கிற இந்த வைரஸ் வியாதியினாலே, இந்த வைரஸ் கிருமிக்கு முன்பாக இந்த உலகம் முழுவதுமே என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறது.
1: I still remember last year when the government first announced a single day lockdown on a Sunday.
2: ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் ஒரு லாக்டவுனை அரசாங்கம் அறிவித்த பொழுது ஜனங்கள் எப்படி இருந்தாலும் நான் நினைத்து பார்க்கிறேன்.
1: Last year it was a Sunday.
2: அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தான் கடந்த வருஷத்திலே இது நடந்தது.
1: And all the churches agreed to close their churches for that one day. It was a Sunday.
2: அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நடத்துவதில்லை என்று எல்லா சபைகளும் ஒத்துழைத்து அதை செய்தார்கள்.
1: Everybody was shocked when that announcement was made, and people really did not know how to attend the service, sitting at home with their small mobile phone or with their smart TV, sitting there and attending church inside their houses. It was such a new thing, strange thing.
2: அன்றைக்கு அரசாங்கம் இப்படியான ஒரு லாக்டவுனை கொண்டு வந்த வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடி நாம் என்ன செய்வது என்று திகைத்தவர்களாக தங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு செல்போனிலோ அல்லது டிவியிலோ அவர்கள் அதை பார்ப்பது அவர்கள் எல்லோருக்குமே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது.
1: I still remember writing down the announcement and giving to my daddy to read it out and record it in audio and then publish it via our WhatsApp groups and through the YouTube channels.
2: எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது, அறிவித்தல்களை என்னுடைய கைகளினாலே எழுதி அப்பாவிடத்திலே குடித்து அறிவிக்கும்படி சொல்லி அதை வலைத்தளங்களிலே போட்டு டிவியிலே சொல்லி அதை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது.
1: Instantly when that news went out, we were sending the announcement that there is no Sunday service and we are all going to be in our houses and worship.
2: நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நேரடியாக செய்ய போகிறதில்லை, நாம் வீட்டில் இருந்து கொண்டுதான் ஆராதிக்க போகிறோம் என்ற இந்த அறிவித்தலை நாங்கள் கொடுத்த பொழுது,
1: someone put up a counter video on Facebook and video on YouTube against our church and against what we said.
2: நாங்கள் சொன்ன காரியத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை உடனடியாக வலைத்தளங்களிலே Facebookிலே ஒருவர் பதிவீடு செய்கிறார்.
1: And he said, what happened to our pastors? They have lost their backbone.
2: அவர்கள் முதுகெலு மற்றவர்களாக போய்விட்டார்களே, எங்களுடைய ஊழியக்காரர் என்று ஆதங்கப்பட்டவர் அதை எழுதியிருந்தார்.
1: And he said, what happened to the old age heroes of faith who couldn't stand up like Shadrach, Meshach and Abednego against the rule of Nebuchadnezzar?
2: நெபுகாத்நேச்சாருக்கு எதிராக நின்ற சாத்ராக், மேத்ரா, அபன்னிகோ போன்றவர்களை போல இல்லாமல் இன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் குறை சொன்னார்.
1: He said, if you are a true Christian, go to church, open the church, do a service and show the government that we don't obey such laws.
2: நீங்கள் உடனடியாக நீங்கள் சபையை திறந்து ஆண்டவராகிய தேவனை நம்புகிற விசுவாசிகளாகிய நாங்கள் அரசாங்கத்துடைய கட்டளைகளை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு மாத்திரமே நாங்கள் பணிவோம் என்பதை காட்டுங்கள், ஆகவே சபைகளை திறவுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார்.
1: Little did he realize that lockdown is not going to be for one day but for many months to come.
2: அவருக்கு என்ன தெரியாமல் இருந்தது என்று கேட்டால், அந்த லாக்டவுன் என்று சொல்லுவது ஒரு நாளைக்கு உரியதல்ல, தொடர்ந்து வருகிற பல மாதங்களுக்கு லாக்டவுன் இருக்க போகிறது என்பதை அன்றைக்கு அவர் அறிந்திருக்கவில்லை.
1: It was not just the churches, it was literally every institution, every company, every work spot, every shop, every business was shut down for many months.
2: அது சபைக்காக மாத்திரமல்ல, எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும், எல்லா வணிக ஸ்தாபனங்களுக்கும், எல்லா விதமான காரியங்களுக்கும், கடைகளுக்கும் கூட அவர்கள் அன்றைக்கு அந்த லாக்டவுனை அறிவித்தார்கள்.
1: The next few months
2: அந்த தொடர்ந்து அடுத்த மாதங்களிலே எல்லாமே மூடி போயிருந்தது.
1: Till today people don't know how to handle these evil times.
2: இந்த காலம் வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும் கூட இந்த பொல்லாத நாட்களை எப்படி கையாள்வது என்று யாருக்கும் தெரியவில்லை.
1: Nobody is able to give us a perfect date when all this will be over.
2: இது எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும், எந்த நாளிலே நாம் இதையெல்லாம் நிறுத்த போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது, இன்ன ஒரு அறிவிப்பும் வரல.
1: People have tried everything possible to stop this.
2: இதை நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அது எல்லாவற்றையும் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Do you remember last year on a Sunday evening all our citizens went out of their houses, switched off their lights, started lighting lamps, candles, torch light, and they said corona is going away.
2: One varshathila nyabam iruka, oru nyaayithikkilam iravu veetla vilakkellathai anachittu torch light-ayum vilakkalaiyum yethi veithu corona po po po nu maadiyila ninnu satham pottadellam ungalku nyabam irukkungala?
1: People thought with those lights there is some constellation happening in the universe and corona is going to be totally wiped out from the face of the earth.
2: Avanga enna nenachaanga, inga bhoomila ella light ellathai nama off pannina அந்த வான மண்டலத்தில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்து கொரோனா அகன்று போகும் என்று நினைத்தார்கள்.
1: Do you remember hearing some of our people standing on a public square shouting go corona go, go corona go?
2: நம்முடைய பொது இடங்களிலே நின்று கொண்டு சில நன்றாக அறிமுகமானவர்கள் கொரோனா போ போ என்று சத்தம் போட்டு கத்தினதை நீங்கள் அறிந்திருக்கீர்களா?
1: How can we forget all the WhatsApp messages that we received every day talking about one food, one fruit, one drink, one treatment, do this, do that, corona.

0: எனக்கு வந்து கூட சொல்லியிருக்காங்க,
1: பாஸ்டர் ஃபார் அஸ் கொரோனா வில் நாட் கம்.
0: நமக்கு கொரோனா வரவே வராது பாஸ்டர்.
1: இந்தியன்ஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ராங்.
0: இந்தியர்கள் நல்ல திடகாத்திரமானவர்கள்.
1: We eat turmeric, we have ginger, we have masala. So corona will never touch us. It's only for Chinese, Americans.
0: நாங்க புளி சாப்பிடுறோம், இஞ்சி சாப்பிடுறோம், மசாலா பொருட்கள் சாப்பிடுறோம், இதெல்லாம் சாப்பிடாத மற்றவங்களுக்கு தான் வருமே தவிர எங்களுக்கெல்லாம் இது வராது என்று சொன்னாங்க.
1: நல்ல பூண்டு சாப்பிடுறோம்ல பாஸ்டர், மிளகு, அந்த மிளகு சாப்பிட்டாலே போதும் பாஸ்டர், எல்லாம் சரியா போயிடும். யாராவது கிட்ட சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க கேட்டு போய். இப்படி சொன்னாங்க, குடிங்க, நல்ல மஞ்சள் அரைச்சி குடிங்க. எல்லாம் குடிச்சு ஒன்றும் போன மாதிரி தெரியல. Really, we did not know how to handle those days.
0: இந்த நாட்களை எப்படி கையாள்வது என்று உண்மையாகவே நாம் ஒருவருக்கும் தெரியவே தெரியாது.
1: There were people who also stood up to prophesy. They said, this particular day, from this day onwards, corona is getting disappeared from the face of the earth.
0: அதுக்கு மேலாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் என்று இந்த குறிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த பூமியில் இருந்து கொரோனா போய்விடும் என்று சொன்னவர்களும் உண்டு.
1: But right now we are going through the second phase.
0: ஆனால் இப்பொழுதோ இரண்டாம் கட்டமாக இந்த கொரோனா அலை வீசிக்கொண்டிருக்கிறது.
1: We don't know when the second phase will be over, or it will be over with the second phase, or should we wait for a third phase? We don't know.
0: இந்த இரண்டாம் கட்டம் தான் முடிஞ்சு போகுதா, அல்லது இரண்டாம் கட்டத்துக்கு அப்புறம் இன்னொரு மூன்றாவது கட்டம் வரப்போகுதா, யாருக்கும் தெரியாது.
1: Nothing is sure.
0: இதுல எதுவுமே நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
1: These days have been very terrible times.
0: இந்த நாட்கள் மிக மிக தீங்கான நாட்களாக இருக்கிறது.
1: You see, it has affected each and every one of our personal lives, our family lives, the lives of our children, our jobs, our businesses, even ministries as well.
0: இந்த காரியத்தினாலே இன்றைக்கு நாம் தனிப்பட்ட ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சொல்லப்போனா ஊழியங்களே பாதிக்கப்பட்டிருக்கிறது.
1: We don't know what is going to happen.
0: என்ன நடக்க போகிறது என்று யாருக்குமே சொல்ல முடியவில்லை.
1: Recently I heard a video of a presented by a very senior doctor was a virologist who presented the facts of corona, and he was talking about the second phase.
0: இந்த இரண்டாம் கட்ட கொரோனா பரவலை குறித்து virologist என்று சொல்கிற இந்த தொற்று நோய் ஆராய்ச்சியை செய்கிற ஒரு டாக்டர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் சமீபத்திலே வீடியோவிலே பார்த்தேன்.
1: And he told two things.
0: அவர் ரெண்டு காரியங்களை சொன்னார்.
1: One, he said, the past one year has given us lot of information and experience how to deal with this virus.
0: இந்த வைரஸ் கிருமியை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்ற அனுபவத்தை கடந்த ஓர் ஆண்டாக நாம் கற்று அறிந்திருக்கிறோம்.
1: And then he said,
0: அதற்கு பின்பாக அவர் சொல்கிறார்,
1: now we know how to deal with this problem better than last year.
0: கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதிலே சற்று திறம்பட கையாள பழகி இருக்கிறோம்.
1: He said, two things are very important.
0: ரெண்டு காரியம் மிக முக்கியமானது என்று அவர் சொன்னார்.
1: He said, first, we need to be very wise.
0: முதலாவது நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: Secondly, he said, we need to be very cautious, take care.
0: இரண்டாவது மிக மிக ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாக எச்சரிக்கையோடு கூட நடந்து கொள்ள வேண்டும்.
1: ஞானமா இருக்கணும், கவனமா இருக்கணும்னாரு. And he said, do these four things, you will try your best to avoid this, you know, in your life.
0: இந்த நான்கு காரியத்தை செய்வீர்களானால் இதை சற்று தவிர்க்க முடியும் என்று அவர் சொன்னார்.
1: He said, wear a mask at all times whenever you are in a public space.
0: நீங்கள் எப்பொழுதெல்லாம் பொது இடங்களிலே இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள்.
1: Use hand sanitizer, wash your hands very often.
0: நீங்கள் அந்த சானிடைசரை பயன்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் வெளியே போயிட்டு வரீங்களோ கையை நன்றாக சோப் போட்டு கழுவுங்கள்.
1: And then he said, third one was, take the shot, take the injection.
0: நீங்கள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள்.
1: And then one more thing, avoid crowded places.
0: நீங்கள் பொது இடங்கள் அதிக கூட்டமுள்ள இடங்களுக்கு போகாதிருங்கள்.
1: He said, if you do these four things, in most cases you can avoid and you can

0: get over this one evil time.
1: இந்த நான்கு காரியங்களை செய்வீர்களானால் இந்த தீங்கான நாட்களுக்கு நீங்கள் சற்று தப்பித்துக் கொள்ள முடியும்.
0: I was preparing this sermon that the Lord gave me and this video came in at that same time.
1: நான் செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த இந்த காலத்திலே தான் இந்த வீடியோவும் வந்தது.
0: When I saw that, I realized how beautifully it became an illustration for me to understand the verse that we just now read.
1: அதை நான் பார்த்த பொழுது இப்பொழுது நாம் வாசித்த வேத வசனத்திற்கு மிக அழகான ஒரு உதாரணத்தை கொடுப்பதற்கு இந்த காரியம் எவ்வளவாய் பொருந்தி வருகிறது என்று நான் பார்த்தேன்.
0: Now you read Ephesians 5:15-16.
1: இப்பொழுது திரும்பவும் நீங்கள் எபேசியர் 5வது அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை பாருங்கள்.
0: Let's read verse 15.
1: நாம் 15வது வசனத்தை பார்ப்போம்.
0: See then that you walk with care, not as fools, but as wise.
1: ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து.
0: Why?
1: ஏன்?
0: The days are evil.
1: நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது.
0: Because the days are evil, you be wise. You take care.
1: நீங்கள் நாட்கள் பொல்லாதவிகளாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள், புத்தியீனர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டாம்.
0: ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானவான்களைப் போல நடவுங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்க. Be wise, be careful.
1: நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
0: Spiritually speaking as well, we are going through evil days.
1: ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது கூட நாமும் பொல்லாத நாட்களூடாக தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
0: What Paul is writing here is not about corona.
1: இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை எழுதினது கொரோனாவுக்காக அல்ல.
0: He said,
1: அவர் சொன்னார்,
0: we are going through evil times.
1: நாம் போகிற நாட்கள் பொல்லாத நாட்கள்.
0: But walk with wisdom, walk with care, and you will get through.
1: நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக கவனமாக நடப்பீர்களானால் இந்த பிரச்சனையை மேற்கொண்டு விட முடியும்.
0: If you are careless, you will regret later.
1: நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல கவனமற்று நடப்பீர்களானால் பின்பு நீங்கள் துக்கப்பட வேண்டியிருக்கும்.
0: In the same way as we handle a pandemic.
1: எப்படி நாம் ஒரு இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயின் காலத்தை கையாளுகிறோமோ,
0: In the same way we should also handle our spiritual life so that the evil time will not affect us.
1: நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்திலும் இந்த காரியத்தை கைக்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் தீங்கு நாட்களிலே விலகி இருக்க முடியும்.
0: In the Bible, if you read, there are at least 3 places where the Bible talks about an evil time.
1: வேதத்தை நீங்கள் நன்றாய் படிப்பீர்களானால் குறைந்தது 3 இடத்திலாவது இந்த பொல்லாத நாட்களை குறித்த காரியம் சொல்லப்படுகிறது.
0: In English, the word evil day, evil time has been repeated everywhere.
1: நீங்கள் ஆங்கிலத்திலே படிக்கிற பொழுது இந்த பொல்லாத என்று சொல்லுகிற நாட்களை குறித்து அடிக்கடியாய் சொல்லப்பட்டிருக்கும்.
0: தமிழ்ல வரும்போது பொல்லாத காலம் இருக்கும், தீங்கு நாள் இருக்கும், தீங்கின் காலம் இப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்த, இங்கிலீஷ்ல வந்து ஒரே வார்த்தை தான், ஈவில் டே, ஈவில் டைம் அப்படின்னு இருக்கும். And the Lord showed me 3 instances for which we should have wisdom and take care to handle those 3 evil times.
1: ஆண்டவராகிய தேவன் 3 இடங்களை எனக்கு காண்பித்தார். இந்த தீங்கு நாட்களிலே நாம் கவனமாய் இருந்து நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து.
0: The first evil time or evil day is,
1: முதலாவது காரியம், முதலாவது தீங்கு நாள் எங்கே வருகிறது?
0: Come to Ecclesiastes chapter 12 verse 1.
1: பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம்.
0: Ecclesiastes 12:1. Remember now thy creator in the day of thy youth, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them.
1: பிரசங்கி 12:1. நீ உன் வாழ்வு பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும்.
0: Here you see the first time where it is written, while the evil days come not.
1: தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
0: What does this evil day mean?
1: இந்த தீங்கு நாட்கள் என்று சொல்லுவது எதை குறிக்கிறது?
0: If you read the entire chapter of Ecclesiastes chapter 12.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகத்தினுடைய 12 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படிப்பீர்களானால்,
0: especially the first 7 verses.
1: குறிப்பாக முதல் 7 வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது,
0: the evil day or evil time specifically refers to the weakness that someone can have as a result of old age.
1: ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு முதிர் வயது வருகிற பொழுது, அந்த முதிர் வயதின் காலத்திலே அவன் அனுபவிக்கிற காலத்தை தான் இங்கே தீங்கு நாட்கள் என்று இந்த பகுதியிலே குறிப்பிடப்படுகிறது.
0: From verse 2 to 7, everything written there is poetically significant of some part of the body, how it will lose to cease to function as the body gets older and older.
1: அந்த வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது அந்த வசனங்கள் அந்த சரீரத்தில் உள்ள பாகங்கள் ஒரு மனிதன் வயதாகும் பொழுது எப்படி பழுதடைந்து போகிறது என்பதை ஒரு கவித்துவமான பாணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: How the eyes will slowly grow dim.
1: ஒரு மனிதனுடைய கண்களுடைய பார்வை எப்படி வயதாகும் போது பார்வையிலே குறைபாடு உண்டாகிறது.
0: How the ears will grow dim.
1: அவனுடைய செவித்திறன் எப்படியாக குறைகிறது.
0: How his teeth will fall and he can't grind it.
1: அவனுடைய பற்கள் அரைக்க முடியாமல் விழுந்து கொண்டு போகிறது.
0: That is what you read in verse 3. The grinders will cease.
1: அதனாலே தான் மூன்ற எந்திரம் அரைக்கிறது என்று சொல்லி பாடு காக்கிறோம் மூன்றாம் வசனத்திலே.
0: And then you will see how the legs and hands will become weak.
1: அவனுடைய கால்களும் கைகளும் தளர்ந்து போகிறதை குறித்து சொல்லப்படுகிறது.
0: How the hair will become gray.
1: அவனுடைய தலை முடி நரைமயிர் ஆகிறதை குறித்து சொல்லப்படுகிறது.
0: How the brain will not function properly.
1: அவனுடைய மூளை சிந்திக்க வேண்டிய அளவு சிந்திக்க முடியாமல் அந்த சிந்தனை திறன் குறைந்து போகிறது சொல்லப்படுகிறது.
0: How the heart will become weak.
1: அவனுடைய இருதயம் பழுதடைந்து கொண்டு போவது அங்கே சொல்லப்படுகிறது.
0: Every part of the body slowly is shutting down.
1: அவனுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டே வருகிறது.
0: Why?
1: ஏன்?
0: Because of old age.
1: அவனுடைய வயது அதிகமாக கொண்டே போகிறது.
0: And the wise man says,
1: அங்கே அந்த ஞானி சொல்கிறார்,
0: this failure of the body at time when you will not be able to function fully, function healthily, function strongly is actually the evil day.
1: உன்னுடைய சரீரம் முன் இருந்தது போல வாலிப காலத்தில் இருந்ததை போல இயங்காமல் முதிர் வயதிலே வருகிறதே, அந்த இயங்காமல் போகிற அந்த தன்மையின் நாட்கள் அது தீங்கு நாட்கள் பொல்லாத நாட்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
0: So what is in what sense he's saying is you want to do something but you cannot do it.
1: சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் கூட உங்களாலே செய்ய முடியவில்லை.
0: You are attempting with your body but it is not functioning as you want it.
1: உங்களுடைய சரீரத்தினாலே அதை செய்வதற்கு நீங்கள் முயன்றாலும் உங்கள் சரீரத்தினுடைய பலவீனம் அதற்கு இடம் கொடுக்கிறதில்லை.
0: Your body is not cooperating to your thinking.
1: உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய சரீரத்தின் செய்கை பொருந்தி வராமல் போகிறது.
0: And the wise man says this is the evil day, evil time.
1: அதனாலே தான் ஞானி சொல்கிறார் இது உங்களுக்கான பொல்லாத நாட்கள்.
0: And what does he say?
1: அங்கே அவர் சொல்லுகிறது என்ன?
0: Before that evil day will come, what you should do is remember your creator while you are still young.
1: நீ இந்த தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாலிப நாட்களிலே தேவனாகிய கர்த்தராகிய உன்னுடைய சிருஷ்டிகரை நீ நினைத்துக் கொள் என்று சொல்கிறார்.
0: Do you think God is against old people?
1: நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், முதிர் வயதானவர்களுக்கு தேவன் எதிரானவரா?
0: Is it that we should not seek God when you are old?
1: நீங்கள் முதிர் ஆகும் பொழுது தேவனை தேடக்கூடாதா?
0: After you become old, that means you should no longer seek God.
1: நீங்கள் வயது வயதாயிச்சுங்க அதனால நான் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகி போகிறதா?
0: லேட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் ஆண்டவர் தேடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்ல இல்ல இல்ல. He says while you are young you have to start seeking God.
1: நீ தேவனை தேட வேண்டுமானால் உன்னுடைய வாலிப காலத்தில் இருந்தே நீ தேவனை தேட வேண்டும்.
0: That means
1: அதுடைய அர்த்தம் என்ன?
0: Listen, this can be something new for you.
1: ஒருவேளை இந்த காரியத்தை சரியாய் கவனிங்கள் உங்களுக்கு இது புதிதாய் காணப்படலாம்.
0: God is expecting us to use our physical strength to accomplish his spiritual purposes in our life right when you are in your pink of your health.
1: தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறியவும் அவருக்காக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் செயல்படவும் எப்பொழுது நம்மை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்திலே நாம் சரியான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த காலத்திலே.
0: He wants us to serve him while we are young, full of strength.
1: நம்முடைய முழு பலத்தோடு கூட இருக்கிற அந்த வாலிப நாட்களில் அந்த பலத்தை அவருக்காக செலவு பண்ண அவர் எதிர்பார்க்கிறார்.
0: Listen everyone.
1: எல்லோருமே கவனிங்க.
0: Our physical strength and spiritual involvement is very closely associated with each other.
1: நம்முடைய சரீரத்தின் பலனும் அதே போல ஆவிக்குரிய செய்கையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
0: Turn with me to Mark chapter 12 and verse 30.
1: நீங்க மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12 அதிகாரத்துடைய 30 வசனத்தை பாருங்கள்.
0: It says, you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக.
0: Do you see that?
1: ஐ கவனித்தீர்களா?
0: So loving God is not just with your heart and soul.
1: உங்களுடைய இருதயத்திலும் ஆத்மாவிலே மாத்திரமே தேவனிடத்தில் அன்பு கூறு என்று மட்டும் சொல்லப்படவில்லை.
0: It says you have to love God with your mind, you have to love God with your strength.
1: உன்னுடைய முழு மனதோடும் பலத்தோடும் கூட நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
0: Throughout the Bible you can see a very close connection between the strength of your body and your spiritual activity.
1: உங்களுடைய ஆவிக்குரிய செய்கையும் உங்களுடைய சரீரத்தின் பலமும் இணைந்தே செயல்படுகிறதே நீங்கள் வேதம் முழுவதிலும் படிக்க முடியும்.
0: Come to Matthew 26:41.
1: மத்தேயு 26 அதிகாரத்துடைய 41 வசனத்தை கவனியுங்கள்.
0: The instance is that Jesus is telling his disciples to wait with him, watch with him, pray with him for 1 hour.
1: ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து தம்மோடு கூட விழித்திருந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கும்படி கேட்கிறார்.
0: But the Bible says when he came back he found them fast asleep.
1: ஆனால் ஆண்டவர் திரும்பி வந்து பார்த்தபொழுது அவர்கள் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கிறார்.
0: Verse 41 second part.
1: நீங்கள் 41 வசனத்துடைய இரண்டாம் பகுதியை கவனித்தார்.
0: In the words of Jesus,
1: ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார்,
0: the spirit indeed is willing but the flesh is weak.
1: ஆவி உற்சாகம் உள்ளதனால் மாமிசமோ பலவீனம் உள்ளது.
0: What was he saying?
1: ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்?
0: See, you really want to pray 1 hour, you want to pray, you're wishing to pray.
1: நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதிலே ஆவல் உள்ளவர்களாக விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: But your flesh is so weak.
1: ஆனா உங்களுடைய மாமிசம் இருக்கிறது அது அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அது உங்களுக்கு பலவீனமாயிருக்கிறது.
0: That means you want to love the Lord with your heart.
1: நீங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய இருதயத்தோடு கூட முழு இருதயத்தோடு கூட அன்பு கூற விரும்புகிறீர்கள்.
0: But your body is not giving any space.
1: ஆனால் உங்களுடைய சரீரமோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை.
0: Because you have become weak.
1: காரணம் நீங்கள் பலவீனப்பட்டவர்களாய் போய்விட்டீர்கள்.
0: I'll show you one more verse.
1: இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: 1 Corinthians chapter 6 verse 19 to 20.
1: நீங்கள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 19ஆம் 20ஆம் வசனங்களை பாருங்கள்.
0: In verse 19 apostle Paul says that our body is the temple of the Holy Spirit.
1: உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
0: In verse 20 he says.
1: 20ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது
0: second part, therefore glorify God in your body and in your spirit which are God's.
1: ஆகையால் தேவனுக்கு உடைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
0: Glorifying God is not just an emotional activity, it is also a physical activity.
1: தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பது வெறும் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, அது உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட காரியமும் கூட.
0: I tell you, not only the body, God wants our intellect, our mind to serve him as well.
1: நம்முடைய தேவனாய கர்த்தர் உடல் மாத்திரமல்ல நம்முடைய முழு மனதோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: No, our mind நம்ம அறிவோடு கூட அவரை சேவிக்கணும்னு விரும்புகிறார். Come to 1 Corinthians chapter 14 and verse 15.
1: 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்தை கவனியுங்கள்.
0: There it says, I will pray with the spirit, I will also pray with understanding, I will sing with the spirit and I will also sing with understanding.
1: அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கர்த்தரோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கர்த்தரோடும் பாடுவேன்.
0: அப்போ சும்மா ஆவியில பாடுறேன், ஆத்மாவில கழி கூறேன்னு இல்ல, சிந்தனையிலையும் அறிவிலையும் நம்ம என்ன பண்ணணும், புரிந்துதான் செய்யணும். See, why I'm showing you all these verses.
1: ஏன் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் காண்பிக்கிறேன்.
0: Whether it is praying or it is singing or it is glorifying God, your body has a very important role in all of this.
1: நீங்கள் ஆண்டவரை குறித்து பாடினாலும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுடைய சரீரமும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும்.
0: Your body is very important.
1: உங்களுடைய சரீரம் முக்கியமானது.
0: Listen.
1: நன்றாக கவனிங்க.
0: Why does the wise man say remember your creator in the days of the youth?
1: ஏன் அங்கே ஞானியானவன் சிருஷ்டிகரை வாலிப பிராயத்திலே நினை என்று அவன் சொல்கிறான்?
0: The reason is
1: அதுக்கு பின்பாக உள்ள காரணம்,
0: the days are coming,
1: உனக்கான நாட்கள் வருகிறது,
0: you will become very old,
1: நீ முதிர் வயது ஆகும் நாட்கள் வருகிறது,
0: and your body will not cooperate in doing spiritual activity.
1: உன்னுடைய சரீரம் ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு ஒத்துழைக்க மறுக்கும்.
0: It will become tired.
1: அது சோர்வடைந்ததாக போகும்.
0: It will lose its strength.
1: அது தன்னுடைய பலத்தை இழந்து போகும்.
0: It cannot stay awake.
1: அது விழித்திருக்கிறதற்கு உன்னை விடாது.
0: It cannot hear clearly.
1: அது நீ சொல்லுகிற காரியத்தை கேட்பதற்கு உன்னுடைய காதுகளுக்கு செவிப்புலனை இழந்திருக்கும்.
0: It will, your eyes will not, will become dim.
1: உம்முடைய கண்களுடைய பார்வையினுடைய ஒளி மங்கலாக இருக்கும்.
0: Those are evil days.
1: இது உனக்கான பொல்லாங்கான நாட்கள்.
0: Before these evil days are coming, you better start seeking the Lord while you are young.
1: இந்த பொல்லாத நாட்கள் வருவதற்கு முன்பாக இளவயதா இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடு.
0: Listen.
1: நன்றாக கவனியுங்கள்.
0: Even when you go to the world is seeking for young, strong people to fulfill its agenda.
1: இந்த உலகத்தை கவனிப்பில்லானால் உலகம் தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு நல்ல பலமுள்ள வாலிபம் உள்ளவர்களை தான் தேடுகிறது.
0: The youth is very important. Our young life is very important.
1: நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இளமை காலம் என்று சொல்வது மிக முக்கியமானது.
0: Let me give you three reasons why young life is very important.
1: இந்த இளமை காலம் என்பது ஏன் முக்கியமானது என்பதற்கு நான் மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: If you can write it down, please do write it down.
1: நீங்கள் எழுத விரும்பினால் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள்.
0: Number one.
1: முதலாவது,
0: young age is the time to build your life's purpose.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை கட்டி எழுப்பதற்கான சரியான நேரம் இளமை காலம் தான்.
0: To build the life's purpose, young life is the best life.
1: உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமானால் அதற்கான சரியான தருணம் உங்களுடைய இளமை பருவம்.
0: Deciding which direction you are going to go in life is the young life is the best time to decide.
1: உங்கள் வாழ்க்கையிலே எந்த திசையிலே நீங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டுமானால் இளமையான காலத்திலே தான் நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும்.
0: You tell me, when will you put your children in school? When they are 3 or when they are 30?
1: நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறது 3 வயசுலயா 30 வயசுலயா?
0: Because that is the time you can teach them, that is the time you can shape them, that is the time you can give a purpose to their life.
1: அந்த வயதிலே கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே அவர்களை பயிற்றுவிக்க முடியும், அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ள முடியும், அவர்களுக்கான நோக்கத்தை அவர்களை அறிய செய்ய முடியும்.
0: That is why, you know, in our Indian educational system, by the time a child comes to the age of 13, 14, they almost decide what group of study they are going to pursue. Are they going to become an engineer or a doctor, or you are going to end in arts group, or you are going to take up languages, whichever you want to do. The deciding age is not old but young.
1: அதனால தான் நம்முடைய இந்திய கல்வி அமைப்பு முறையிலே ஒருவனுக்கு 13-14 வயது வருகிற பொழுதுதான் அவர்கள் எந்த குரூப்பை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், எந்த துறையிலே அவர்கள் தொடர்ந்து படிக்க போகிறார்கள், எந்த விதமான கல்வி அவர்களுக்கு பொருந்தி வர போகிறது என்பதை தீர்மானிக்கிற அந்த வயது எல்லையை வைத்திருக்கிறார்கள்.
0: நம்பர் 2.
1: இரண்டாவதாக,
0: யங் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் த யங் ஏஜ் வேர் சம்வன் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர்.
1: இந்த இளமை காலமானது முக்கியமான காலமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் வருங்காலத்துக்காக ஆயத்தப்படுகிறதான காலமாக அந்த இளமை காலம் இருக்கிறது.
0: That is why you have school when you are young, and when you are old you go for work.
1: நீங்கள் இளமை காலமாக இருக்கிற பொழுது பள்ளிக்கும், உங்களுக்கு வயது முதிர்கிற பொழுது, கொஞ்சம் வயது வருகிற பொழுது வேலைக்கும் போகிறீர்கள்.
0: You understand? Number 3.
1: மூன்றாவதாக
0: why we choose young life
1: நாம் ஏன் அந்த இளமை காலத்தை முக்கியப்படுத்துகிறோம்
0: because it is the young age where you can be productive where you can be prosperous
1: நீங்கள் செழிக்கவும் வினை ஆற்றவும் சரியான தருணம் இருக்குமானால் அது அந்த இளமையின் காலம்தான்
0: when you are old you actually harvest and you sit and eat
1: நீங்கள் முதிர்காலம் வருகிற பொழுது அறுத்து அதை களஞ்சியத்திலே வைத்து சாப்பிடுவீர்கள்
0: but it is the young age you start giving fruit and ripe and give fruit
1: ஆனால் கனி கொடுக்கிற காலம் எந்த காலம் என்று கேட்டால் அது உங்களுடைய இளமையின் காலம்
0: old people don't want to be productive they want to relax they want to rest they want to retire
1: அவர்கள் வயது முதிர்கிற பொழுது அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறதாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் இளைப்பாற விரும்புவர்களாகத்தான் இருப்பார்கள்
0: Have you seen old people in your house even when they have a broken home when they are having a very bad with their houses in bad shape you tell them we want to break it up and build a new one they'll say no let me be here
1: நீங்க பழைய வயசானவங்களை கவனிச்சு பாருங்க வீட்ல ஒரு மூலையில ஏதாவது ஒரு வெடிப்பு இருக்கும் உடைஞ்சிருக்கும் அதை திருத்துவான்னு சொன்னா இல்லப்பா அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு
0: சொல்லுவோம் Let us build a new house no I have lived here for 30 40 years let us continue like this you build in your own your time my time I want to just be here
1: இத உடைச்சிட்டு புது வீட்டை கட்டுவோம்னு சொன்னாலும் நம்ம இது வரைக்கும் இந்த வீட்ல வாழ்ந்துட்டோம் என் காலம் வரைக்கும் நான் வாழ்ந்துறேன் அதுக்கு பிறகு நீங்க கட்டிக்கங்கன்னு சொல்வாங்க
0: reason because old age they will not have the courage to start something new
1: காரணம் என்ன முதிர் வயதாகும் பொழுது புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு வருகிறது இல்லை
0: when they become old they're scared of making any changes
1: அவர்கள் முதிர் வயதாகிற பொழுது புதியதொரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு தயங்குவார்கள்
0: that applies to every area of their life
1: அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் இது பொருந்தி வரும்
0: young life is the one that the world chooses
1: இந்த உலகமே அந்த இளமை காலத்தை தான் தெரிவு செய்கிறது
0: do you know how god chooses
1: தேவன் எப்படி தெரிவிக்கிறார் தெரியுமா
0: he also chooses when people are young
1: ஆண்டவராகிய தேவன் கூட எப்பொழுது இளவயதில் இருக்கும் பொழுது தான் தெரிந்து கொள்கிறார்
0: the bible says He actually gives us a purpose while we are just a child.
1: நாம் குழந்தைகளாய் இருக்கும் பொழுதே நம்முடைய நோக்கத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார்.
0: The Bible says even before you are formed in your mother's womb I called you and I separated you anointed you as a prophet.
1: வேதத்திலே படிக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்றார் உன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டு தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன்.
0: Purpose is given when you are young.
1: நீ இளவயதா இருக்கும் பொழுதே உனக்கான நோக்கத்தை தேவன் கொடுத்து விடுகிறார்
0: Number 2 God prepares us when we are young
1: நாம் இளவயதா இருக்கும் பொழுதே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்
0: Look at the life of David
1: நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க
0: He became a king when he was 40 years old
1: அவன் ராஜாவாக ஆகும் பொழுது அவனுக்கு வயது 40
0: But God started preparing him when he was just 16 years old starting from the fight of Goliath
1: avan 16 vayadhu irukkum bolude devanaiya kathar and goliathodu koodu avan yuttham pannugira kaalathirund avane aayatha padutha aarambithu vittar
0: look at joseph
1: josephe gavanthu paarungal
0: he stood before pharaoh when he was 30 but he actually went to egypt when he was just 17 years old
1: அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அவனுடைய வயது 30 ஆனால் தேவன் அவனை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தது அவனுக்கு வயது 17 ஆக இருக்கிற வேளையிலே
0: மோசஸ் took up the leadership of leading all these lakhs of people when he was 80 years old but God actually started preparing him even before he was 40
1: ஆண்டவராகிய தேவன் மோசேயை அவன் 80 வயது ஆகும் பொழுது லட்சம் ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறாய் நியமித்தார் ஆனால் அதற்கான ஆயத்தத்தை அவனுக்கு 40 வயது ஆகும் முன்பிருந்தே தேவன் ஆரம்பித்து விட்டார்
0: God prepares people when they are young
1: தேவனாகிய கர்த்தர் இளவயதாய் இருக்கும் பொழுதே அவர்களை ஆயத்தம் செய்கிறார்
0: Number 3
1: மூன்றாவதாக
0: God makes young people very productive and prosperous in their young age.
1: அவர்கள் இளவயதாய் இருக்கும் பொழுதே அவர்களை வினைத்திறன் உள்ளவர்களாக செழிப்பின் மக்களாக தேவன் மாற்றுகிறார்.
0: He makes them run here and there have all the experiences so that when they come to maturity they will settle down and become a fruit giver.
1: அவர்கள் இங்கும் அங்கும் ஓடி அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்திலே இருக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் முதிர் வயதுக்குள்ளே வரும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்ற திறன் உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார்
0: you understand நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு look at david
1: நீ தாவீதை பாருங்க
0: until 40 running from pillar to post village to town running to all the mountains and valleys until he settled down when he was 40
1: அவனுடைய இள வயதாக 40 வயதுக்கு முன்பாக உள்ள அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா, அவன் கிராமங்களுக்கு ஓடுகிறான், அரணான பட்டணங்களுக்கு ஓடுகிறான், இன்னொரு நாட்டுக்கு ஓடுகிறான், இங்கும் அங்கும் ஓடி திரிகிறான். அதுக்கு பின்புதான் அவன் அரியணைக்கு வருகிறான்.
0: Look at Joseph.
1: யோசேப்பை பாருங்க.
0: From the pit to Potiphar, from Potiphar to prison, prison to palace.
1: அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குழியில் இருந்து எடுக்கப்படுகிறான், போத்திபாரிடத்திலே வருகிறான், போத்திபார் வீட்டிலிருந்து சிறைக்கு போகிறான், சிறையில் இருந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான்.
0: Once he goes and sits there in Pharaoh's presence, that's it. He settled and starts to become prosperous.
1: அவன் பார்வோனுடைய சமூகத்திலே அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசித்த பொழுது அதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை செழிப்பின் வாழ்க்கையாய் மாறுகிறது.
0: That is why,
1: அதனாலே தான்
0: God wants us to seek him not when we become old later but when we are young.
1: அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் நாம் முதிர் வயது ஆன பின்பாக அல்ல, நமக்கு தேவன் கொடுத்த வாலிப வயதிலே தேவனை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: If you give your life and your heart and your time and your talent and everything God has given you when you are young to the Lord, you will be a shining witness when you are old.
1: நீங்கள் இளவயதாய் இருக்கிற பொழுது உங்களுடைய நேரம், உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து, உங்களுக்குள்ள சகலத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் முதிர் வயதிலே தேவன் உங்களை செழித்தோங்க செய்வார்.
0: I encourage every young person listening to my voice that you are not too young, but give your young life, your youth, your teenage life to the Lord Jesus and ask him to guide you, prepare you, give you a purpose and make you prosperous when you are young. When you're old, you will be a blessing to many, many people more than you can imagine.
1: என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நாளை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், இந்த வாலிப காலத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று நீ தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால், உன்னுடைய முதிர் வயது ஆகும் பொழுது நீ அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் தேவன் நிச்சயமே நிச்சயம் உன்னை மாற்றுவார்.
0: Alleluia.
1: Alleluia.
0: God wants to start the process of preparing you right now.
1: ஆண்டவராய் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை இப்பொழுதே உன்னில் ஆரம்பிக்க விரும்புகிறார்.
0: Don't delay it.
1: நீ அதை தாமதிக்காதே.
0: Don't delay it.
1: தாமதிக்க வேண்டாம்.
0: If you are a teenager, that's the best age you can give your life to the Lord.
1: இதுதான் உன்னுடைய இளமை கால பருவம் என்று நீ கருதுவாயானால் தேவன் உன்னை கொண்டு கிரியை நடப்பிக்க அதுதான் சரியான காலம்.
0: Give your heart, your life, your talent, your gifts, everything to the Lord.
1: உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய திறமையை, உன்னுடைய தாளந்தை, உனக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடு.
0: And the Lord will make you a blessing to many.
1: தேவனாகிய கர்த்தர் உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Parents need to encourage your children while they are very young.
1: பெற்றோராய் இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகள் இளவயதாய் இருக்கும் பொழுதே அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
0: You have to prepare them, you have to give them a purpose, you have to encourage them, motivate them to work for the Lord.
1: நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு நோக்கங்களை சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.
0: Don't look at them as a competition.
1: அவர்கள் உங்களுக்கு போட்டியாளர்களாக தயவு செய்து பார்க்க வேண்டாம்.
0: Even as believers, I encourage you.
1: உங்களை விசுவாசிகளாக நான் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்வதெல்லாம்,
0: Don't despise young people in the church.
1: நம்முடைய சபையிலே இருக்கிற வாலிபர்களை தயவு செய்து நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள்.
0: They may not be fully formed, they may not be fully matured, they may have a few mistakes, they may have a few weaknesses, it's okay, but encourage them, motivate them, inquire about them, talk to them, build friendships with them, because they are going to take the next generation forward.
1: அவர்கள் இளவயதாய் இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், அதனாலே சில தவறுகளை அவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக செய்யலாம். அதை குறித்து நீங்கள் பாராட்டாமல் அவர்கள் தான் எதிர்காலத்துடைய சபை என்று உணர்ந்தவர்களாக, அவர்கள் தான் இனிமேல் சபையை நடத்தக்கூடிய காரியங்களாய் மாறப்போர் என்பதனாலே அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள், அவர்களை நீ ஜபத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதனை முடிஞ்ச பிறகு வாலிபர்கள்ட்ட போய் பேசுறவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம வயசுல இருக்கவங்களோடய பேசி சுத்திட்டு போறோம், அப்படிதானே? வாலிபர்ல பார்த்தா வந்துட்டானா தலைய பாரு, இந்த முடிய பாரு, அந்த ட்ரெஸ்ஸ பாரு, இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேர் அவங்ககிட்ட போய் அன்பா பேசுறோம், எத்தனை பேர் அவங்கள உண்மையாக ஆதரிக்கிறோம், எத்தனை பேர் அவங்களை அன்பு கூறுறோம், எத்தனை பேர் அவங்கள பார்த்து ஸ்மைலாவது பண்ணுறோம். பிரைஸ் அலார்டு கூட யாருக்கு தானா, நம்ம வயசு ஆளுங்களுக்கு தான் பிரைஸ் அலார்டு. அப்படி இல்லை, அந்த இள வயதை அவங்க கர்த்தரண்டை திருப்புறதுக்கு நம்ம எல்லாம் என்கரேஜ் பண்ணணும் அவங்கள. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஐ டெல் யூ, எ சர்ச் தட் ஹஸ் ஃபர்கான் இட்ஸ் யங் பீப்புள் வில் ஹாவ் நோ ஃபியூச்சர் இன் த டேஸ் டு கம்.
1: எந்த திருச்சபையானது தன்னுடைய வாலிப பிள்ளைகளை கவனிக்க தவறுகிறதோ அந்த திருச்சபைக்கு எதிர்காலமே இல்லை.
0: If you give them a long rope and say, we'll meet you when you are getting married or when you come, you know, when you are old, it's too late for them.
1: நீ உனக்கு முதிர்வயதாகும் பொழுது, நீ பெரியவன் ஆகும் பொழுது, உனக்கு வயசுக்கு வரும் பொழுது, நாங்க வந்து உன்னை பார்க்கறோம் அப்படினு சொன்னீங்கன்னா நீங்க திரும்ப அவங்களை கொண்டு வரவே முடியாது.
0: When they are young, they need the Lord.
1: அவருக்கு இள வயதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் தேவை.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God needs them.
1: தேவனாய கர்த்தருக்கு அவர்கள் தேவை.
0: Do you remember how children were brought to Jesus for the Lord to put his hands on them and bless them?
1: ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜனங்கள் கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
0: And what did the disciples do?
1: அன்றைக்கு அந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்?
0: Small children don't come to Jesus. Go there, go there, go there.
1: சிறிய பிள்ளைகள் வேண்டாம், இயேசுவிடத்திலே வர வேண்டாம்.
0: Jesus is VIP, you small fellow, you are coming next to Jesus. Only elders, great people, they should only go, sit with Jesus. You all go, go there, go there.
1: ஏசு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறார், ஆகவே பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் வாருங்கள், சிறு பிள்ளைகள் வேணவே வேணான்னு சொன்னாங்க.
0: எல்லாம் போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, சின்ன பிள்ளைங்களா தள்ளிப்போ. பொதுவாக நம்ம அப்படிதான் பண்றது, சின்ன பிள்ளைங்களா தள்ளிப்போ, தள்ளி பின்னாடி உட்கார, போ பின்னாடி, போ பின்னாடி, வேணா வேணா நீலாம் போ. ஏசு என்ன சொன்னாரு? வா வா வா வா வா, இங்க பக்கத்துல பக்கத்துல. Bring them to me.
1: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
0: Do not forbid them because the kingdom of God is belongs to them.
1: அவர்களை தடை செய்யாதிருங்கள், ஏன் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: I tell you, the evil days are coming.
1: பொல்லாத நாட்கள் வருகிறது.
0: Before the evil days are dawning on you.
1: இந்த பொல்லாத நாட்கள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்பதாக,
0: while you are young,
1: நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே,
0: seek the Lord.
1: தேவனை தேடுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
2: பாகம் இரண்டினை மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த மனிதனையும் தள்ளாத அன்பு, எவரையும் நேசிக்கிறதான் அன்பு, ஒவ்வொரு ஜீவனுக்காக உலகத்தில் வந்து தன் உயிரை தந்தவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு எதுவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தரும்படிக்கு உலகத்தில் வந்தவர். எஸ், அந்த அன்பு கீழாக

உலகத்தில் வேறொரு அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நடக்காமல் போகும் போது நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் என்னையும் நேசித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த புறம்பை தள்ளாத பூரணமான அன்பை பாடி கொண்டாடுவோமா? ஓ வாருங்கள், நம் சேர்ந்து

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஒப்பில்லாத அன்பிற்காக, விலையேறப்பட்ட அன்பிற்காக, மாறாத அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஓ உம்முடைய அன்பு விலையேறப்பட்டது, உம்முடைய அன்பு மாறாதது, எங்களுக்காக ஜீவனை தந்தது, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எஸ் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எண்ணி இந்த வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் நீங்க வச்ச மாறாத விலையேறப்பட்ட இணையில்லாத ஒப்பில்லாத

புறக்கணிக்காதவன், தள்ளாதவன், நம்மை தேடி வந்தவன். நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நன்மையால் நிரப்புகிறவரே, நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வைத்து போதாக்குகிறவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர், நீ கிருபை உள்ளவர். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி அப்பாவை துதிக்கலாம். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க பார்க்கலாம். நீ நல்லவர் ஆண்டவரே, என்னென்னும் எங்களை கைவிடாதவரே, என்னென்னும் எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை ஆதரிக்கிறவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கேடகமே, எங்களை நெகிழ விடாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை கடைசி மறி

அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை. அவரே நல்லவர், அவரே பரிசுத்தர், பாவத்தை பாராதவரே, சுத்த கண்ணுடையவரே, எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த நல்ல தேவ பிரசன்னம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர் இந்த மாலை வெளியில் பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய

ஹalleluya எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே நாமத்திற்கு மகிமை பேசுங்க அன்னிய பாஷையில பேசுங்க சத்தத்தை உயர்த்தி ஓ ரபா கா ஷெரா ரரா ரங்கரவோ ஏ ஷெலாரியாங்க

இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, நீர் எங்களை புறக்கணிக்காதவர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விட்டு விலகின பொழுது எங்களை தேடி வந்தவர் நீர். நாங்கள் பாவியாக இருக்கும் போது எங்களுக்காக எங்களை தேடி வந்தவர் நீர். உம்முடைய ரத்தத்தை சிந்த மடிக்க எங்களை தேடி வந்தவர் நீர். ரத்தம் சிந்தினவர் நீர், மீட்டுக் கொண்டவர் நீர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன மடிகளை அப்படியே முடிக்க போகிறோம்.

உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒருவரே ஆராதனை துதியும் மகத்துவமும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிற மகிமை சொல்லுங்கள். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 2 உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தபோது வதை முகாம்களில் இருந்த அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். கோரி டென்பமும் விடுதலை செய்யப்பட்டார். வெளியே வந்த கோரி எல்லா திருச்சபைகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் தனக்கு எவ்வாறு உண்மை உள்ளவராக இருந்தார் என்றும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தேவன் தன்னுடைய உள்ளத்தில் அளவற்ற அன்பையும் மன்னிக்கும் கிருபையையும் ஊற்றிய விதத்தை குறித்து கோரி தி ஹைடிங் பிளேஸ் என்ற புத்தகத்திலே எழுதியுள்ளார். கோரி ஒரு குறிப்பிட்ட சபை ஆராதனையில் பிரசங்கித்து முடித்த பின்பு சபை விசுவாசிகள் அனைவரும் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது ஒரு மனிதன் கோரியை பார்க்கும்படி வந்தார். கோரி வதைக்கூடத்தில் இருந்தபோது அவர்தான் ஜெயிலராக இருந்தவர். கோரிக்கு உடனடியாக அங்கு நடந்த சம்பவங்கள் மின்னல் வேகத்தில் நினைவுக்கு வந்தன. அந்த நபர் குளியலறை வாசலில் காவலுக்கு நின்றவர். குளிக்கச் செல்லும் பெண்களை கேலி செய்யும் மனிதர்கள், அவர்கள் அருகே குவியலாக கிடந்த பெண்களின் துணிமணிகள், கோரியின் சகோதரி பெட்சியின் வெளிரிய முகம், இவை அனைத்தும் கோரிக்கு நினைவலைகளாக தோன்றின. அந்த மனிதன்தான் கோரியிடம் வந்து குனிந்து வணக்கம் செலுத்தினார். உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கித்ததைப் போலவே தேவன் என் பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டார் என்று கூறி கோரியுடன் கை குலுக்க தன் கையை கோரிக்கு நேராக நீட்டினார். ஆனால் மன்னிப்பின் மாட்சிமையை பற்றி பலமுறை பிரசங்கித்த கோரிக்கு தன் கையை நீட்டி அவரோடு கை குலுக்க மனம் வரவில்லை. கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இந்த மனிதனுடைய பாவமும் கோரியின் எண்ணத்தில் கொதித்தெழுந்தன. அந்நேரத்தில் கோரி இயேசுவிடம், இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், இந்த மனிதனை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார். கோரி தன் கையை உயர்த்தி அந்த மனிதனுக்கு நேராக நீட்ட மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த மனிதனை பார்த்து சிரிக்க பிரயாசப்பட்டார். ஆனால் முடியவில்லை. அந்த மனிதனை மன்னிக்க மனம் வரவில்லை. எனவே கோரி மீண்டும் ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசுவே, நான் ஏற்கனவே இந்த மனிதனை மன்னிக்கும் மனப்பான்மையை நீர் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆனால் எனக்கு அந்த மனப்பான்மை இன்னும் வரவில்லை. இயேசுவே, நீர் உம்மை காட்டிக் கொடுத்தவர்களையும் சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்தவர்களையும் மன்னித்தது போல எனக்கும் உம்முடைய மன்னிக்கும் சிந்தையை தாரும் என்று ஜெபித்தார். அப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. கோரி தன் கையை அவருக்கு நேராக நீட்டிய போது கோரியின் தோள்பட்டையிலிருந்து அவருடைய கரங்களின் வழியே அந்த மனிதனுடைய கரத்திற்குள் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பாய்ந்து போவதைப் போல கோரி உணர்ந்தார். தேவனுடைய அன்பு அவர் உள்ளத்தை நிரப்பியது. அந்த நேரமே அந்த மனிதன் மேல் இருந்த கசப்பெல்லாம் மாறிப்போனது. அப்பொழுதுதான் நம்முடைய பலத்தில் நாம் யாரையும் மன்னிக்க முடியாது, மற்றவரை மன்னிக்க கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்று தான் அறிந்து கொண்டதாக கோரி தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தமக்கு விரோதமாக குற்றம் சாட்டி தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தது போல தேவன் நம்முடைய இருதயங்களையும் மன்னிக்கும் சிந்தையால் நிரப்புவாராக.

ஒன்று ராஜாக்கள் 7 அதிகாரம். சாலமன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் பனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. அதை கேதுருமர உத்திரங்கள் பரவப்பட்ட கேதுருமர தூண்களின் 4 பெர்சைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு பெர்சைக்கும் 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சுப்பாவி இருந்தது. 3 வருஷ ஜன்னல்கள் இருந்தது. 3 வருஷையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. ஜன்னல்களில் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது. 3 வருஷையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. 50 முழ நீளமும் 30 முழ அகலவுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராயிருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேது பலைகளால் தளவசைப்படுத்தினான். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் வியாபம் பண்ணின பாபோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகை கட்டிவித்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் முதல் மேற்திறனைகள் மற்றும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாழால் அறுக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திவாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான வெளியேறப்பெற்ற பெரிய கற்களாய் இருந்தது. அதன் மேல் உயர அளவுபடி பணிப்படுத்தின வெளியேறப்பெற்ற கற்களும் கேது மரங்களும் வைக்கப்பட்டு இருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வருஷம் கேது மர உத்திரங்களாலும் 1 வருஷம் பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் எனும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கண்பண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கென்னான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமுமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேல் உள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் இவ்வளவாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம்பழங்களை சேமித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழம் உயரமாய் இருந்தது. 2 தூண்களின் மேலுள்ள கும்பங்கள் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் பிம்மிய 200 மாதுளம்பழங்களின் வரிசைகளும் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் பார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழம் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாய் இருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கும் 10 10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் 2 தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டு இருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதன் கிணம் 4 விரட்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்புக்கோலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடர் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான்.
ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோடு சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேரிபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும், சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனுடைய இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுக்களும் அது 4 கோடிகளுக்கும் அச்சுக்களும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்கிற அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராக இருந்தது. திறன்களுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழமும் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்க ராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவளின் சவுக்கைகள் விருத்தமாய் இராமல் சதுரமாய் இருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுக்கள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை இதரத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுக்களும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் பார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகளும் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் 1.5 முழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கற்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கற்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேரிபீன்கள் சிங்கங்கள் பேருந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலதாரைகளும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாய் இருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலவுமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களையும் ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடற்தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். அவர்கள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற

ஆலயத்து ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாய் இருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமமான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தலையிலே ராஜா இவளை பார்ப்பித்தான். இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை, அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டிகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை ஆவன: பொன் பலிபீடத்தையும் சமூக தப்பங்களையும் வைக்கும் பொன் மேஜையையும் சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக ஐந்தையும் இடதுபுறமாக ஐந்தையும் பொன்னான் அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளை எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தவப்பினாதை தாவியது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷங்களில் வைத்தான். மேன்.

1999 2 போப் ஜான் பால் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஏன் மன்னிப்பு கேட்டார்ன்னு தெரியுமா? கிபி 1415 ஜூலை மாதம் 6 ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரிஃபர்மேஷன் லீடரை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு அப்படியே எரித்து கொண்டாங்க. ஏன் அவரை எரித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய போதனைகள் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு எதிராக இருந்தது. அப்படி என்ன அவர் போதனையை போதித்தார்? ஜான் ஹஸ் அவருடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். மறுதலி அல்லது மரணி என்று அவர்கள் சொன்னபோது, மறுதலிக்க மாட்டேன், மரணித்து விடுகிறேன் என்று மாறுதட்டிய ஒரு மாவீரனுடைய வரலாறு. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் போலதான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஜான் ஹஸ். இன்றைக்கு செக் குடியரசு என்று அழைக்கப்படக்கூடியதான அந்த நாடு இருந்த அந்த இடத்துல தான், கூஸ் டவுன் என்ற அந்த ஒரு ஊரிலே அவர் பிறந்தார். அவர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்ததுனால, நான் எப்படியாவது ஒரு போதகனாக, அன்னைக்கு வந்து போதகர்களுக்கு தான் அதிகமான மரியாதை, அதிகமான பணம் கிடைத்தது. இன்றைக்கு கூட நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்கு. ரைட், ஓகே. அவர் என்ன நினைச்சாருன்னா, நாம ஒரு கத்தோலிக்க பாதிரியாராய் ஆகிவிட்டோம்னு சொன்னா நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், நம்மளுடைய ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல ஒரு பணக்காரராக நாம போயிடலாம். ஸோ நாம நிச்சயமாக ஒரு பாதிரியாராகத்தான் நான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா படிக்க ஆரம்பித்தார். ஸோ 1401 பராகுவே அப்படிங்கிற ஒரு இடத்துல பெத்லஹேம் சாப்பல்ல அவருக்கு பாதிரியாராக இடம் கிடைத்தது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலாக கூடப்படக்கூடியதான அந்த இடத்துல தன்னுடைய கனவுகள் நிறைவேறின ஆசையோடு கூட ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு ரிலீஜியஸ் லீடராக, ஒரு மத போதகராக அவர் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டார். எல்லை இல்லாத ஆனந்தம், ஏன் தெரியுங்களா? அவர் நினைச்சது நடக்க போகுது. தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அப்போ தான் நினைத்தது நடந்து விட்டது என்று அதிகமான சந்தோஷத்தில் இருந்தார். சில சமயத்தில் நாம் நினைச்சதுக்கு நேர்மாறாக நடக்கும். உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால், நான் என்றைக்குமே யாராய் வேண்டுமானாலும் எந்த வேலையாக வேண்டுமானாலும் போகலாம், இந்த ஊழியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது. ஏன்னா அந்த ஊழியம் அப்படின்னு போயிட்டா, பாஸ்டர் அப்படின்னு போயிட்டா, நம்ம நினைச்சபடி வாழ முடியாது, நினைச்ச பொருள்களை வாங்கி குமிக்க முடியாது. உண்மைதானே? நம்ம நினைச்சபடி எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ரொம்ப வந்து ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும், ரொம்ப கஷ்டம். அப்பா, தயவு செய்து எனக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் வேண்டவே வேண்டாம். ஒரு சாதாரண விசுவாசியா இருந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருந்த என்னைய ஆண்டவர் நேர்மாறா ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதில் இன்னொன்னு என்ன, அந்த திருப்பூர் பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமேல் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எதை வேண்டான்னு சொல்கிறோமோ அதைத்தான் கொடுத்துருவார் போல் இருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு இனிமேல் ஜெட்டு வேண்டாம், பங்களா வேண்டாம், இப்படி முடிவு பண்ணால் அதை கொடுத்துருவார் போல் இருக்கு. அந்த மாதிரி திருப்பூர் வேண்டாம், வேற எங்கே வேணாலும் போகலாங்கன்னு இருக்கும்போது கடைசியில் திருப்பூர்லேயே கொண்டு வந்து உட்கார வச்சாரு. ரைட். ஆனால் ஜான் ஹஸ்க்கு அப்படி இல்லை, அவர் நினைச்சதெல்லாம் நடந்தது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவரை வேறு வகையிலே தொட ஆரம்பித்திருந்தார். இவர் அந்த பாதிரியாராய் போனது கொஞ்சம் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரே காரணத்திற்காக போகிறார். ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் நடந்த நிலைமையே வேறு. மற்றவர்களைப் போல இவர் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார், மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு புத்தகத்தை அவர் வாசிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. என்னடா இந்த புத்தகத்துல இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறதே, நீங்க நினைக்கலாம் பிரதர் அந்த புத்தகம் பைபிள் தானே. இல்ல, ஜான் வைக்லிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஃபர்மேஷன் லீடர், அவருக்கு முன்பதாக வாழ்ந்தவர், அவருடைய புத்தகம் இவருடைய கரங்களிலே கிடைத்தது. அந்த புத்தகத்துல அவர் வசனத்தை அநேக இடங்களிலே மேற்கோள் காட்டி எழுதியிருந்தார்.
வேதாகம வார்த்தைகளை அவர் எடுத்து கையாண்ட விதம், அவர் பயன்படுத்திய விதம், என்ன சொன்னாலுமே பைபிள் வசனத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதித்த விதம் இவருடைய வாழ்க்கையில பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது. ஜான் வைக்கிலிஃபினுடைய எல்லா எழுத்துக்களையும் தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஒரு புத்தகத்தை கூட விடல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா? ஜான் வைக்கிலிஃபினுடைய தீவிர மாணவனாக அவர் மாறினார். அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சிஷியனாகவே மாறினார். ஜான் வைக்கிலிஃப் என்ன நம்பினாரு? வேதாகமத்தை தவிர வேற ஒரு அதிகாரமும் நமக்கு கிடையாதுன்னு நம்பினார். யாரு என்ன சொன்னாலும் வேதாகமத்தில் இருந்துதான் சொல்ல வேண்டுமே ஒழிய அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் வைராக்கியமா இருந்தவர். ஜான் வைக்கிலிஃபை குறித்து நம்ம ஒரு பதிவுல கூட தனிப்பட்ட முறையில பார்க்கலாம். சோ இவர் இதை வாசிக்கும் பொழுதுதான் பைபிள் எந்த அளவுக்கு முக்கியமானது, இதனால் வரைக்கும் நாம என்ன போதித்து கொண்டிருந்தோம், நம்ம சபையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஆரம்பித்தது. அமைதியாக போனார், உட்கார்ந்தார், சிந்தித்தார். 3000 பேர் வரக்கூடியதான அந்த சேப்பல்ல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அநேக ரிச்சுவல்ஸ் அந்த சபையில இருந்தது, இன்றைக்கு கூட குறைந்து விட்டது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ரிச்சுவல்ஸ், பல சடங்குகள், எதெடுத்தாலும் சடங்குகள், நின்றால் சடங்கு, உட்கார்ந்தால் சடங்கு, ஜெபித்தால் சடங்கு, ஆராதித்தால் சடங்கு, சபைக்குள்ளாக சடங்கோ சடங்குகள், எல்லாவற்றையும் வேதத்தை வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை எதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச போதுதான் ஒரு பதிலும் யாரிடத்தில் இருந்து வரல. எல்லாரும் கையை காட்டியது, இவர் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப்பு போய் கேட்டா போப் சொன்னார் நாங்கள் செய்தோம், போப்பின் இடத்துல கேள்வி கேட்டா ஐ ஆம் த அத்தாரிட்டி, நானே அதிகாரம் உள்ளவன், நான் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுதுதான் இவருடைய அகக்கண்கள் விழித்து கொண்டது. நாம் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து போய் கொண்டிருக்கிறோம், இது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு. கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் அவர்கள் போதித்தால், வசனத்தை எடுத்து போதித்தால் 100% அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எப்பொழுது வசனம் இல்லாமல் அவர்களாக தங்களுடைய சொந்த வார்த்தைகளை நான் தேவ மனுஷன் என்று பேச ஆரம்பித்தார்களோ, நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பாதிரியார் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தான் அங்கிருந்து துரத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு களத்தில இறங்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அநேக கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார். அங்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். ஆனால் எப்பொழுது ஒரு இடத்துல விழிப்புணர்வு வருகிறதோ, எப்பொழுது ஒரு இடத்துல மாற்றம் உருவாகிறதோ, அந்த இடத்துல உபத்திரவம் உருவாக ஆரம்பிக்கும், பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். சாத்தான் சும்மா விடமாட்டான். அன்றைக்கு இருந்த எல்லா மத தலைவர்களையும் எழுப்பினான். இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு 3 போப்புமார்கள் இருந்தார்கள். சரித்திரத்திலேயே ஒரே நேரத்துல 3 போப்புமார்கள் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய சத்தியத்தின் பிரகாரம், அவங்களுடைய சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் தான் போப்பா இருக்கணும். ஆனா அன்றைக்கு இருந்த அரசியல் கலைபரத்துல, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல, பல வகையான குழப்பத்தின் நடுவில் ஆளாளுக்கு போப் என்று எழுந்து கொண்டார்கள். அன்றைக்கு 3 போப்புகள் இருந்தாங்க. அதுவே இவர் வந்து அவங்களை எதிர்த்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அது ஒரு சாதகமான காரியமாய் மாறிவிட்டது. சோ பலருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உடனே இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இவருடைய போதனைகள் எல்லாம் வேதாகமத்தின் பிரகாரம் இருக்கிறது, அதனால இவரை நாம வேதத்தை வைத்து ஏதாவது கேள்வி கேட்டு ஜனங்கள் முன்னாடி மடக்க முடியாது. ஆனால் ஒண்ணு செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் வஞ்சகமாக என்ன செய்ய முடியும், அவர் மேல் குற்றம் சுமத்தி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பெற்ற மத தலைவர்கள் முடிவு செய்து அவரை வரவழைத்தார். என்னன்னு சொல்லி வரவழைத்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போதிக்கிறீங்க, நம்ம கத்தோலிக்க போதனைக்கு கீழாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வித்தியாசமாய் போதிக்கிறீர்கள், தயவு செய்து இங்கே கூடக்கூடியதான கவுன்சில்ல வந்து நீங்கள் ஏன் இப்படி போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு எங்களுக்கு விலக்கி காண்பிக்க வேண்டும் என்று அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து அவரை வரவழைத்தாங்க. மார்ட்டின் லூதருக்கு கூட இதே மாதிரியான ஒரு அழைப்பு கொடுத்து அவர் போனாரு, வசனங்களை எடுத்து பேசினார். அவருக்கு எதிராக பதில் சொல்ல யாருமே இல்லை, ஏன்னா அவர் வசனத்தின் அடிப்படையில பேசினார். இவர் ஜான் கஸ் அதே மாதிரி கிளம்பி வர்றாரு. கிளம்பி வருகிற வேளையில இடையிலேயே அவரை யாருக்கும் தெரியாம சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சிடறான்.
இவர் எத்தனையோ முறை சொல்லி பார்க்கிறாரு, நான் இந்த மாதிரி இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை குறித்து பேசுவதற்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். கேட்கவே பல முறை இவரிடத்துல மத தலைவர்கள் அறிவிப்பு கொடுத்து, நீ உன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை உன்னுடைய நீ நம்பக்கூடிய சத்தியத்தை மறுதலி, அப்படி அல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோன்னு பல முறை மிரட்டியும் அவர் ஓரிடத்துல கூட அடிபணியவே, நான் எப்படியாவது என் சத்தியத்தை நான் மக்களுக்கு முன்பதாக விலக்கி காண்பிப்பேனே அன்றி நான் என்னுடைய சத்தியத்தை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். அப்படி என்ன அவர் சத்தியத்தை போதிச்சாருங்க? முதல்ல அவர் போதிச்ச சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்திற்கு மேலாக, வேதாகமத்திற்கு நிகராக வேறு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். இது அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையின் சத்தியத்திற்கு விரோதமாக இருந்தது. என போப்பே கடைசி அதிகாரமாக அன்றைக்கு போதிக்கப்பட்டிருந்தார். போப்புக்கு அடுத்தபடியாக வேதாகமும் பிளஸ் சபை, இந்த இரண்டும், அதாவது சபையினுடைய கூடுகைகள், அந்த கவுன்சில், சபையில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பாங்க பாத்தீங்களா, இது வேதாகமத்திற்கு நிகரான அதிகாரமாய் கருதப்பட்டது. போப் வேதாகமத்திற்கு மேலான அதிகாரம் உடையவராய் கருதப்பட்டார். வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை போதிக்கிறதில் கூட போப் அதை எப்படி போதிக்கிறாரோ அதுதான் சரியான விளக்கம் என்றும் அன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே நம்பப்பட்டு வந்தது. ஸோ இந்த முதல் போதனையே கத்தோலிக்க திருச்சபையின் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் பிஷப் அவர்களுடைய போதனையினுடைய அடிப்படைக்கே வேட்டு வைப்பது போல இருந்தது. ஸோ இது முதலாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நம்பர் டூ, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் காட் அப்படின்னு போதிச்சு. அது ஆணானாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, அது ஊழியனானாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் சமமானவர்களே அப்படின்னு போதிச்சது அவங்க மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கு கூட புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் பலர் விசுவாசிக்கும் பாஸ்டருக்குமே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருப்பதாகவே போதிக்கவும் செய்கிறார். ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்து மூன்றாவது, இவர் என்ன சொன்னாருன்னா, சபையில இருக்கக்கூடியதான பல சடங்குகள் இது எதுவுமே வேதத்திலே கிடையாதுன்னு சொல்லி போச்சார். அன்றைக்கு நிறைய சடங்குகள் வச்சிருந்தாங்க, இன்றைக்கே இவ்வளவு சடங்குகள் இருக்கு. இன்னைக்கு இந்த சபைகள்ல பாத்தீங்கன்னா, தேர் இழுக்கிறதுல இருந்து பல வகையான சடங்குகள், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம், ஓகே அவங்கள நான் விட்டுறேன். ஆனா ரிஃபர்மேஷன் லீடரா இருந்த ஜான் வெஸ்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. வேதத்திற்கு ஒவ்வாத மாற்று மத சடங்குகள் எல்லாமே உள்ள இருந்ததை வன்மையா கண்டிச்சு பேசினார். நீங்க வேணா எதை வேணாலும் கண்டிங்க, அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை தொட்டு பாருங்க, மக்கள் வந்து அப்படியே வெகுண்டு எழுந்து விடுவார்கள். சமீபத்துல கூட அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனிதன் இந்த மாதிரியான பாரம்பரியங்கள் சடங்குகளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான். அது கிறிஸ்தவத்திலும் அது விதிவிலக்கல்ல. நாம ஒரு சடங்கை செய்யறோம் சொன்னா, ஏன் செய்யற, எதுக்கு செய்யறோம் கேள்வி கேட்கறதே இல்லை, கண்ணை மூடிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜான் ஹஸ் எதிர்த்து கேள்வி கேட்டார். எப்ப? 14th century எதிர்த்து கேள்வி கேட்டார். அடுத்து இந்த கர்த்தருடைய பந்திங்கிற விஷயத்திலும் கூட ஜான் வைக்லிஃப் என்ன போதித்தாரோ அதையே தான் ஜான் ஹஸ் பின்பற்றினார். ஜான் வைக்லிஃப் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது அது நினைவு கூறுதல், அவ்வளவுதான். அதுல நம்ம பங்கு பெறுகிறதுனால ஒரு புதிய ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட முடியாது. இரண்டாவது, அதுல பங்கு பெறும் பொழுது அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அப்படியே ரத்தமாகவும் அப்படியே சதையாகவும் மாறுகிறது. நாம சதையத்தான் சாப்பிட்றோம், ரத்தத்தை தான் குடிக்கிறோம் அப்படிங்கிற போதனை தவறு அப்படின்னு ஜான் வைக்லிஃபும் போதிச்சாரு. அநேக ரிஃபர்மேஷன் லீடர்ஸ் அதை நம்பினாங்க. அதை ஜான் ஹஸ் ரொம்ப தீவிரமா கொண்டு போய் சேர்த்தார். அது நினைவு கூறுதல் தான், நீங்க தவறாய் அதை புரிந்து கொண்டீங்க, அது ஒரு காலம் லிட்ரலா ரத்தமாய் மாறாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களே இதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஐயோ, என்ன தெய்வ குத்தம் செய்து விட்டீர்கள், அது ரத்தமாகத்தான் மாறுகிறது. நீங்கள் இன்னும் சிலர் எனக்கெல்லாம் ஒரு மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம், அது ரத்தம் தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், இப்படி எல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சவங்களா இருக்கிறாங்க. ரைட், ஓகே, நீங்க அப்படி நம்புறீங்கன்னா நம்பிக்கைங்க. ஜான் வெஸ் என்ன சொல்றாருன்னா, அப்படி கிடையாதுங்கிறத போதிச்சாரு. இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படையிலே கையை வச்சாரு பாத்தீங்களா, அவங்கனால முடியல. எப்ப வேதம் தான் அதிகாரம், ஜனங்கள் எல்லாம் வேதத்தை பார்த்து வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், வேதத்துக்கு விரோதமா வேற யாரு சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டாங்கிற வார்த்தை போச்சோ, அந்த நிமிஷத்திலேயே அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கு இருந்த கவுன்சிலர்ஸால இவருடைய போதனைகள்
கல்ட்டு, இது வந்து ஒரு ஹெரட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டு இவருடைய எல்லா புத்தகத்தையும் அவரையும் ஒன்னா வச்சு ஒரு இடத்துல அப்படி கட்டினாங்க, கொளுத்துனாங்க. தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கடைசியாக அவர் சொல்லி அவர் மரித்தார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் அடிக்கடி தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். இது இதுக்கு முன்னாடி அவர் பல முறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நிறைவேறியது, டை ஃபார் த ட்ரூத், மரித்தார். பிரியமானவர்களே, சத்தியத்திற்காக நாம் சாகவும் துணிந்தவர்களாக இருக்கிறோமா? ஜான் ஹஸ்ஸினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தான் தோன்றுது. ஜான் ஹஸ்ஸினுடைய மரணத்தில் என்ன நடந்தது? ஜான் ஹஸ்ஸினுடைய மரணம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. ஆவிக்குரிய உலகத்தில் அநேகரை திரும்பி பார்க்க வைத்தது. இந்த செயல் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது. அநேகர் ஜான் ஹஸ்ஸினுடைய போதனையை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னது சரின்னு சொன்னாங்க. ஜான் ஹஸ் மிக தீவிரமாய் பின்பற்றிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால், அவருக்கு பின்னாடி வந்த மார்ட்டின் லூதர். அவர் அவ்வப்பொழுது ஹஸைட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். நான் வந்து ஜான் ஹஸ்ஸினுடைய ஃபாலோயர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கிறாரு, என்னால் நம்ப முடியல, எதற்காக ஜான் ஹஸ்ஸை கொன்றார்கள் என்பதை என்னால் இன்றைக்கு வரைக்கும் நம்ப முடியவில்லை. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதி வச்சிருக்கிறார். 1999 இரண்டாம் ஜான் போபால் உலக மக்களுக்கு முன்பதாக வந்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், வருந்துகிறோம், வருத்தம் தெரிவித்தார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, மரண பரியந்தம் சத்தியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிற்க வேண்டியிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு சத்தியம் எங்கே போச்சுன்னு தெரியல. சத்தியத்துக்காக ஒருத்தர் பேசினா கூட, எதற்காக பேசுகிறீர்கள், அமைதியாக இருங்கள். ஒருவர் ஒரு இடத்துல தவறான போதனை போதிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அவரால் சும்மா இருக்க முடியல, தன் உயிரையே கொடுக்க ரெடியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா போதனைகளையும் எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணாமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். நீங்கள் நான் எதுக்கு இருக்கிறோம்? ஜான் ஹஸ் நினைச்சிருந்தா அப்படி இருந்திருக்கலாமே. தனக்கு கொடுத்த வெளிச்சம் இது சத்தியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை வீட்டில் உட்கார்ந்துருக்கலாமே. அவர் அப்படி உட்காரல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்னு விட்டு விடவில்லை. தன்னை கர்த்தர் அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நம் மூலமாகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதிக்கிறார், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிந்தவராய் தன் ஜீவனை அருமையாக எண்ணாமல் சத்தியத்திற்காக ஒப்புக் கொடுத்து ஜான் ஹஸ் இன்றைக்கு நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சிந்திப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்போம். மறுதலி அல்லது மரணித்து விடு என்ற வாசகம் நம்மை நோக்கி வரும் பொழுது மறுதலிக்க மாட்டோம், மரணித்து விடுகிறோம் என்று தைரியமாய் சொல்லத்தக்கவர்களை ஜீவிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நாள் முனிவர் ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவருக்கு அந்த கிராமத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அநேக காரியங்களிலே மக்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து தவறான காரியங்களை தவிர்க்க அவர் முற்படுவார். ஒரு முறை அவர் அப்படி அங்கே வந்தபொழுது விவசாயி ஒருவன் ஒரு கூடையில் விதை நெல்லை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்து, "ஐயா, நீங்கள் இந்த கூடையை தொட்டு உங்களுடைய கையினாலே எனக்கு எடுத்துக் கொடுங்கள். அப்பொழுது நான் அதை விதைக்கும் போது அது செழிப்பாக வளரும், நல்ல பலனை தரும்" என்று கூறினான். உடனே அந்த முனிவர் அவனுடைய அறியாமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, "நீ சேமித்து வைத்திருக்கும் இந்த விதையை என் கையினாலே எடுத்துக் கொடுத்தால் உன் தானியம் எப்படி சிறப்பாக வளர்ந்துவிடும்? அப்படியென்றால் நிலத்தின் தன்மை எதற்கு? தண்ணீரின் பங்கு எதற்கு? சூரியன் தரும் வெப்பம் எதற்கு? உண்மையிலேயே இவைகளால் தான் உன்னுடைய நிலத்து தானியங்களை நீ விளைவிக்க முடியும். நீ இந்த இயற்கைக்கு மதிப்பு அளித்து அவற்றிற்கு மரியாதை காட்டு. என் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். கடவுள் மேல் நம்பிக்கை வை. அப்பொழுதுதான் உன்னுடைய உழைப்பின் அருமையை நீ உணர்ந்து கொள்வாய். அதிலே வெற்றியும் பெற்று விடுவாய். மற்றவர்கள் தொட்டுக் கொடுத்தால்தான் காரியம் நடக்கும் என்பது போன்ற எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு விடு. நீ கடினமாய் உழைப்பதால், கடவுள் உனக்கு உதவி செய்வதால் நீ வெற்றி பெறுவாய்" என்று அவனுக்கு நல்ல ஆலோசனை கூறினார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் செய்கின்ற எந்த செயலிலும் முழு முயற்சியோடு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் பொழுது அது நிச்சயம் பலன் கொடுக்கும்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து நாம் இந்த நேரத்தை நாம் துவங்குவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், அப்பா எங்கள் கூட பேசுங்கன்னு சொல்லி அப்பாட்ட நம்ம கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுடைய உணர்வுகளை அறிகிறவர், எங்களுடைய கஷ்டங்களை அறிகிறவர், எங்கள் வேதனைகளை அறிகிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை ஆண்டவரே உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து யார் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களோடு கூட தேவன் பேசுவீராக. உம்முடைய சத்தம் வெளிப்படும்படியாக, உம்முடைய ஆலோசனை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சூழ்நிலையின் மேலும் நீர் ஆளுகை செய்து அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக, தேற்றுவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு விரோதியாயிருக்கிற, நம்மை பகைக்கிற, நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற சத்ரு நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்களை அழகாக இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். முதல் காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக மக்களை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு முன்னே போவதற்கு பலன் இல்லையே, ஒரு பிரச்சனை மாற்றி மறு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை, நிறைய கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், எத்தனையோ விதமான நெருக்கங்கள், தோல்விகள் இன்றைக்கு அநேகர் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை யோசிக்க வேண்டிய காரியம், இதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியமா? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? நான் அவரை அறிந்த அவருடைய பிள்ளை அல்லவா? என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது? இந்த போராட்டங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? அதற்கு தான் ஆண்டவர் இந்த வழியை சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் முதல் படி. ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் ஏதோ ஒன்றை விட்டு விடுகிறோம். உடனே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல குறைவுபட்டுறோம், இல்லாத விட்டுறோம். ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, சத்ருவனுடைய போராட்டத்தை அவங்களால சரியாக புரிஞ்சுக்க முடியல. அவங்க நினைக்கிறாங்க தேவன் ஏதோ அனுமதிக்கிறார் போல. கிடையாது. யோவான் 10:10 இப்படி வாசிக்கிறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். திருடன் வருகிறான் சமாதானத்தை திருடிட்டு போக, சந்தோஷத்தை திருடிட்டு போக, பொருளாதாரத்தை திருடிட்டு போக, ஆரோக்கியத்தை திருடிட்டு போக, இவைகளெல்லாம் எடுத்துட்டு போவதற்காக அவன் வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு படிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்னு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இது ரெண்டையும் நம்ம செஞ்சாதான் நம்மளால சத்ருவை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வேத புத்தகத்தில் உள்ள ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி மாறும், எப்படி நான் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், ஏன் என் வாழ்க்கையில் நான் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதற்கான விடையை கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் நமக்கு கொடுப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 7:1, ஆறாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா என்பவன் ஒரு பெரிய தலைவன், ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி செல்லுகிற ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்க, அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். நிறைய பேர் உலகத்தில் சொல்கிறாங்க பிச்சுக்கணும் போல இருக்குது, அது மாதிரி தான் யோசுவானுடைய நிலைமை. தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டார், கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார், தலையின் மேலெல்லாம் புழுதி. என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தோல்வியை அந்த ஜனங்கள் சந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட தோல்விகளை சந்திக்கும் பொழுது அது நம்மளை ரொம்ப பாதிக்குது. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்குதா, இதுக்கு மேலே போக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த இடத்துல யோசுவா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் அவர் இருக்கிறார். சரி, இந்த தோல்வி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்ற மகா பெரிய கோட்டையை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள், ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து இப்படி ஒரு படுதோல்வி அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. காரணம் என்ன வாசிக்கலாமே. யோசுவா 7:3 வாசிக்கிறோம். யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். இப்போ இந்த அடுத்த பட்டணமாகி ஆயி என்ற பட்டணத்தை பிடிப்பதற்கு கொஞ்சம் பேரை அனுப்பினா போதும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது. இந்த செய்தி சொல்லப்பட்டதின் அடிப்படையில் 4 இப்படி வாசிக்கிறோம், அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். இந்த தோல்வியை சந்தித்த இந்த ஜனங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுகிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை நடத்திட்டு வர்றீங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தோல்வியை நாங்கள் சந்தித்து விட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து விட்டதே அப்படின்னு அவங்க ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுகிறார்கள். ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிற தேவன், ஒருவேளை குறைவினாலே, பாவத்தினாலே, பலவீனத்தினாலே, தவறுகளினாலே நாம் விழுந்து போனாலும் தோல்வி அடைந்தாலும் அவர் சமூகத்தில் போய் கதறும் பொழுது நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். 10 இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, ஏன்பா நீ விழுந்து கிடக்கிற, ஏன் நீ இப்படி கதறிக்கொண்டிருக்கிறாய், எழுந்துரு. முதலாவது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்ற, நீ முதல்ல எழும்பு, நீ எழும்பி உட்கார்ந்தா தான் நான் பேசுறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், உன் துக்கத்தை தள்ளி வை. இன்றைக்கு பிரச்சனை வந்த உடனே அதிலே மூழ்கிறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, உங்கள் தோல்வியை பற்றி சிந்திப்பதற்கு கூட மற்றவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவருடைய பிரச்சனை இதை விட பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன், அவரோடு கூட இருக்கிற உறவிலே மட்டும் நிலைத்திருங்கள். 11 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவர்கள் பாவம் செய்தார்கள். 2 சொல்றார், என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் மீறும் பொழுது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்க அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே நீங்க போய் அதை ஜெயிக்கும் பொழுது அது உள்ள காரியங்கள் நீங்க எடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு மனிதன் அதில் இருந்த சில நல்ல பொருட்களை அவன் பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே வைத்து விட்டான். சில நேரங்களிலே நாம் எடுக்கக்கூடாததை, கொண்டு வரக்கூடாததை நம்முடைய கைகளில் வாங்கி வீடுகளிலே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதுவே நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாகி விடுகிறது. ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறாரு, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். இப்ப எடுக்கக்கூடாத ஒன்றை எடுத்து வைத்ததினாலே அவர்களே தீட்டுப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், ஆண்டவர் சொல்றாரு, அதை அப்புறப்படுத்தணும், அதை அடித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் விரும்பாத காரியங்கள் ஏது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்திருந்தாலும், வீடுகளுக்குள்ளே வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தெரியாம கொண்டு வந்துட்டேன்பா, இது வந்திருக்க கூடாது, இதை நான் பெற்றிருக்க கூடாது, இதை நீர் விலக்கி வைத்த காரியம், இதை நான் செய்துவிட்டேனே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நமக்கு மனம் இறங்குவார். கடைசியில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க அதை அழித்து போடாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள், நம்முடைய பைகள், நம்முடைய குடும்பம், இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் விரும்பாத காரியங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இப்போ பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. ஆகான் என்ற ஒரு மனிதன் செய்யக்கூடாததை செய்திருக்கிறான். ஆனால் அவன் வந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லை. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். நமக்கு நல்லா தெரியுது இது செய்யக்கூடாதுன்னு, செய்திருக்கிறோம். ஆனால் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம், யோசிக்கிறோம். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எதை ரொம்ப லேசாக நினைக்கிறோமோ அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக வந்து முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்பாதது ஒன்று கூட என் இருதயத்தில் இருக்கக்கூடாது, என் பையில் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அவைகளை இன்றைக்கு நான் வெளியெடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. என் தோல்விக்கான காரணம் என்னதென்று நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். இந்த ஆகான் என்பவன் எல்லாம் தெரிந்து கூட அவன் அமைதியாக இருக்கிறான். ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். 14 காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். ஏன் இவ்வளவு தூரம் ஆண்டவர் பேசுறாரு? ஏன் இத்தனை தயவு ஆண்டவர் பாராட்டுகிறார்? இந்த ஜனங்க ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்றால், இவர்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டும் என்றால், அந்த குறையானது மாற்றப்பட்டே ஆக வேண்டும், நீக்கப்பட்டே ஆக வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டால்தான் காரியங்கள் மாறும். ஆகா நினைச்சானா ஒன்றும் சொல்லாமல் இருப்பேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சான். இல்லை, ஆண்டவருடைய கண்கள் அவன் எடுக்கும் போதே அதை கண்டது. இதனுடைய விளைவு தான் இவ்வளவு. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்பாத காரியம், அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், உலகத்தாருடைய கண்களில் ஒரு லேசான காரியமாக இருக்கலாம், ஒருவேளை சில ஆகாத நட்புகளாக இருக்கலாம், தேவையில்லாத பழக்கங்களாக இருக்கலாம், சில பொருட்கள் நமக்கு இது மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கலாம், இல்லை சரீரத்தில் மாட்டியிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அதை அழித்து போட்டால் உடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். தீர்மானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த காரியங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இப்போ ஆகான் அவனுடைய குடும்பம் எல்லாம் அந்த பாளையத்தை விட்டு அழிக்கப்பட்டது, நீக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பேசுகிறார். யோசுவா 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ கீழ்ப்படிந்து விட்டாய் அல்லவா, நீ விலக்க வேண்டியதை விலக்கி விட்டாய் அல்லவா, இனிமே நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்புக்கொள்ள.

நம்முடைய எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்ற அவரிடத்துல வல்லமை உண்டு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆமாப்பா, இந்தந்த காரியங்களை நான் தவறி விட்டேன், இந்தந்த தேவையில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டது, மன்னியும் ஆண்டவரே சொல்லி ஜெபித்து பாருங்க. நீக்க வேண்டியவைகளை நீக்கி போட்டால் கர்த்தர் நிச்சயமாய் யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் ஜெயம் கொடுத்தது போல நமக்கும் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது ஒரு சம்பவம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரம் 4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது தேவனுடைய மனுஷன், ஆராதனை வீரன், இப்பொழுது அவன் அழுது கொண்டிருக்கிறான். அழுக நிறைய பேர் நினைக்கிறாங்க, அழுதா தப்புன்னு நினைக்கிறாங்க. இல்லை, எங்கே அழணுமோ அங்கே அழணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழணும், ஆண்டவரிடத்துல சொல்லணப்பா இப்படி இருக்க சூழ்நிலை, அழுகிறார்கள். என்ன காரணம்? 3 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரித்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். இப்போ தாவீதும் அவனோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் வெளியே போயிருக்கிற நேரத்தில் எதிரி வந்து அந்த பட்டணத்தை தீ வைத்து கொளுத்தி தாவீதனுடைய எல்லாத்தையும் பிள்ளைகள் உட்பட அவன் எடுத்து கொண்டு போய்விட்டான். இன்றைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நல்லா பார்க்க முடியுது, சத்ரு பிள்ளைகளை தாக்க நினைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமைப்படுகிறதையும் பாவ இச்சைகளில் அவர்கள் சிக்கிக்கொள்வதையும் தகாத ஆடைகள் அணிந்து கொள்வதையும் தகாத உறவுகளை நட்புகளை வைத்துக் கொள்வதையும் நம்மால் பார்க்க முடியுது. இது சத்ருவனுடைய ஒரு தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் சத்ருவுக்கு விரோதமாக போராடுவோம். இன்றைக்கி நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பல மணி நேரம் பேசுகிறாங்க, பேசுவது தவறல்ல, ஆனால் முதலாவது அவர்களை வேறு வழியாய் நடத்த நினைக்கிற சத்ருவினுடைய கிரியைகளை கட்டி ஜெபிப்பீங்கன்னா அதற்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான், உடைய பிள்ளைகளை விட்டு ஓடிப்போவான், அது நிச்சயம். ஏன்னா வார்த்தை அப்படி சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய பிள்ளைகளை இழந்த நிலையில் அவனோடு கூட இருந்தவர்கள் அப்படியே அவர்கள் அழுகிறார்கள். 6 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை தாவீதுக்கு என்ன அப்படின்னா, சுற்றிலும் தன்னோடு இருந்த ஜனங்கள் தனக்கு விரோதமாய் திரும்புகிறார்கள். ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை இல்லை? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, தாவீதனுடைய தலைமைத்துவத்தில் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு தோல்வி வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, இவர்கள் பிள்ளைகள் சிறைபிடிக்கப்பட்ட உடனே அவருடைய தலைவனையே கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். யோசித்து பாருங்க, எல்லாம் போன சூழ்நிலை, தன்னுடைய குடும்பம் போச்சு, தன்னுடைய மான மரியாதை போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கூட இருக்கிறவங்களே இப்போ திரும்பிட்டாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலைகளுக்கு தாவீது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்புவதற்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில், யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாவீதை போல நின்று கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில அந்த சூழ்நிலைகள் வரும், யாருமே கிடையாது, எந்த பக்கமும் திரும்ப முடியாது, யார்கிட்டையும் போய் பேச முடியாது, யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அதனால தான் வசனம் சொல்லுது மிகவும் நெருக்கப்பட்டான். ரொம்ப நெருக்கப்படுகிற சில சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். தாவீது என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா வசனம் அழகாக சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது என்ன சொல்லியிருப்பாரு, அனுவரே நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பார், என் பிரச்சனையை காட்டிலும், என்னோடு கூட இருக்கிற இந்த மனிதர்களை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் தோல்வியை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சத்தமாக பேசியிருப்பார். இன்னைக்கு

வெட்கப்படும் பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்மை அமைதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் பேசணும். அவர் எவ்வளவு பெரியவர். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்கள் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. என் தேவைகளுக்கு மேலே நீர் பெரியவர். நீர் யெகோவா ஈரே. என் வியாதிக்கு மேலே நீர் பெரியவர். நீர் யெகோவா ராஃபா. என் மனதில் உள்ள குழப்பத்தை விட நீர் பெரியவர். யெகோவா ஷாலோம் சொல்லி கொஞ்ச நேரம் அவரை துதித்து அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி தேவனிடத்தில் சொல்லுங்க, அப்பா எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர். அப்படியே உடஞ்சு உட்காந்துராதிங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நினைக்காதீங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நினைக்காதீங்க, உங்களால் முடியாததை செய்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் கூட இருக்கிறார். பிரச்சனையை மாற்றுவதற்கு கர்த்தர் கூட இருக்கிறார். அங்கே நமக்கு ஒரு பலன், ஒரு திடன் நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். அடுத்தது என்ன செய்தார்? எட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். இப்போ ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்குறார். துக்கமாக உட்காந்து அழுதுறதுக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ தன்னை பலப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டு, தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே நான் போகணுமா சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். பல நேரங்களில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்த்து நிற்கும் போது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத அறிக்கை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். அடுத்த ஆண்டவரிடத்தில் கேட்குறான், போட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எல்லாத்தையும் நீ திரும்பி கொண்டு வருவாய். இது தாவீதுடைய வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆனால் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் நடக்காது, எழும்பணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், சாசிக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் ரொம்ப அழகாண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்போ தாவீது தன்னிடத்திலிருந்து தன்னுடைய வைகளை திருடிக்கொண்டு போன அந்த கூட்டத்தை தேடி போகிறார். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30:16. இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைகளுக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். தாவீதுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு திருட அங்கே சந்தோஷமா அவன் பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறான். சில காரியங்களை சில நேரங்களை நம்ம பார்க்கும்போது சத்ரு அவன் பாடி ஆடி கொண்டாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, உங்களுடையதை திரும்ப நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு உங்களை பலப்படுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள் 19 வாசிக்கிறோம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த வார்த்தை தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்துருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், போயே ஆகணும். ஏன்னா வார்த்தை அப்படி சொல்லுகிறது. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு காரியங்களை செய்யணும். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படினும், விலக்க வேண்டியவைகளை விலக்கிவிட்டு கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், எனக்குள்ள எல்லாவைகளும் நீர் எனக்கு கொடுத்ததுப்பா, அதை வேறு ஒருவன் கொள்ளை எடுத்துக்கொண்டு போக நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும், வெற்றியை தர வேண்டும். ஆண்டவரே, தாவீதை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக வசனம் முடியுது பாருங்க, ஒன்றும் குறைபடாமல், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு விசேஷமாக பிள்ளைகள் குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோர், நீங்கள் தாவீதை போல ஜெபிப்பீங்க அப்படின்னா தேவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார்.
எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், சில நேரங்களில் மனம் நொந்து போகிறோம், நம்பிக்கையே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே வந்துடுறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசி நீர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தரங்களுக்கு கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சத்ருவுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. குறிப்பாக எந்தெந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய பெற்றோருடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே நீர் மகிமையான சாட்சிகளை கேட்க செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது உம்முடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவன் கொடுக்கிற வார்த்தை. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இருதயத்தில் சுத்தம் என்ற தலைப்பினூடாக இன்றைய நாளின் வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம். ஆண்டவர் செய்த முதல் பிரசங்கத்தை மலை பிரசங்கம் என்று தூய அகஸ்டின் அளித்தார். திரளான ஜனங்களுக்கு கேட்கும்படி அவர் ஒரு மலையின் மேல் ஏறினார். மலையின் உச்சியில் ஏறும் போது அங்கு இனிமையான மெல்லிய பூங்காற்று வீசும், மகிமை மேகங்கள் வந்து இறங்கும், தேவனை நெருங்கி இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படும். இயேசு சீசருக்கு தன்னை வெளிப்படுத்தும்படி உயர்ந்த மலையாகிய மரரூப மலைக்கு ஏறினார். அவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுக்க விரும்பின போது உயர்ந்த மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் ஜெபம் பண்ணி தேவன் தெரிந்து கொண்ட 12 பேரை அழைத்தார். அவர் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடம் ஒலிவ மலையில் உள்ள அருமையான தோட்டமாக இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடமும் கூட கல்வாரி மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலை பிரசங்கத்தில் ஜார் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற தேவ ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை

விமர்சிப்பார்கள். மத்தியு 5:8. பணமில்லாமல், படிப்பில்லாமல், எந்த நாகரிகமும் இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்தம் இருதயத்தில் இருந்தால் போதும், அவர்கள் நிச்சயமாக தேவனை தரிசிக்க முடியும். ஆம், மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பாக்கியமுள்ள பேர் பெற்ற ஆசீர்வதிக்க கூடிய வழிமுறையை ஜனங்களுக்கு போதித்தார். மலை பிரசங்கம் 3 அதிகாரங்களில் நிரம்பி இருக்கிறது. மத்தேயு 5:1, மத்தேயு 6:6, மத்தேயு 7:7. உண்மையிலேயே இயேசு பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை. யோவான் 7:46 இவ்வாறு கூறுகிறது. ஒருமுறை இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இளைய மகன் சஞ்சய் காந்தி விமான விபத்திலே மரித்த போது கிறிஸ்துவின் இந்த மலை பிரசங்கத்தை வாசித்து மிகவும் ஆறுதலடைந்தேன் என்றார்கள். காந்திஜி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெறுவதற்கு இந்த மலை பிரசங்கமே எனக்கு உதவியாயிருந்தது. நான் துப்பாக்கி ஏந்தி ரத்தம் சிந்தி சுதந்திரம் பெற விரும்பவில்லை. இயேசு சொன்னாரே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். மத்தேயு 5:5. இந்த வசனம் என்னை தொட்டது. ஆகவே சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் போன்றவற்றினால் இந்தியாவை சுதந்திரித்துக் கொண்டேன் என்றார். ஆம், உலகத்திலே கோடிக்கணக்கான பேர் பிரசங்கம் பண்ணினாலும் மலை பிரசங்கத்துக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அதை பின்பற்றின பேதுரு பிரசங்கம் பண்ணின போது முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பிறகு 5000 பேர், பிறகு திரளான ஜனங்கள் என்று பட்டியல் போய்கொண்டே இருந்தது. பேதுரு படிப்பறிவில்லாதவர் தான், மீன்பிடிக்கும் தொழிலை செய்தவர் தான், ஆனால் அங்குள்ள உலகத்தையே அவர் அசைத்தார். அப்படியே கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக. ஆமென். உங்களுடைய நினைவுக்காக எப்படி பேசுவோமென்றும் என்னத்தை பேசுவோமென்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இவ்வாறு மத்தேயு 10:19 கூறுகின்றது. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான இனிமையான தேவனுடைய வார்த்தைகளையும் செய்திகளையும் பாடல்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே கேட்டு நீங்கள் வளரும் படிக்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர்

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்? நீர் எத்தனை

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபமாதிரி எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி

சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவரே, சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவரே. ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம்

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவரா.

நம்ம இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்கினி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிறவங்க உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாடப்போக

பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில் சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. அல்லேலூயா. தானியே சிங்கக்கரியில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில் கெவி அண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறார்,

வல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஒரு இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

0: உமை உயர்த்துகிறோம் அப்பா, உன் நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம் அப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக, பிரசன்னதான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 2 உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தபோது வதை முகாம்களில் இருந்த அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். கோரி டென்பமும் விடுதலை செய்யப்பட்டார். வெளியே வந்த கோரி எல்லா திருச்சபைகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் தனக்கு எவ்வாறு உண்மை உள்ளவராக இருந்தார் என்றும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தேவன் தன்னுடைய உள்ளத்தில் அளவற்ற அன்பையும் மன்னிக்கும் கிருபையையும் ஊற்றிய விதத்தை குறித்து கோரி த ஹைடிங் பிளேஸ் என்ற புத்தகத்திலே எழுதியுள்ளார். கோரி ஒரு குறிப்பிட்ட சபை ஆராதனையில் பிரசங்கித்து முடித்த பின்பு சபை விசுவாசிகள் அனைவரும் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது ஒரு மனிதன் கோரியை பார்க்கும்படி வந்தார். கோரி வதைக்கூடத்தில் இருந்தபோது அவர்தான் ஜெயிலராக இருந்தவர். கோரிக்கு உடனடியாக அங்கு நடந்த சம்பவங்கள் மின்னல் வேகத்தில் நினைவுக்கு வந்தன. அந்த நபர் குளியலறை வாசலில் காவலுக்கு நின்றவர், குளிக்கச் செல்லும் பெண்களை கேலி செய்யும் மனிதர்கள், அவர்கள் அருகே குவியலாக கிடந்த பெண்களின் துணிமணிகள், கோரியின் சகோதரி பெட்சியின் வெளிரிய முகம், இவை அனைத்தும் கோரிக்கு நினைவலைகளாக தோன்றின. அந்த மனிதன்தான் கோரியிடம் வந்து குனிந்து வணக்கம் செலுத்தினார். உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கித்ததைப் போலவே தேவன் என் பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டார் என்று கூறி கோரியுடன் கை குலுக்க தன் கையை கோரிக்கு நேராக நீட்டினார். ஆனால் மன்னிப்பின் மாட்சிமையை பற்றி பலமுறை பிரசங்கித்த கோரிக்கு தன் கையை நீட்டி அவரோடு கை குலுக்க மனம் வரவில்லை. கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இந்த மனிதனுடைய பாவமும் கோரியின் எண்ணத்தில் கொதித்தெழுந்தன. அந்நேரத்தில் கோரி இயேசுவிடம், இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், இந்த மனிதனை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார். கோரி தன் கையை உயர்த்தி அந்த மனிதனுக்கு நேராக நீட்ட மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த மனிதனை பார்த்து சிரிக்க பிரயாசப்பட்டார். ஆனால் முடியவில்லை. அந்த மனிதனை மன்னிக்க மனம் வரவில்லை. எனவே கோரி மீண்டும் ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசுவே, நான் ஏற்கனவே இந்த மனிதனை மன்னிக்கும் மனப்பான்மையை நீர் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆனால் எனக்கு அந்த மனப்பான்மை இன்னும் வரவில்லை. இயேசுவே, நீர் உம்மை காட்டிக் கொடுத்தவர்களையும் சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்தவர்களையும் மன்னித்தது போல எனக்கும் உம்முடைய மன்னிக்கும் சிந்தையை தாரும் என்று ஜெபித்தார். அப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. கோரி தன் கையை அவருக்கு நேராக நீட்டிய போது கோரியின் தோள்பட்டையில் இருந்து அவருடைய கரங்களின் வழியே அந்த மனிதனுடைய கரத்திற்குள் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பாய்ந்து போவதைப் போல கோரி உணர்ந்தார். தேவனுடைய அன்பு அவர் உள்ளத்தை நிரப்பியது. அந்த நேரமே அந்த மனிதன் மேல் இருந்த கசப்பெல்லாம் மாறிப்போனது. அப்பொழுதுதான் நம்முடைய பலத்தில் நாம் யாரையும் மன்னிக்க முடியாது, மற்றவரை மன்னிக்க கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்று தான் அறிந்து கொண்டதாக கோரி தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தமக்கு விரோதமாக குற்றம் சாட்டி தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தது போல தேவன் நம்முடைய இருதயங்களையும் மன்னிக்கும் சிந்தையால் நிரப்புவாராக.

கொலோசேயர் 2 அதிகாரம். உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சர்ரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நயவசனப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். சர்ரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவளாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கடந்துவிட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மருத்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மருத்துவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நல்லாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடலுக்கு மறுத்து உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 17 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். மத்தேயு 17:1-7 முடிய உள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்போம் என்றால், அதிலே 5வது வசனம் இப்படியாக சொல்லுது. அவங்க ஒளிவ மறைக்கு போனார் என்று பார்க்கணும். தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்போது மோசே எலியா அவரோடு பேசுகிறவர்களாக அவர் காணப்பட்டார்கள். பாருங்க, இந்த காரியங்களை நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அங்க 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அன்பாலே இந்த இடத்துல பாருங்க, பேதுரு சொல்றாரு இயேசுவை நோக்கி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அப்படி பேசிட்டு இருக்கிற வேலையில் தான் மேகத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் என்ன சொல்கிறது என்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது பரலோகத்தினுடைய சத்தம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் கர்த்தர் அந்த சத்தத்தின் ஊடாக சிஷ்யனுக்கு என்ன சொல்கிறார் என்றால், எப்பா, பூமியில நீங்க பார்க்கிற இயேசு சாதாரண ஆள் கிடையாது, என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தெளிவடைய வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய நேசகுமாரனுக்கு, அவர் நேசகுமாரன், திரியேக தெய்வத்துக்கு இதை விட ஒரு ஆதாரம் தேவையாம். கர்த்தர் தன்னுடைய ஒரே பிரான குமாரன் இந்த உலகத்துக்கு தந்தரில் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவானிலே நாம் வாசிக்கிறோம், 3:16. நம்மளை நேசித்து நம்மளை மீட்பதற்காக அந்த ஒரே பிரான குமாரனை, நேசகுமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் மேல அவர் பிரியமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை நமக்கு இடுகிறதை பார்க்கிறோம். அன்பானே, இன்னைக்கு யாருக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய நேசகுமாரனுக்கு செவி கொடுக்கிறோமா? மற்ற உலக மனுஷர்களுக்கு செவி கொடுக்கிறோமா? தகப்பனே, நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். பிதாவும் அவரும் அவ்வளவாய் இணைந்திருக்கிறார்கள், பிரியமாயிருக்கிறார்கள், அன்பாயிருக்கிறார்கள் என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சத்தியத்தை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறாரோ அப்பெல்லாம் போய் ஆண்டவரோடு, பிதாவோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு அப்படி தனித்து போய் ஜெபிக்கும் பொழுதுதான் சூரியனை போல மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அந்த மறுரூபமாகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? அன்பாலே, அதை நாம் வளர்த்து கொள்வோம். நான் ஒரு ஆர்டினரியான ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதை விட ஆண்டவரோடு கூடிய இன்னும் ஐக்கியத்திலே பலப்பட்டு ஆண்டவரோடு சேர்ந்து அந்த மறுரூபமாகிற ஒரு உன்னத அனுபவத்தை நாம் பெற்றோம் என்றால், நிச்சயமாக நாம் அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவோம். அன்பாலே, இன்றைக்கு ஆண்டுடைய சத்தத்தை விட்டு விட்டு இன்னைக்கு உலக சத்தத்துக்கும், உலக கொள்கையின் சத்தத்துக்கும், அநேகருடைய வார்த்தையின் சத்தத்துக்கும், அநேகர் இப்படிதான் போகணும், இப்படிதான் நடக்கணும்னு அடிக்கடி நம்மளை என்ன செய்யறாங்க, அழகழித்து கொண்டிருக்கிறார்கள். நீ போற பாதை சரியில்லை, நீ போற சர்ச்சு சரியில்லை, நீ போற பின்பற்றுகிற கொள்கை சரியில்லை, இப்படிதான் அப்படிதான், நீ வந்து யெகோவாவை தான் பின்பற்ற வேண்டும், இல்லைன்னா சனிக்கிழமை ஓய்வு நாளை தான் பின்பற்ற வேண்டும், இல்லை இப்படிதான் ஒன்லி ஜீசஸ், மற்றவங்களாம் எதுவும் கிடையாது, இப்படி பல டாக்டர் இருக்கிற இந்த வேலையில பல பேர் இன்னைக்கு டிவியில வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்ல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு குழப்பம் அடைகிற ஒரு வேலையில் அன்பான பிள்ளைகளை உமக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ தனித்து போய் ஆண்டரோடு உட்கார ஒரு அனுபவம் வந்ததுன்னா நாம் மறுரூபம் ஆவோம். அந்த மறுரூப அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? இன்னைக்கு பவுல் பெற்றுக்கொண்டார். பவுலை ஆண்டவர் சந்தித்த அடுத்த காரியங்கள் அவர் என்ன செய்தார் என்று கலாத்தியர்களை போட்டு, 3 வருடம் அவர் அரேபியன் தேசத்துக்கு மனாந்திரமான பாலைவனத்துக்கு சென்று தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவரோடு அவர் பேச ஆரம்பித்தார். அதனால்தான் அநேக வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைத்தது, அநேக நிருபங்களை அவர் எழுதினார் என்று பார்க்கிறோம். அன்பானே, அவர் எந்த ஒரு சிஷ்யனிடத்திலும் போகவில்லை, யாரிடத்திலும் போய் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர் உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து ஆண்டரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை, ஆண்டரோடு மறுரூபமாகிற ஒரு அனுபவத்தை பெற்றதனால்தான் பவுலை தன்னுடைய 12 சீடர்களை விட அதிகமாக ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்துவதை நாம் தெளிவாக இந்த வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பாலே, அந்த மறுரூபமாகிற அனுபவம் உனக்கும் எனக்கும் இருந்ததுன்னா நாம் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே கீழ்ப்படிவோம். உலக சத்தமோ உலக மனிதர்களுடைய சத்தமோ நாம் நிச்சயமாக நம் காதிலே ஒலிக்காது. அன்பானே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுரூபமாகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இதை கேட்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதற்கு நாம் விலக்கிரயமாக நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையாய் போய் ஏசாண்டவரோடு ஒப்புருவாகி அவரோடு கூட பேசி உறவாடி மறுரூபமாகிற அந்த ஒரு உன்னத நிலையை நாம் அடைந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஏசாண்டவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு உண்மை கிறிஸ்துவாய் மாற முடியும். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். விஷாபாதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இதை பேசிக்கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்வதை நான் உணர்கிறேன். அன்பானே, நாம் சிபிப்போம், நமக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே எனக்கு அந்த அனுபவத்தை தாங்கப்பா, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, போதிக்கிற எனக்கு தாங்க, நான் வீணாக போகாதபடிக்கு, நான் விழுந்து போகாதபடிக்கு எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்போம். ஆண்டவரே எனக்கு தாங்க, தகப்பனே எனக்கு தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு சௌர சவனுக்கு அந்த மறுரூபமாகிற அனுபவத்தை தாங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளாய், உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவளாய், அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கிறவளாய் எங்களை மாற்றுங்கப்பா. அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க தகப்பனே. அப்படியாய் நீர் மறுரூபமாகிற அனுபவத்தை எனக்கு எங்களுக்கு தரப்போரீர். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே, தேங்க்யூ.

நாமத்திற்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உமை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ வாக்கு மாறாதவரே, நல்ல கண்கள் அப்படியே மூடி இருக்கிற தேவ பிரசன்னத்தில் வாக்கு மாறாதவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை புறக்கணியாதவர். மனிதர்கள் தள்ளின போது அவர் நம்மை தள்ளவே இல்லை. மனிதர்கள் புறக்கணித்த பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார். உதாசீனம் பண்ணப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக நின்றார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவரை போல வேறொரு அர்ச்சகர் இல்லை. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே,

எங்க ஆரோக்கியம் அல்ல, எங்க சம்பாத்தியம் அல்ல, எங்க ஞானம் அல்ல, எங்க பலன் அல்லப்பா. உங்க கிருபை தான் எங்களை தாங்கினது, உங்க இரக்கம் தான் எங்களை நடத்தி வந்தது, உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆதரவாய் வந்தது, உங்களுடைய மேலான பிரசன்னமே எங்களை நடத்தினதுன்னு சொல்ல

எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை புறக்கணிக்காத கிருபைப்பா. எங்களை பாதுகாத்தீரு, எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களை சுகமாய் நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே? கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி பெருக்கோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், 2019 ஆண்டு கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர், எத்தனையோ பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஓ வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அவர் மட்டும்தான் நம்மை விட்டு விலகாதவர், அவர் மாத்திரமே நம்மை கடிக்காதவர். நல்ல அந்த தேவனுக்கு கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரபாதானா ராகாபா ரிபாதானா மரியாம் சேரியா பாபா ரிஷலபரி பதேனம. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவ நாமத்தை உயர்த்தலாம். இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில வந்த யாரையும் கத்து வந்த வண்ணமாய் அனுப்ப போறது இல்ல. உங்க சரீரங்களை இப்பொழுதே விடுதலை சம்பவிக்கிறது, உங்க சரீரங்களை இப்பொழுதே சுகம் உண்டாகிறது, உங்க சரீரங்களை இப்பொழுதே தெய்வீக வல்லம் இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ளாக, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! ஒற்றுமையை குலைக்கிற, ஐக்கியத்தை குலைக்கிற, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற சகல பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில அதனாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டி கத்தர துதிங்க. பார்க்கலாம், சரீரத்திலிருந்து இப்பொழுதே பலவீனங்கள் விலகுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை கொடுக்கிற தேவ கரம், விடுதலை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் அசைவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.

உயிரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, இது ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திர. உன் வசந்தம் எங்களுக்கு மருந்து, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஆராதிக்கிறோப்பா, இது எத்தனை நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்து கத்தரை ஆராதிப்போமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா.

இருக்கிற ஆண்டவரே, உயிர் உள்ள நாளெல்லாம் ஓமை துதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறபடினாலே, உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறபடினாலே, இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, ஓ உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா, அர்ப்பணத்தோட பாடலாமா, அவரை உயர்த்துவோமா.

எங்கள் உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் உயிருக்கு மேலானவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாத உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், மேலானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி மேலான நாமமே, எங்கள் உயிர்

உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோப்பா. உங்கள் நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனமும் மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் மேலான எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பாத்திர

Balariante ra balara sheda ba, ori balara diante ra barakalara danariash, ori bakashera tanariante ra ba balara danama. மேலான பிரசனத்துக்காக உம்மை ஆராதிக்கும் பொழுது நிரப்புகிற பிரசனத்துக்காக உம்முடைய மாறாத பிரசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவ, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ராகா சந்தோ ரோபோ யாந்தே பிரியந்தனவரி பாபாரியாலே, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுங்க, நாமத்திற்கே நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம். கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை, ஆராதனை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் முனிவர் ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவருக்கு அந்த கிராமத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அநேக காரியங்களிலே மக்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து தவறான காரியங்களை தவிர்க்க அவர் முற்படுவார். ஒரு முறை அவர் அப்படி அங்கே வந்தபொழுது விவசாயி ஒருவன் ஒரு கூடையில் விதை நெல்லை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்து, "ஐயா, நீங்கள் இந்த கூடையை தொட்டு உங்களுடைய கையினாலே எனக்கு எடுத்துக் கொடுங்கள். அப்பொழுது நான் அதை விதைக்கும் போது அது செழிப்பாக வளரும், நல்ல பலனை தரும்" என்று கூறினான். உடனே அந்த முனிவர் அவனுடைய அறியாமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, "நீ சேமித்து வைத்திருக்கும் இந்த விதையை என் கையினாலே எடுத்துக் கொடுத்தால் உன் தானியம் எப்படி சிறப்பாக வளர்ந்துவிடும்? அப்படியென்றால் நிலத்தின் தன்மை எதற்கு? தண்ணீரின் பங்கு எதற்கு? சூரியன் தரும் வெப்பம் எதற்கு? உண்மையிலேயே இவைகளால் தான் உன்னுடைய நிலத்து தானியங்களை நீ விளைவிக்க முடியும். நீ இந்த இயற்கைக்கு மதிப்பு அளித்து அவற்றிற்கு மரியாதை காட்டு. என் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். கடவுள் மேல் நம்பிக்கை வை. அப்பொழுதுதான் உன்னுடைய உழைப்பின் அருமையை நீ உணர்ந்து கொள்வாய். அதிலே வெற்றியும் பெற்று விடுவாய். மற்றவர்கள் தொட்டுக் கொடுத்தால்தான் காரியம் நடக்கும் என்பது போன்ற எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு விடு. நீ கடினமாய் உழைப்பதால், கடவுள் உனக்கு உதவி செய்வதால் நீ வெற்றி பெறுவாய்" என்று அவனுக்கு நல்ல ஆலோசனை கூறினார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் செய்கின்ற எந்த செயலிலும் முழு முயற்சியோடு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் பொழுது அது நிச்சயம் பலன் கொடுக்கும்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 38:15 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கின்றன, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தன. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகின்றன, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பலமற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலம் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும், ஊமையனைப் போல வாய் தரவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனை போலானேன். கர்த்தாவே, உமக்கே காத்திருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இன்றைய மனப்பாட வசனம் 2 பேதுரு 1:6, பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். Add patience to self-control. தன்னடக்கம்தான் கிறிஸ்தவத்தில் 1/10 என்பார் 16-ம் நூற்றாண்டு பேராயர் ஒருவர். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் 9/10 ஆஃப் கிறிஸ்டியானிட்டியாம். தன்னடக்கமின்மை மிக கொடிய தீங்கு என்று சொல்ல முடியாவிட்டாலும், மனிதனுக்கு தெரிந்த மிக கொடியவைகளில் அது ஒன்று என்பது ஆபிரகாம் லிங்கனின் கருத்து. சாலமோன் கொடுத்த எச்சரிப்பு இதோ, நீதிமொழிகள் 25:28, தன்னடக்கமில்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லாத பட்டணம். கட்டுப்படுத்த முடியாத கோபம் பாவத்தின் நச்சு கனி, அது பீறி போடும் ஓனாய். கிறிஸ்து ஒருவரே அபிதமான ஆவேச குணத்தை மாற்ற முடியும். தன்னடக்கம் என்பது நமது உணர்வுகள், சொற்கள், செயல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாகும். செல்ஃப் கண்ட்ரோல் மீன்ஸ் இட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் ஃபீலிங்ஸ், அவர் வேர்ட்ஸ் அண்ட் அவர் ஆக்ஷன்ஸ். புதிய ஏற்பாட்டில் வருகிற பல கட்டளைகளிலே ஒரு கட்டளை பொதுவாக நம்மை குழப்பும். அது எபேசியர் 4:26 உள்ளது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த வசனத்தின் அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டின் நவீன விரிவாக்கம் ஒன்றிலிருந்து நான் இவ்விதம் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு கோபம் வந்தால் அது புண்பட்ட பெருமையினாலோ உங்கள் ஆவேச குணத்தினாலோ ஏற்படவில்லை என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். கோபத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டாம், பிசாசு இடம் பிடிக்க விட்டுவிடாதிருங்கள். தன்னடக்கத்தை பற்றி பேசும்போது நாவடக்கம் மிகவும் மிகவும் மிகவும் முக்கியமானது, அதுதான் பிரதானமானது. யாக்கோபு 3:2 இப்படி சொன்னார், நாம் எல்லாருமே அநேக காரியங்களில் தவறுகிறோம், ஆனால் பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவராவர். அவர்களே மற்ற எல்லா காரியங்களிலும் தங்களை கட்டுப்படுத்த வல்லவர்கள். இதோ சாலமோன் விட்ட ஒரு சவால், பேச துடிதுடித்துக் கொண்டிருப்பவனை நீ பார்த்திருக்கிறாயா? முட்டாளாவது திருந்துவான், இவன் திருந்துவது எப்படியோ. நீதிமொழிகள் 29:20.
குறை காணலும் தூற்றி திரிதலுமே இயேசு கிறிஸ்துவின் சபையை தாக்கியுள்ள மோசமான கொள்ளை நோய்கள், ஃபால்ட் ஃபைண்டிங் அண்ட் ஸ்லாண்டர். நம்மில் மிக தீயவரிடமும் அவ்வளவு நல்லது உண்டு, நம்மில் மிக நல்லவரிடமும் அவ்வளவு தீயது உண்டு என்பதை நாம் நினைவிற்கொண்டால் எப்பொழுதுமே குற்றம் காண வேண்டும் என்று நாம் விரைய மாட்டோம், விளைய மாட்டோம். There is so much of good in the worst of us and there is so much of bad in the best of us. இது ஒரு மாறாத உண்மை. புரளிக்கும் தூற்றுதலுக்கும் நாம் எவ்விதம் எதிர்ச்செயல் புரிகிறோம் என்பதே நமது ஆன்மீகத்தை அளக்கும். We are not known by our actions, but we are known by our reactions towards slander and fault finding. தாக்குவதும் திருப்பி தாக்குவதும் ஒரு காசும் பெறாது. Attack and counter attack useless. சிமேயி என்பவன் தாவீதை தூற்றி கொண்டு அலைந்தபோது தாவீதின் உடனாளிகள் சிமேயின் தலையை எடுத்து விட வேண்டும் என்று துடித்தார்கள். தாவீதோ அவர்களிடம் சொன்னது, ஒருவேளை என்னை பழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தால் அவனை தடுத்து நிறுத்த நான் யார்? என்ன அருமையான ஒரு முதிர்ச்சி பாருங்க. இதுதான் தன்னடக்கம், இதுதான் பொறுமை. 2 சாமுவேல் 16 இதை நாம் வாசிக்கிறோம். யுகத்தின் இறுதிக்குள் நாம் நெருங்கி வர வர தன்னடக்கம் இல்லாமல் அவதூறு செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:3 வாசிக்கிறோம். தீதான எல்லாவற்றையும் அடியோடு பிடுங்கிவிட வேண்டும் என்று நமக்குள் ஆத்திரம் வரும், ஒரு பொறுமையற்ற ஆத்திரம் எழும்பும். அதை கட்டுப்படுத்த வேண்டும். முழுவதும் அதை சரியாக செய்து முடிக்கும் ஆற்றலும் அறிவு நமக்கு கிடையாது. களைகளுக்கு பதிலாக கோதுமையையும் நாம் பிடுங்கிவிடக்கூடும். எனவேதான் அந்த வீட்டு அந்த வயல் எஜமான், இதோ களைகள் இருக்கின்றனவே நாங்கள் போய் பிடுங்கி விடுகிறோம் என்று சொன்ன பொழுது, களையை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் பிடுங்கி விடுவீர்கள், கொஞ்ச நாளைக்கு அவையெல்லாம் வளரட்டும், முடிவிலே நாம் முதலாவது களையை பிடுங்கி அவற்றை எரித்து போடுவோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் அந்த நாளுக்காய் காத்திருப்போம். 1 கொரிந்தியர் 4:5 நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கட்டளை உண்டு. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தன்னடக்கமாகிய ஆவியின் கனியை வெளிப்படுத்தி காட்டாததால் எங்களுக்கு எவ்வளவு இழப்பு, எத்தனை பேருக்கு எவ்வளவு பாதிப்பு. தீக்கொளுத்தி விட்டோமே ஆண்டவரே. காடுகளை தீக்கொளுத்துவது போல தன்னடக்கமற்ற எங்களுடைய குணத்தினாலே, நாவடக்கமற்ற எங்களுடைய குணத்தினாலே எத்தனை பேரை நாங்கள் அழித்து விட்டோம், அழித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை மன்னியும். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு எங்களை சுத்தமாக்கும். அன்று தீர்க்கனின் நாவுகளை பலிபீடத்தின் அக்னி வைத்து தொட்டு நீர் சுத்தமாக்கினது போல, இன்று எங்களுடைய நாவுகளையும் கர்த்தாவே பலிபீடத்தின் அக்னியினால் சுத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த, எங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த, எங்களுடைய சொற்களை கட்டுப்படுத்த, எங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த. ஆண்டவரே, ஏதோ கர்த்தாவை உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபித்து விட்டுவிடாதபடி உம்மோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்க, அதற்கு முயற்சி எடுக்க, பயிற்சிகளை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னடக்கம் இல்லாத இடிந்த மதில் போன்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டாம். கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் கூப்பிடுதலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு வருகிற நாளாயும் உங்களை ஞானத்திற்கும் அறிவிற்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக செய்து ஆசீர்வதிக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரவும் தப்பிக்கவும் முதலாவது நினைவிற்கு வருவது உதவிக்கு கூப்பிடுவது அருகில் உள்ளவர்களை, அதிகமாக நேசிப்பவர்களை அல்லது உறவுகளை, நண்பர்களை. ஆனால் இவர்களில் பலர் சரியான நேரத்திற்கு வந்து காப்பாற்ற முடியாமலும் விடுவிக்க கூடாமலும் போய்விடுகிற சூழ்நிலை உருவாகிறது. இதனால் கோபமும் மனஸ்தாபங்களும் பிரிவுகளும் வைராக்கியமும் கசப்புகளும் உருவாகி முடிவிலே தேவ சாயலை இழந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியாக வேறு வழியே இல்லாத போது கர்த்தரிடத்தில் வருகிற நிலை வருகிறது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் அங்கே வந்து உன்னை விடுவிப்பேன் என்று. தானியேல் சிங்கத்தின் கெபியிலிருந்து வேறு யாரையும் கூப்பிடவில்லை, கர்த்தரையே விசுவாசித்து கூப்பிட்டான். கர்த்தர் கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுத்து விடுவித்தார். அக்னி சூளையில் தானியேலின் நண்பர்கள் போடப்பட்டார்கள். அங்கே அவர்கள் கூப்பிடும் போது அங்கேயும் உத்தரவு கொடுத்தார். தாவீது எங்கெல்லாம் நெருக்கப்பட்டாரோ அங்கெல்லாம் கூப்பிட்டார். உத்தரவு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற வேளையில் தாமே உத்தரவு கொடுத்து உங்களை மீட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களின் கூப்பிடுதல் எப்படியாக இருக்க வேண்டும் என்று தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 வாசிக்கையில் அங்கே பரிதிமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் பிறவி குருடனாக இருக்கிறான். வயிற்று பிழப்பிற்காக எரிக்கோ நகர வீதியில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற வேளையில் இயேசுவை குறித்து அநேக நாட்களாய் கேள்விப்பட்டவன் தனக்குள் ஒரு தீர்மானம் எடுத்தவனாய், இந்த பக்கமா இயேசு வரும்போது நாம் அவரிடம் சென்று அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருக்கிறான். வேளை வந்தது. இயேசு வருகிறதை உணர்ந்தவனாய், இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஆனால் அங்கிருக்கிறவர்கள் அவனை கூப்பிடாதபடிக்கு அதட்டிய போதிலும் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடுதலில் ஜீவன் இருந்ததை, விசுவாசம், நம்பிக்கை, உறுதி, வெளிப்பாடு இருந்ததை இயேசு அறிந்து தான் வேறு பட்டணத்திற்கு போக வேண்டிய பயணத்தை நிறுத்தி பாதையை மாற்றி அவனிடமாக வந்து நின்று அவனை அழைத்து ஆறுதல் படுத்தி அருகில் வரும்படி அழைக்கிறார். அவனின் விருப்பத்தை கேட்கிறார். உடனே இயேசு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று கூறிட அவன் பார்வை பெறுகிறான். அற்புதம் நடக்கிறது. எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்த இயேசுவை பின்தொடர்கிறான் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் சத்துருவினால் காட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளாகிய சரீரத்தில் உள்ள வியாதி, பற்றாக்குறை, கடன், இரட்சிப்பு, பிள்ளைகளை குறித்த பாரம், உறவுகளிடையே பிரிவினை, வேலை ஸ்தலத்தில் கையின் பிரயாசங்களில் எல்லாம் கட்டவிழ்க்கப்படாமல் விடுதலை வேண்டி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். உங்களின் கூப்பிடுதல் இயேசுவை திரும்பி பார்க்கும்படியாய், அதாவது நீங்கள் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்கிற வேளையில்தாமே ஜெபம் கேட்கப்படும்படியாக கூப்பிடுங்கள். உலகமும் உறவுகளும் சூழ்நிலைகளும் உங்களை அதட்டினாலும் பயத்தை கலக்கத்தை கொடுத்தாலும் அவைகளின் பக்கமாய் நோக்காமல் இயேசுவையே, இயேசுவின் மீதே உங்கள் கண்களை பதிய வையுங்கள். அடுத்ததாக பரிதிமேயு எப்படி வெளிப்பாடு உள்ளவனாய் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டானோ, அப்படியே நீங்களும் இயேசுவானவர் சிலுவையில் உங்களுக்காய் சாத்தானின் சகல அதிகாரங்களை உரித்து விட்டார், உங்களுக்காய் வெற்றி சிறந்துள்ளார் என்ற சிலுவையில் உங்களுக்காய் செய்து முடித்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு பரிதிமேயுவை பார்த்து எழுந்திரு, திடங்கொள் என்று கூறியவுடனே அவன் தனக்கு உலகம் அடையாளமாய் கொடுத்த மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிந்து விட்டான். காரணம், தனக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கப் போகிறது. இனி இந்த குருடன் என்ற அடையாள வஸ்திரம் நமக்கு தேவைப்படாது என்று எண்ணினான்.
அப்படியே நீங்களும் இயேசுவை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். அவரின் வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதால் அவிவிசுவாசம் ஆகிய வஸ்திரங்களை களைந்து போட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இப்படியாக உங்களின் கூப்பிடுதல் விசுவாசம் உள்ளதாக, வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுவதாக, சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்காமல் பயப்படாமல், சூழ்நிலைகளையே நோக்கி பார்த்து சோர்ந்து போகாமல், அதிகமாய் கூப்பிட்ட பர்திமேயுவை போல வியாதியின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் உங்களின் ஜெப சத்தம் அதிகமாய் இருக்கும் போது உங்களின் விசுவாச ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர் என்பதை விசுவாசித்து கூப்பிடும் போது சூழ்நிலைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு இயேசுவை நோக்கி முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவித்து காத்து ஆசிர்வதிப்பார். எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 73 சங்கீதம் 3 வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாபின் சங்கீதம். ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஏன் இந்த தள்ளாடுதல் வந்தது? ஏன் இந்த சறுக்கல் வந்தது? ஏன் தெரியுமா? அவன் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கிறான். பார்ப்பது மட்டுமல்ல, நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரியும், அவனுக்கு எல்லாம் நடக்குது. ஆனால் நானோ நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. தவறான பார்வை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, கம்பேர் பண்ணி பார்ப்பது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகு அல்ல. நாம் ஒவ்வொருவருமே விசேஷித்தவர்கள். தேவன் தம்முடைய சாயலால் நம்மை படைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கென்று தேவன் ஒவ்வொரு பாதையை நியமித்திருக்கிறார். அதிலே ஓடுவதற்கான கிருபைகளை அனுகூலங்களை தான் தேவன் தருகிறார். இன்னொருத்தங்க பாதையில ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தரவில்லை. அந்த கிருபையை வைத்து வேறொரு பாதையில நம்மால் ஓடவும் முடியாது. அப்படி ஓட முயற்சிக்கிறவர்கள் அனைவருமே தங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். நமக்கு நியமித்த பாதையில் ஓடவே தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். எனவேதான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓட கடவோம். இங்கே ஆசாப் என்ன செய்கிறான்? சுத்த இருதயம் உள்ளவன் தான், தேவனை ஆராதிக்கிறவன் தான், அனுதினமும் சுத்திகரிக்கப்பட தன்னை விட்டு கொடுக்கிறவன். அப்படி இருந்தும் அவன் என்ன செய்கிறான் என்றால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்குவதற்கு பதிலாக துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறான். ஒப்பிட்டு பார்த்தபோது அவனுக்கு வேதனை. என்ன வேதனைனா, தேவனை தேடுகிற நான் கஷ்டப்படுறேன், தேவன் யாருன்னு கேட்கிறவன் நல்லா இருக்கிறானே. பல நேரத்தில் நமக்கும் கூட இப்படிதான் வேதனை வருகிறது. காரணம், நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. ஒருபோதும் இந்த தவறை செய்யாதிருங்கள். யார் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று சர்வ ஞானியாகிய நம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? தப்பு பண்ணுறவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும், நாம் நல்லா இருக்கிறோம், நாம் ஜெபம் பண்ணுறோம், நாம் பயில் படிக்கிறோம், அதனால் நாம் வாழ்ந்திருக்கணும். அவன் தப்பு பண்ணுறான், அதனால் அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாய் நடக்கும்போது சோர்ந்து போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் காண்கிற தேவன் அறியாரோ? யார் யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும், யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென். பாவ செயலில் துணிந்து நடக்கிறவன் மேல் கர்த்தர் நீடிய பொறுமையாய் சில நேரத்தில் இருப்பது 2 காரியத்துக்காக. ஒன்று, அவன் திருந்துவதற்கான தவணை கொடுக்கிறார். இல்லை என்றால் அவனை நியாய தீர்ப்புக்கு என்று நியமித்து வைத்து விட்டார். வேதத்திலே இதை நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. வேதம் இதை நமக்கு காண்பித்து தருகிறது. ஆனால் இதை பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல. ஆமேன். இன்று அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற நன்மைகள் அல்லது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். அதை வைத்து நீ இடை போடாதே. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆமேன். ஒரு மகிமை நமக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த கிருபை மேலே கிருபை தேவன் தந்து நடத்துவது, அந்த மகிமை மேலே மகிமை அடைவதற்கு எவ்வளவு பாக்கியம்! இந்த பாக்கியம் துன்மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு கிடைக்காது. ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக செல்வங்கள் அவனுக்கு இருக்கலாம். ஆமேன். ஆனால் இந்த மகிமை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் மனம் திரும்பி வரும் பட்சத்தில் இந்த மகிமைக்கு பாத்திரவானாய் அவனும் மாற்றப்படுகிறான். ஆனால் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார் கிருபையினால். நாம் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நாமும் அந்த சறுக்குதலுக்குள்ளே, அந்த தள்ளாடுதலுக்குள்ளே செல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க அவசியம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை திறனான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் முதல் எத்தனை சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீ அவர்களை பார்த்தல்ல ஓட வேண்டியது. நீ விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும்.
நாம் மற்ற யாரை பார்த்தாலுமே நம்மை அறியாமல் நம்மை அவர்களோடு ஒப்பிட ஆரம்பித்து விடுவோம். இந்த நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. இந்த பார்வை தவறான பார்வையே. அவனுக்கு ரெண்டு கார் இருக்கு, எனக்கு சைக்கிள் கூட இல்லையே, இந்த பார்வை வேண்டாங்க. ஆமேன். ஒரு அடி பாதையிலே நடக்க தேவன் நம்மை அனுமதிக்கும் போது அந்த பாதையில் கார் 1000 இருந்தும் என்ன பிரயோஜனம்? நடந்துதானே செல்ல வேண்டும். ஆமேன். தேவனுக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்தணும்னு. ஆமேன். காகத்தை பாருங்கள், புஷ்பத்தை பாருங்கள், இவைகளை போஷிக்கிறது, இவைகளை உடுத்து வைக்கிறது உங்கள் பரமபிதா அல்லவா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நடத்துவாருங்க. வாழ்க்கையில் எல்லை பெரிதாகும் போது அதற்கேற்ற நன்மைகளையும் தேவன் தந்து நடத்துவார். திரும்பி பாருங்கள், நான் தனிமையில் இருக்கும்போது அன்று நமக்கு இருந்த நிலை, இன்று குடும்பமாய் அநேகர் இதில் மாற்றப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலை கர்த்தர் உயர்த்தி தானே வைத்திருக்கிறார். அந்த தினமும் தேவைகள் சந்திக்கப்பட தானே செய்கிறது. சில நேரத்தில் அன்றன்று தேவை தந்து நடத்துகிறார், சில சூழ்நிலையில் அடுத்த நாளைக்கும் சேர்த்து தருகிறார், சில அனுபவங்களிலே தலைமுறைக்கும் சேர்த்து நிறைவாய் தருகிறார். இந்த மூன்று நிலையிலும் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஜீவகாலம் எல்லாம் தொடர பண்ணுவார். அதே நேரத்தில் என்னிடத்தில் இருப்பதை விட தேவன் யாரென்று கேட்கிறவரிடத்தில் அதிகம் இருக்கிறது என்று ஒருபோதும் ஒப்பிட்டு பாராதிருங்கள். இந்த பார்வை வேண்டாம். இயேசுவையை நோக்குவோம், சந்தோஷமாக முன் செல்வோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உங்கள் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பார்வைகளை நீர் அறிவீர். எங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுதுப்பா, நீர் நடத்தும். ஒருபோதும் எங்களை நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு உம்மை கனவீனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. பார் விளையாட்டு சாகசங்கள் பார்ப்பதற்கே திகிலூட்டுவதாக இருக்கும். இந்த பார் விளையாட்டு சாகசக்காரர்கள் எவ்வாறு தைரியமாக தாங்கள் தொங்கிக் கொண்டிருந்த பலகையை விட்டுவிட்டு சரியாக ஒரு நொடி கூட தவறாமல் தனக்கு எதிரே வரும் பலகையை பற்றி கொண்டு சாகசம் காட்டுகிறார்கள் என்று பிரமிப்பாயிருக்கும். பார்வையாளர்கள் தங்கள் கைகளை தட்டிக்கொண்டு சாகச கலைஞர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஒருவேளை ஏதேனும் ஒரு சாகச வீரர் டைமிங் மிஸ் ஆகி கீழே விழுந்துவிட்டால் கீழே அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வலையில் விழுவார். அவர் அதிலிருந்து எவ்வி குதித்து மீண்டும் தன் பலகையை பற்றி கொண்டு சாகசம் காட்ட ஆரம்பித்து விடுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இந்த சாகச பலகையில் இருப்பது போன்றதுதான். இந்த முழு உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இவ்வளவு அன்பாக இருக்கிறது, இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் எவ்வளவு உண்மையாயிருக்கிறார்கள் என்று நம்முடைய ஒவ்வொரு வெற்றியையும் நம்மை சுற்றி இருக்கும் அநேகர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியில் தோற்று போய் கீழே விழுந்துவிட்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்மை காப்பாற்றி நம்மை நம்முடைய நிலையில் மறுபடியும் நிறுத்தும்படி தேவனின் பாதுகாப்பு வலை நமக்கு கீழே ஆயத்தமாக போடப்பட்டிருக்கும். சத்ரு நம்மை கீழே தள்ளினாலும் நம்மை பாதுகாக்க தேவனின் வலை நமக்கு உண்டு. ஒருவேளை நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் கீழே விழுந்தாலும் இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம்மை மன்னித்து மீண்டும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். தானியேலை எப்படியாவது அவருடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து பல சதிகளை அவரோடு வேலை செய்தவர்கள் செய்தனர். இறுதியில் அவரை சிங்கக்கவிக்குள்ளே போட்டனர். ஆனால் தானியேலை தேவன் பாதுகாத்தார். சிங்கங்களின் வாயை கட்டினார். தானியேல் மீண்டும் தனது நிலைக்கு உயர்த்தப்பட்டார். ஆனால் அவருடைய சத்துருக்களையோ சிங்கங்கள் பீறி போட்டன. ஒருமுறை தாவீது பாவம் செய்து தேவ பிரசன்னத்திலிருந்து விலகினார். ஆனால் விழுந்த இடத்திலேயே அவர் கிடந்து விடாமல் தேவனுடைய மன்னிப்பை கேட்டு பெற்று கொண்டார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனானார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு வேலி நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நமக்காக தேவன் போடும் பாதுகாப்பு வேலியும் நாம் கீழே விழுந்தாலும் மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்துவதும் அவருடைய கிருபையே. ஆகவே அவருடைய கிருபையை போக்கடிக்காமல் அதை பற்றி கொள்வோமாக. தேவன் நம்மையும் ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் புஸ்தகம் 3 21-22 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 3 verses 21 and 22.
1: என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்.
2: My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion.
1: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்.
2: So they will be life to your soul and grace to your neck.
1: 22 வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன்.
2: I'll read verse 22 again.
1: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்.
2: They will be life to your soul and grace to your neck.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் ஒருவன் காத்து கொண்டால் அது அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
2: We read about the blessing that a person would get or receive when he gives sound wisdom and good counsel.
1: முதலாவது அது ஆத்துமாவுக்கு ஜீவன் தருகிறது.
2: First it gives life to his soul.
1: இரண்டாவது கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது.
2: And next it is a grace to his neck.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நாட்களிலே ஞானத்தினால் நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God we are continually meditating about the blessings that we would get from the God's wisdom in the scripture portion.
1: ஞானத்தை ஒருவன் தேடும் பொழுது அவனுக்கு தீர்க்காயுசு கிடைக்கிறது.
2: If a person seeks wisdom he will get length of days.
1: அவனுக்கு செல்வமும் கனமும் அவனை தேடி வருகிறது.
2: And riches and honor comes seeking him.
1: அவனுடைய வழிகள் இன்பமாக மாறுகிறது.
2: His ways becomes pleasant ways.
1: அவனுடைய பாதைகளிலே சமாதானம் வெளிப்படுகிறது.
2: And peace is revealed in his paths.
1: அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்க பாக்கியத்தை பெறுகிறவனாய் மாறுகிறான்.
2: He becomes blessed and privileged to eat of the fruit of tree of the life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றைக்கு நாம் கவனித்தோம் எப்படி ஞானம் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை தருகிறது என்று சொல்லி.
2: And yesterday we meditated how wisdom gives life to a soul.
1: இன்றைக்கு நாம் தொடர்ந்து இதை குறித்து தியானிக்கலாம்.
2: Let us again continue to meditate on this.
1: இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது.
2: The second part of this verse says,
1: நீ மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்து கொள்ளுவாயானால் அது உனக்கு உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும்.
2: It says if you keep sound wisdom and discretion then it will be grace to your neck.
1: உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும்.
2: It will be grace to your neck.
1: பொதுவாகவே கழுத்து பகுதியை பார்ப்பீங்கன்னா நம்முடைய சரீரத்துல நம்முடைய முகத்துல வெளிப்படையாக தெரிகிற ஒன்று.
2: So generally when you look at this neck this is something which is very evident which is obviously seen outwardly.
1: இந்த கழுத்து தான் ஒரு மனுஷனுடைய தலையை எடுத்து நிறுத்துகிற ஒரு தூணை போல இருக்கிறது.
2: This neck stands as a pillar that holds the head of a person.
1: ஒரு முகம் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கழுத்து மாத்திரம் அதை நிமிர்த்தி பிடிக்கவில்லை என்றால் அந்த முகத்தின் அழகை யாரும் பார்க்க முடியாது.
2: No matter how beautiful a face or a head might be, but if there is no neck that could hold it stiff, then no person can see that beauty.
1: பொதுவாகவே இந்த கழுத்து பகுதிகளிலே தான் அன்றைய ஜனங்களும் இன்றைய ஜனங்களும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் காரியங்களை மாட்டிக்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கிறது.
2: So generally this neck is the part where people wear all ornaments that adds beauty to them even today and also in the older days.
1: இந்த கழுத்து ஒரு மனுஷனுக்கு கம்பீரத்தை தருகிறது.
2: So this neck gives the boldness to a person.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அவருடைய முகத்தை அழகுபடுத்துகிறது.
2: It beautifies his face.
1: நம்முடைய தோற்றத்தை அது தூக்கி காண்பிக்கிறது.
2: It actually grooms our appearance.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: வேதம் சொல்கிறது நீ ஞானத்தையும் ஆலோசனையும் காத்துக்கொண்டா ஞானமும் ஆலோசனையும் உன் கழுத்துக்கு அலங்காரமா மாறிடும்.
2: The Bible says if you keep wisdom and good counsel then that becomes grace to your neck.
1: இதை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் என்னை வழிநடத்தினார்.
2: The Lord led me to meditate on this.
1: ஆண்டவர் இந்த ஞானத்தினால் ஒரு மனிதனுடைய கழுத்துக்கு வரும் அலங்காரத்தை குறித்து வேதத்திலே 3 சந்தர்ப்பங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார்.
2: The Lord showed me 3 instances where wisdom adds grace to the neck.
1: 3 சம்பவங்களை பார்க்கலாம்.
2: Let us see 3 incidents.
1: முதலாவது 41 அதிகாரம் ஆதியாகமம் 42 வசனம்.
2: Genesis chapter 41 and verse 42.
1: பார்வோன் தன் கையில் இருந்த அல்லது கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்.
2: Then Pharaoh took a signet ring off his hand and put it on Joseph's hand, and he clothed him in garments of fine linen and put a gold chain around his neck, and he made him to ride in the second chariot which he had made, and they cried before him, bow the knee, and he made him ruler over all the land of Egypt.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ரெண்டு கூட்டத்தாருடைய கழுத்தை பற்றி இங்க எழுதியிருக்கு.
2: It is written about the neck of two kinds of people here.
1: ஒன்று வெளிப்படையாக எழுதப்பட்டது, ஒன்று மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
2: One is directly revealed here and one is indirectly hidden here.
1: ஒன்று யோசேப்பினுடைய கழுத்து.
2: One is the neck of Joseph.
1: இன்னொன்று எகிப்து தேசத்தில் வாழ்ந்த அனைவருடைய கழுத்து.
2: And next is the neck of the all the Egyptians who lived in Egypt.
1: யோசேப்பின் கழுத்தை பார்ப்பீர்களானால் ஒரு அலங்காரமான ஒரு சரப்பணி அல்லது ஒரு செயின் ஒன்று போடப்படுகிறது.
2: If you look at the neck of Joseph, there is a golden chain that is put around his neck.
1: அதே வேளையில எகிப்தியருடைய கழுத்தை பார்த்தீங்கன்னா அது யோசேப்பை போல நிமிர்ந்து நின்று அலங்கரிக்கப்படாமல் அது திண்டனிட்டு பணிகிற கழுத்தாக நீங்க பார்க்கலாம்.
2: But at the same time when you see the neck of the Egyptians, it was not straight like Joseph's neck, it was bowing before him.
1: எல்லாருடைய கழுத்தும் கனப்படுத்தப்பட போகிறது இல்ல.
2: It is not that all necks will be honored and exalted.
1: எல்லா கழுத்தும் வந்து அலங்கரிக்கப்பட போகிறது இல்ல.
2: It's not that all necks will be decorated.
1: இந்த இடத்துல கழுத்தின் அலங்காரம் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால்,
2: So here the decoration of the neck signifies what?
1: அது அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கிறது.
2: It signifies authority.
1: அது அநேகருடைய அங்கீகரிப்புக்கு அடையாளமா இருக்கிறது.
2: It signifies the acknowledgement of many people.
1: அநேகருடைய மரியாதைக்கு அது அடையாளமா இருக்கிறது.
2: It signifies the respect and honor of other many people.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த அலங்கரிப்பும் இந்த அதிகாரமும் அநேகருடைய அங்கீகரிப்பும் அநேகருடைய மரியாதைக்கும் யோசேப்பின் கழுத்து காரணமாவதற்கு கழுத்து வந்து அது பெறுவதற்கு இந்த கனத்தை இந்த அலங்காரத்தை பெறுவதற்கு காரணம் என்ன?
2: What is the reason for the neck of Joseph to receive such a kind of acknowledgement, such a kind of honor and respect from people?
1: நீங்கள் 39ஆம் வசனத்தை வாசித்தால்,
2: If read verse 39,
1: வேதம் சொல்லுகிறது,
2: The Bible says,
1: பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேர் ஒருவரும் இல்லை.
2: Then Pharaoh said to Joseph, Inasmuch as God has shown you all this, there is no one as discerning and wise as you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த யோசேப்பின் கழுத்து இப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஞானம்.
2: The reason for the Joseph neck getting decorated was because of his wisdom.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அங்கே எத்தனையோ சாஸ்திரிகள், எத்தனையோ ஞானிகள், அங்கே மந்திரவாதிகள் கூட பார்வோனுடைய அரண்மனையில பல ஆண்டுகளாக சேவித்துக் கொண்டிருக்கிறாங்க.
2: There were many magicians, there were many wise men who were serving in the palace of Pharaoh for many years.
1: ஆனால் பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை சொன்னபோது ஒருவருக்காகிலும் அதனுடைய அர்த்தத்தை விளக்கி சொல்லுகிற ஞானம் அவர்களுக்கு இல்லை.
2: But when Pharaoh told his dream, then no one had this wisdom to interpret the dream of Pharaoh.
1: ஆனால் வேதம் சொல்கிறது, யோசேப்பு அந்த சொப்பனத்தை முழுவதுமாக அப்படியே இருக்கிற வண்ணமாக ஒரு அர்த்தத்தை அவன் வெளிப்படுத்தினான்.
2: But the Bible says Joseph revealed the interpretation of the dream as such.
1: நீங்கள் 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்க.
2: If you read from verse 29,
1: எவ்வளவு அழகா அந்த சொப்பனத்தை விளக்குகிறான் பாருங்க.
2: See how beautifully he reveals that.
1: எகிப்து தேசம் எங்கும் பூரணமான விளைவு உண்டாயிருக்கும், 7 வருஷம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும்.
2: Indeed, 7 years of great plenty will come throughout all the land of Egypt.
1: அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும்.
2: But after them 7 years of famine will arise.
1: அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும்.
2: And all the plenty will be forgotten in the land of Egypt and the famine will deplete the land.
1: வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒழிந்து போம்.
2: So the plenty will not be known in the land because of the famine following, for it will be very severe.
1: இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது என்று வாசிக்கிறோம்.
2: And the dream was repeated to Pharaoh twice because the thing is established by God and God will shortly bring it to pass.
1: அப்போ இந்த சொப்பனம் வெளிப்படுத்துகிற ஒரு ஞானம் யோசேப்புக்கு இருந்ததனால அவன் மேல தேவ ஞானம் இருக்கிறதாய் அவர்கள் கண்டுகொண்டாங்க.
2: So since this unraveling of the dream was found in Joseph, so they found that the wisdom of God was present in him.
1: ஆனால் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு.
2: But there's an important thing here.
1: வரப்போகிற பிரச்சனையை மாத்திரம் யோசேப்பு வெளிப்படுத்தவில்லை.
2: Joseph here did not reveal only the problem that they're going to encounter.
1: வரப்போகும் சிக்கல்கள், தேசம் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலிலே சிக்க போகிறது, எப்படிப்பட்ட ஒரு தீமையிலே உட்பட போகிறது என்று மாத்திரம் அவன் எச்சரிக்கவில்லை.
2: He did not only reveal and warn about the crisis that the nation going to face.
1: இதுல மிக விசேஷமான காரியம் என்னவென்றால்,
2: what is more special here,
1: இந்த சொப்பனத்தில் இல்லாத ஒரு காரியத்தை யோசேப்பு வெளிப்படுத்தினான்.
2: Joseph revealed something that was not present in his dream.
1: அது என்ன?
2: What is that?
1: 33 வசனம் பாருங்க.
2: If you read verse 33,
1: அதுல தொடர்ந்து வாசிப்பீர்களானால்,
2: if you continue to read that,
1: ஆகையால் விவேகமும் மனுஷ ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக.
2: Now therefore let Pharaoh select a discerning and wise man and set him over the land of Egypt.
1: இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக.
2: Let Pharaoh do this and let him appoint officers over the land to collect 1/5 of the produce of the land of Egypt in the 7 plentiful years.
1: அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக.
2: And let them gather all the food of those good years that are coming and store up grain under the authority of Pharaoh and let them keep food in the cities.
1: தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்தில் ஒரு வைப்பாக இருப்பதாக என்றான்.
2: Then that food shall be a reserve for the land for the 7 years of famine which shall be in the land of Egypt that the land may not perish during the famine.
1: ரொம்ப அழகா இருக்கு பாருங்க.
2: It is very beautiful here.
1: அவர் சொல்றாரு, முதலாவது அதிகாரிகளை ஏற்படுத்தணும்.
2: First you have to appoint officers.
1: இரண்டாவது 1/5 விளைச்சலை தனங்கள்கிட்ட இருந்து வாங்கிடணும்.
2: And next you have to collect 1/5 of the produce from the people.
1: அப்போ மூன்றாவது வந்து வாங்கின தானியங்களை 7 வருஷத்தின் பஞ்சகாலத்துக்காக சேர்த்து வைத்து அதை பரிமாறணும்.
2: And next you have to store up that grain for the 7 years of famine and then you have to distribute it.
1: ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க.
2: It is very beautiful.
1: அதாவது ஒரு பிரச்சனையை விளக்குறதுல மாத்திரம் யோசேப்பு வந்து ஞானவானா இல்ல.
2: Joseph was not wise only in interpreting and revealing a dream.
1: அதுல உள்ள போராட்டங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, என்னென்ன தொல்லைகள் வரப்போகுதுன்னு மாத்திரம் அவன் முன்னறிவிக்கல.
2: He did not only foretold the crisis and the problems they will encounter in that.
1: ரொம்ப அருமையாக இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று அவன் பதில்களை ஆயத்தமாய் வைத்திருந்தான்.
2: But he also was prepared with the solution to handle this crisis.
1: பாருங்க, இந்த சொப்பனத்தை நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கனா அதுல பிரச்சனை மட்டும்தான் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கே தவிர அதனுடைய solution, அதற்கு என்ன தீர்வு அப்படின்றது அந்த சொப்பனத்துல இல்ல.
2: If you look deep into this dream, you can only find the problem and the crisis that is present in the dream, but there is no solution that is present in the dream.
1: பாருங்க, இந்த யோசேப்பு வந்து பிரச்சனையை மாத்திரம் பேசாம அதற்கு பதிலையும் சொன்னான்.
2: But this Joseph not only spoke about the crisis but he also gave a solution for
1: that. ஞானம் அப்படின்றது எங்க விளங்குது அப்படினு சொன்னா, பிரச்சனைகளை சுட்டி காட்டி இங்க பிரச்சனை இருக்கு அங்க பிரச்சனை இருக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்றதுல மாத்திரம் இல்ல.
2: So wisdom is not revealed only where you analyze and find a crisis alone.
1: இன்னைக்கு நிறைய பேர் அதுல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க.
2: Many people are very smart in that.
1: இங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இங்க இந்த குறைவு இருக்கு, இங்க இந்த போராட்டம் இருக்கு, இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க.
2: So they will criticize very very well saying that there is a problem here, there's a crisis here, there's something lacking here and there.
1: அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சுட்டி காட்டுறதுல ரொம்ப ரொம்ப ஞானிகளா இருப்பாங்க.
2: They are very wise in pinpointing the problems and flaws and mistakes.
1: ஆனா அநேக வேளையில அந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க.
2: But many times they will not give a good solution for that crisis.
1: தொடர்ந்து பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்ல.
2: If you continue to speak about a problem, you're not going to do anything about it.
1: ஆனா பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது நீங்க சொன்னாதான் நீங்க உண்மையான ஞானி.
2: But only if you give a solution.

0: யோசேப்பு மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா எச்சரிப்பையே பெற்ற ராஜா கூட இந்த பிரச்சனையை, இந்த கிரைசிஸ எப்படி கையாண்டிருப்பார் என்பது பெரிய கேள்விக்குறி.
1: சோ ஈவன் ஐ திங்க் தட் ஈவன் இஃப் ஜோசப் வாஸ் நாட் பிரசன்ட், ஈவன் த ஃபாரோ த கிங் ஹூ ரிசீவ்ட் த கிரைசிஸ், ஹி வில் ஆல்சோ வில் நாட் ஹேவ் த வே ஹி வுட் ஹேவ் ஹேண்டில்ட் டு சால்வ் திஸ் கிரைசிஸ் வில் பி எ பிக் குவெஸ்சன் மார்க்.
0: இந்த சொல்யூஷனை கொடுத்த உடனே தான், இந்த விடையை கொடுத்த உடனே தான் ராஜா உடனே அவனை கனப்படுத்தி அவன் கழுத்தில் ஒரு சரப்பணியை போடுறாரு.
1: சோ ஒன்லி ஆஃப்டர் வென் ஹி கேவ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் கிரைசிஸ் இமிடியேட்லி ஹி புட் அரவுண்ட் அ கோல்டன் செயின் அரவுண்ட் ஹிஸ் நெக் அண்ட் ஹி ஹானர்ட் ஹிம்.
0: பிரியமானவர், எப்பொழுது நம்முடைய கழுத்துக்கு அலங்காரம் வரும் தெரியுமா?
1: My dear ones, when there will be a decoration that will be done to our neck.
0: நம்முடைய பிரச்சனைகள் நடுவிலே நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் காரியங்களை தீர்த்து வைக்கிறோம் பாருங்க, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றோம் பாருங்க, அப்பதான் கழுத்துக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய அலங்காரம் கிடைக்கும்.
1: So the grace or a decoration will be added to our neck only when a crisis is solved by us.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நாம பிரச்சனையை பேசுகிறவர்களா, பிரச்சனையை நாம தீர்க்கிறவர்களா?
1: So are we people who speak about the crisis or are we the people who solve the crisis?
0: நாம் பிரச்சனைகளை பரப்புகிறவர்களா, பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருகிறவர்களா?
1: Are we people who spread this crisis or are we people who put an end to this crisis?
0: எப்பொழுதே பிரச்சனைகளையே கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறவர்களா அல்லது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறவர்களா?
1: Are we people who always discuss about this crisis and problems or are we the people who just bring an end to those crises?
0: யோசேப்பை போல இந்த ஞானம் நமக்கு தேவை.
1: We need wisdom like Joseph.
0: எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது.
1: I remember an incident.
0: பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சோப்பு கம்பெனி ஒன்று இருந்ததாம்.
1: Many years ago there was a soap company.
0: அந்த சோப்பு கம்பெனியில நல்ல சோப்பு தான் அவங்க தயாரித்தாங்க, ஆனா அடிக்கடி அவர்களுக்கு ஒரு கம்ப்ளைன்ட் வந்து கொண்டே இருந்தது.
1: So they were actually manufacturing very good soap but they had a complaint very often.
0: அது என்ன கம்ப்ளைன்ட்னு கேட்டிங்கன்னா, அந்த சோப்பு கம்பெனில இருந்து வெளிவர அந்த சோப்பு டப்பா இருக்கு பாருங்க, அநேகம் வந்து கடைக்கு போய் சேர்ந்த பிறகு அந்த சோப்பு டப்பாக்குள்ள சோப்பு இல்ல, டப்பா மாத்திரம் காலியா போய் சேருது.
1: So the problem is that or the complaint is that so when they manufacture the soap, when the soaps are actually shifted or transported to these shops, by the time they reach the shops they can find only the outer wrap alone, there is no soaps inside.
0: Empty box madam podu,
1: only empty boxes are found,
0: ulla soap illa,
1: there is no soap inside.
0: Indha maari adikkadi complaint vandu konde irundha.
1: There was an often complaint raising like this.
0: Adu enna na indha soap vandu indha box la vandu vilradhukku andha conveyor belt la varumbodhu eppadiyo miss aidudhu.
1: So it's because somehow the soap is actually missing to fall into that box and the conveyor belt.
0: அப்போ இது எப்படி தீர்க்கிறதுன்னு கம்பெனி ரொம்ப யோசித்தது.
1: So the company actually thought how to solve this problem.
0: ஒரு நாள் அவர்களுடைய எல்லா திறம்பட்ட இன்ஜினியர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வைத்தார்கள்.
1: So one day they gathered all the expert engineers of their company and they gathered in a room.
0: இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கொண்டு வருவது என்று தீர்மானித்தாங்க.
1: So they actually began to plan to bring a solution to this crisis.
0: அப்போ अनेகர் பல விடைகளை கொடுத்தாங்க.
1: Many people gave many answers.
0: கடைசியாக அந்த கம்பெனி ஒன்று செய்தது, சரி இந்த சோப்பு டப்பால வந்து சோப்பு வந்து விழுந்ததுக்கு அப்புறமா அது பேக்கேஜிங்காக போறதுக்கு முன்னால, டப்பால பெரிய கார்ட்டன்ல விழுறதுக்கு முன்னால ஒரு சக்தி வாய்ந்த ஸ்கேனர் ஒன்றை நம்ம பொருத்தலாம்.
1: So therefore then they came to an end saying that so once the soap falls in that boxes before they are just fall into that big carton, let us fix a scanning machine there.
0: அப்ப அந்த ஸ்கேனர் என்ன பண்ணுனா உள்ள வந்து சோப்பு இருக்கா இல்லையான்னு அது கண்டுபிடிக்கும். சோப்பு இருந்தா அது கார்ட்டனுக்கு போக விடும், சோப்பு இல்லனா உடனே அது பெல்ட்ல இருந்து தள்ளி விட்டுரும்.
1: So therefore this scanner will check whether there's a soap present in that box or not. If soap is present that will let in to the carton, otherwise it will just take it away from the belt.
0: அப்போ இத மாதிரி செய்யலாம்னு சொன்னாங்க.
1: So they thought they can do this way.
0: அப்போ அந்த கம்பெனி அதை வந்து ஒத்துக்கொண்டது.
1: The entire company accepted that.
0: அப்போ அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படினு கேட்டாங்க.
1: So how much they we have to spend for this?
0: இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பொருத்தணும்னா கிட்டத்தட்ட $3 million ஆகும்னு சொன்னாங்க.
1: So they said it may cost around $3 million to install such a kind of system.
0: சரி செலவானாலும் பரவாயில்ல, நம்ம இந்த பிரச்சனையை நிறுத்துறோம்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணாங்க.
1: So everyone decided okay let us do it even though if may we have to spend so much of money.
0: அப்பொழுது இந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வெளியில ஒருவன் தரை துடைக்கிற இருக்கிறான் பாருங்க, ஜானிட்டர், அவன் வந்து இந்த டிஸ்கஷனை கேட்டு கொண்டிருந்தான்.
1: So at that time there was a janitor who just cleans the floor, he was just listening to the discussion outside the door.
0: இந்த டிஸ்கஷன்லாம் முடி முடிந்து எல்லாம் வெளியே வரும்போது அந்த கம்பெனியோட ஓனரை பார்த்து கேட்டானா, சார் நீங்க வந்து அந்த சோப்பு வந்து அந்த டப்பால விழுறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 3 மில்லியன் டாலர் செலவு பண்ண போறீங்க.

0: கேள்விப்பட்டேன், நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்க கேக்குறீங்களான்னு
1: கேட்டான். So this man asked that owner of the company when they finished the discussion and came out, he said, see sir, I heard that you gonna install a $3 million system to just to find out and verify whether the soap falls into the box or not, but I have an idea, can you accept it?
0: அப்போ அந்த அதிகாரி பார்த்தாரா, சரி என்ன உனக்கு ஐடியா வச்சிருக்கிறேன்னு
1: கேட்டார். So that officer looked at him, okay you can say your idea.
0: அவன் என்ன செய்தான் தெரியுமா, நீங்க வாங்க அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டி போனான்.
1: So he said you come along with me to that place and he took him.
0: சோப் எல்லாம் ஃபில் ஆயிட்டு இருக்கு பாருங்க.
1: So the soaps were filling there in the boxes.
0: அந்த இடத்துல என்ன பண்ணானா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேனை வந்து இப்படி தள்ளி கொண்டு வந்தான்.
1: So there he dragged a big industrial fan towards that place.
0: அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேனை வந்து அந்த பெல்ட்க்கு பக்கத்துல கொண்டு வைத்தான்.
1: He kept that industrial fan near that belt.
0: அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணான்.
1: He switched on the fan.
0: இந்த பெரும் காற்று அடிக்குது பாத்தீங்களா,
1: when the wind was blowing heavily,
0: adula endenda dappala soap illiyo anda dappa alla parakaram thiruchu.
1: So whichever boxes did not contain soap, they began to fly away.
0: Anda owner adai kandu adirndu ponaar.
1: The owner was really shocked at that.
0: Nama $3 million vaithu oru theerva kudukalaana, ivan sadharana oru fan ah vechi inda prachaniya mudichitane.
1: We thought of spending $3 million to solve this problem, but he finished it off just with one fan.
0: Avlodha avanoda proposal ah cancel panivittu இந்த மனிதனுக்கு மிக உயர்ந்த ஒரு பதவியை தரை துடைக்கிறவனுக்கு கொடுத்தாராம்.
1: So they just canceled that proposal and gave a very high position to this janitor who will be cleaning the floor.
0: நான் வாசித்த பொழுது யோசித்தேன்.
1: So when I read that I thought,
0: பாருங்க பிரச்சனையை பத்தி எல்லாருமே மணிக்கணக்கா பேசலாம்.
1: See many people may speak about this problem for many hours.
0: ஆனா உண்மையான ஞானம் எங்க வெளிப்படுதுன்னு கேட்டா, அந்த பிரச்சனைக்கு அழகான ஒரு தீர்வு கொடுக்கிறது.
1: But true wisdom is revealed when you give a good solution for that crisis.
0: பாருங்க இந்த தீர்வு வந்து அந்த சொப்பனத்துல இல்ல.
1: See this solution was not found in the dream.
0: அது பிரச்சனையை மட்டும் தான் வெளிப்படுத்தின.
1: It only revealed the crisis and the problem.
0: யோசேப்பில இருந்த தேவ ஞானம் அந்த பிரச்சனைக்கும் தீர்வையும் சேர்த்து வழங்கினது.
1: But the wisdom of God that was present in Joseph also gave solution for the crisis.
0: நாம் ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எனக்கு தாரும்.
1: We have to pray to the Lord, give me Lord such a kind of wisdom.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிரச்சனை இல்லாத இடம் ஏதாவது உன் வாழ்க்கையில இருக்கா?
1: Just imagine and see, is there any point or any field where there is no problem in your life?
0: மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு டெய்லியும் பிரச்சனை, அவன் எங்க போனாலும் பிரச்சனை தான்.
1: Man will face a problem and crisis every day of his life and wherever he goes he will find a crisis.
0: பாருங்க நீங்க வீட்ல இருந்து பாருங்க, அங்கேயும் பிரச்சனை எழும்போம்.
1: Even if you are at home you will find problems.
0: நீங்க வேலைக்கு போங்க, அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும்.
1: Even if you go to workplaces you will have crisis there.
0: நீங்க பயணத்துல இருங்க, அங்கேயும் பிரச்சனைகளை பாப்பீங்க.
1: Even if you are in a travel you will find problems.
0: நீங்க இளவயதோ நீங்க முதிர்வயதோ யாராக இருந்தாலும் நீங்க பிரச்சனைகளை சந்திப்பீங்க.
1: No matter whether you are young or old you will find problems and crises.
0: நீங்க தொழிலாளியோ முதலாளியோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்.
1: Whether you might be an employee or employer you will find crises and problems.
0: நீங்க ஒரு மருத்துவரோ அல்லது நீங்க ஒரு நோயாளியோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கதா செய்யும்.
1: You might be a physician or a patient but you will have problems.
0: நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு நாளும் ஒழியாது.
1: So our problems will never end in our life.
0: ஒரு ஊழியக்காரர் விதமாய் சொல்லி இருந்தார்.
1: A pastor told this way.
0: நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இந்த மூன்று நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலையில எப்பொழுதே நாம் இருக்கோமா?
1: We are always been any one of these three states.
0: முதலாவது சில பேர் சொல்வாங்களா,
1: first state would be people would be saying,
0: na ippa dhaan oru prachanaiyil irundhu veliya vandhen,
1: I just came out of a problem.
0: Idhu oru kootam,
1: this is one crowd.
0: இன்னொரு கூட்டம் சொல்லுமா,
1: there's another kind that says,
0: நான் ஒரு பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறேன்,
1: I'm just going into a problem,
0: going through a problem, நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன்,
1: I'm going through a problem.
0: இது இரண்டாவது கூட்டம்,
1: this is a second crowd.
0: மூணாவது ஒரு கூட்டம் இருக்கான்,
1: there's a third kind.
0: அது என்ன தெரியுமா,
1: you know what is that?
0: அடுத்த பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்,
1: I'm waiting for the next problem.
0: அப்போ பிரச்சனை என்பது நமக்கு இப்பதான் கடந்து வந்திருப்போம், கடந்து கொண்டிருப்போம், அடுத்த பிரச்சனைக்காக காத்துக்கிட்டு இருப்போம்.
1: So problem is that either you would have come out of a problem or we might be going through a problem or you might be waiting for a problem.
0: ஆனா இந்த பிரச்சனைகள் நடுவுல ஞானமுள்ள மனுஷன் தீர்வுகளை கொடுக்கிறான்.
1: But amidst this crisis a wise man will find solution.
0: அவனுடைய கழுத்து எப்படி இருக்கும்னா, சரப்பணி அணிந்த ஒரு அலங்காரமான கழுத்தாக மாறும்.
1: His neck shall become a decorative neck of a gold chain.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே தான் ஞானி சொன்னாரு,
1: That's why the wise man said,
0: அது உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும்.
1: It shall be a decoration to your neck.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது எப்பொழுது இந்த கழுத்துக்கு வந்து அலங்காரம் வந்து சேரும் தெரியுமா?
1: Second, when this a grace or decoration will add to our neck.
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் 47 முதல் 48 வசனங்களை பாருங்க.
1: If you read Deuteronomy chapter 28 verses 47 and 48.
0: சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள்.
1: Because you did not serve the Lord your God with joy and gladness of heart for the abundance of everything, therefore you shall serve your enemies whom the Lord will send against you in hunger, in thirst, in nakedness and in need of everything, and he will put a yoke of iron on your neck until he has destroyed you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம் கழுத்தில் இருக்கும் அலங்காரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்.
1: We are speaking about the decoration in our neck.
0: இங்க கழுத்தின் மேல அலங்காரம் சொல்லப்படல.
1: Here the decoration is not said on the neck.
0: வேதம் சொல்கிறது உன் சத்துருக்கள் நீ அழிந்து தீரு மட்டும் அவங்க உன் கழுத்தின் மேல இரும்பு நுகத்தடிய கொண்டு போடுவாங்கன்னு சொல்ற.
1: Here the Bible says that your enemies will put a yoke of iron on your neck until he has destroyed you.
0: இந்த நிலைமை ஏன் இந்த ஜனங்களுக்கு வரும்னு கர்த்தர் சொல்லி இருந்தார்.
1: So why did the Lord say that the people will face such kind of situation?
0: அலங்கரிக்கப்பட வேண்டிய கழுத்து ஏன் வேதனை மிகுந்த ஒரு கழுத்தாக மாறும்னு சொன்னார்.
1: Why did the Lord say a neck that ought to be decorated will become a neck of suffering?
0: வேதம் சொல்கிறது.
1: The Bible says
0: நீ வந்து கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு களிப்போடு நீ சேவியாமற் போனாய்.
1: Because you did not serve the Lord your God with joy and gladness of heart.
0: அப்ப நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருக்குமானால்,
1: therefore I tell you, if a person has wisdom,
0: அவன் கர்த்தரை எப்படி சேவிப்பான் என்று கேட்டா, மனமகிழ்ச்சியோடும் அவன் களிப்போடும் கர்த்தரை சேவிப்பான்.
1: He will serve God cheerfully and with gladness.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: கர்த்தர் நம்முடைய குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக தருகிறார்.
1: It's because our God fulfills all our needs by his riches and glory.
0: இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க.
1: Look at this people of Israel.
0: கர்த்தர் அவர்களை ஒரு யுத்தம் இல்லாம ஒரே இரவுல அவர்களை ஒரு ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார்.
1: The Lord delivered this people of Israel in one night without any battle by his outstretched arm and with mighty hand.
0: ஒருத்தர் கூட சாகல.
1: No person died.
0: எந்த போராட்டமே கிடையாது.
1: There was no struggle.
0: அவனே போக விட்டான்.
1: He himself let them go.
0: பாருங்க, அவங்க யுத்தமே பண்ணாம எகிப்தியர்களை கொள்ளை அடிச்சிட்டு வர்றாங்க.
1: So they did not battle the Egyptians but they plundered even without battling them.
0: இப்படி எந்த இடத்துலயே நடக்காது.
1: Nowhere you can find this.
0: யுத்தத்துல யாரையா ஒருத்தர கொன்னுட்டு ஒரு தேசத்தை வந்து அவங்க சுதந்திரித்த பிறகு தான் கொள்ளை அடிக்க முடியும்.
1: Only if you win a person in battle, only if you kill that person, only then you can plunder that nation.
0: ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிளம்பி போகிற ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் தானாகவே கொண்டு வந்து தங்களுடைய உடைமைகளை கொடுக்கறாங்க.
1: But here you can see the Egyptians, they themselves came and gave all their goods and possessions to the Israelites who were leaving.
0: வழியில பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டா பிளக்கிறார்.
1: On the way the Lord parted the Red Sea into two.
0: இதே போல அற்புதம் எங்கயாவது மனுஷன் இதுவரை கண்டிருக்கானா?
1: So had man witnessed such kind of miracle anywhere?
0: எவ்வளவு பெரிய அதிசயம் அது.
1: What a great wonder was it?
0: அதற்குள்ளே ஓடி பாய்ந்த எகிப்தியர்களுடைய சேனையையும் குதிரைகளையும் ரதங்களையும் கர்த்தர் அந்த தண்ணீரால் மூழ்கி தேவன் அவர்களை திரும்ப காணவே காணாதபடி தேவன் அவர்களை அமிழ்ந்து போட்டார்.
1: The Lord also covered the armies, the chariots and the horses that entered behind them into the Red Sea by drowning them into that sea.
0: இவங்க வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க.
1: These people were walking in the wilderness.
0: காலையில வனாந்தரத்துல கொடுமையான வெயில் இருக்கும்.
1: So it would be very hot sun in the morning.
0: ஆகவே காலையில அவர்களுக்கு நிழலா இருக்கும்படி கர்த்தர் மேக ஸ்தம்பமா முன்னால போறாரு.
1: The Lord was going as a pillar of cloud before them that he might give shade to them in the daytime.
0: ஒரு வனாந்தரத்துல இரவு நேரம் பயங்கரமா குளிரும்.
1: And in the wilderness the night times will be very cold.
0: ரொம்ப ரொம்ப குளிர் அடிக்கும்.
1: It will be freezing cold.
0: ஆனால் அந்த குளிர்ல இந்த ஜனங்கள் மரித்து போகாதபடி அக்கினி ஸ்தம்பமாக அக்கினி பில்லராக ஆண்டவர் நின்று அவளுக்கு நல்ல அனலை தருகிறார்.
1: But the Lord stood as a pillar of fire in the night times that he may give warmth to the people.
0: எத்தனையோ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எவ்வளவோ தேள்கள் இந்த வனாந்தரத்தில் இருக்கும்.
1: There were many scorpions and many vipers that would be present in the wilderness.
0: ஆனா ஒன்றும் அவங்களுக்கு கடிக்கல.
1: But none bit them.
0: ஒரு வியாதி வரல.
1: There was no plague that
0: அவங்க வஸ்திரம் பழசாகல.
1: Their garments did not worn out.
0: அவங்க செருப்பு தேய்ஞ்சு போகல.
1: Their sandals did not worn out.
0: பாருங்க அவங்களுக்கு ஆகாரம் குறைவு கிடையாது.
1: They did not lack in food.
0: அவங்களுக்கு கண்மையில இருந்து தண்ணி.
1: They had water from rock.
0: அவர்களுடைய ஆகாரம் வானத்திலிருந்து மன்னாவா பொழியுது.
1: They got food as manna from heaven.
0: என்ன ஒரு வழிநடத்தல்.
1: What a kind of leading.
0: ஆனா இத்தனை நன்மைகள் அவங்க பெற்ற பிறகு.
1: But having received all the provisions and good things.
0: அவங்க என்ன செய்யலனா கர்த்தரை மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை சேவிக்கல.
1: They did not serve God cheerfully and gladness.
0: கர்த்தர் சொல்றாரு உன் கழுத்துக்கு நான் அலங்காரத்தை கொடுக்க மாட்டேன், உன் கழுத்துக்கு வந்து இரும்பு நுகத்தடியை உனக்கு நான் தருவேன்.
1: The Lord said, I will not give you a decoration to your neck, but rather I will put a yoke of iron on your neck.
0: இன்னொருதமாய் சொன்னால்,
1: in other words,
0: உன்னை நான் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்த மாட்டேன், சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவேன்.
1: I will not exalt you before your enemies, but I will humiliate before your enemies.
0: சத்துருக்கள் உனக்கு முன்னால படிய மாட்டாங்க, நீ சத்துருக்களுக்கு முன்பாக பணிவா.
1: You will not your enemies will not bow before you, but you will bow before your enemies.
0: நீ சத்துருக்களை ஆள மாட்டாய், சத்துருக்கள் உன்னை அடிமையாக்குவாங்க.
1: You will not rule your enemies, but your enemies will rule over you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஏன் இந்த கழுத்து இப்படி அலங்காரமற்ற கழுத்தாக மாறினது?
1: Why this neck became a neck devoid of decoration?
0: ஆண்டவர் தம்மை சேவிக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷமா சேவிக்கணும்னு விரும்புறார்.
1: Because the Lord desires that whoever serves him should serve God cheerfully.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு கர்த்தரை சேவித்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதிக்கு வாருங்க.
1: Serve the Lord with gladness and come to his presence with singing.
0: அவரை நம்ம மனமகிழ்ச்சியோட துதிக்கணும் கர்த்தர் விரும்புறார்.
1: The Lord desires that we should serve God cheerfully.
0: கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆடல் பாடலோடு வரணும்னு விரும்புறார்.
1: The Lord desires that we should come to the presence of God with singing and dancing.
0: சங்கீதக்காரன் சொல்லுவார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன்.
1: The psalmist says that I was glad when they said to me come into the house of the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய துதி எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து நாம் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார்.
1: The Lord desires that the worship and the praises of the Lord should be present in our mouths at all times and at all seasons and we should serve God cheerfully.
0: தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா கர்த்தரை சேவித்தவர்களா இருந்தாங்க.
1: The holy saints of God were people who served God cheerfully at all times.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் ஒரு சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து கடிதம் எழுதும்போது அவர் எழுதுறாரு கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள்னு மறுபடி எழுதுகிறேன்.
1: Even apostle Paul when he writes a letter to Philippians sitting in the prison he writes saying rejoice in the Lord always and rejoice in the Lord again I say rejoice.
0: அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக கட்டுகளும் காவலும் உபத்திரவம் வந்தபொழுது அவர் சொல்கிறார் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கணும்.
1: When there was bonds and imprisonments and afflictions in his life he said that I want to finish the race with joy.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தேவனுக்கு அடுத்த எந்த காரியத்துல நாம ஈடுபட்டாலும் அது ஆண்டவர் ஒரு மனப்பூர்வமா ஒரு மகிழ்ச்சியோட செய்யணும்னு விரும்புறார்.
1: Whatever we do for the Lord always expect that we should serve God cheerfully.
0: கர்த்தருக்கு கொடுக்கும்போது கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா எந்த அளவுல கொடுக்கறோம் இல்ல.
1: Even when you give the Lord or offer to the Lord does not measure the quantity of about what you give. அது
0: எவ்வளவு மனப்பூர்வமா கொடுக்கறோம்னு பார்க்கிறார்.
1: But the Lord will look how willingly you give it.
0: அதனால தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: நீ விசனமாயும் அல்ல நீ கட்டாயமாயும் அல்ல உன் மனதில் நியமித்தபடியே நீ கொடு.
1: So you can give willing what you have in your heart not unwillingly or not without any interest.
0: Not grudgingly or of necessity but give what you have in your heart un irudhayathil nee theermanithapadi kodu.
1: You give according to what you have decided in your heart.
0: Yenendral vedam solugirathu kartar manapoorvamai மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொடுக்கிறவன் இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
1: Because the Lord is pleased with the one who gives willingly.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஞானம் என்ன தெரியுமா?
1: You know what is true wisdom in our life?
0: கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காமல்
1: that we should not forget the good things that the Lord has done.
0: கர்த்தருக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு சேவையும் மனப்பூர்வமாய் சேவிப்பது தான் ஞானம்.
1: But true wisdom is serving God cheerfully in everything.
0: உண்மையான ஞானி யார் தெரியுமா? கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிறான்.
1: A true wise man is the one who serves God cheerfully.
0: ஒரு உண்மையான ஞானி அறிவான், கர்த்தரை குறித்து நான் முறுமுறுப்பதற்கு எந்த காரணமுமே இல்லை.
1: A true wise man will know that he finds nothing to murmur against God.
0: எந்த காரணத்தையும் அவன் கண்டுபிடிக்க மாட்டான்.
1: He cannot find any reason for that.
0: யோபு பாருங்க.
1: Look at Job.
0: அவனுக்கு கிடைத்த பொழுதும் ஸ்தோத்திரம், இழந்த பொழுதும் ஸ்தோத்திரம்.
1: He praised God when he had everything and also when he lost everything he said praise God.
0: தன் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா?
1: We who receive good from the Lord should we not accept evil also?
0: கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்.
1: The Lord gave it and the Lord took it.
0: எல்லா நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்.
1: At all times I will praise God.
0: கர்த்தரை நான் ஒரு நாளும் நான் முறுமுறுக்க மாட்டேன்.
1: I will never murmur the Lord at any time.
0: கர்த்தருக்கு விரோதமாக நான் முறுமுறுக்கவே மாட்டேன்.
1: I will never murmur against the Lord.
0: ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம்
1: தான். That is something which God doesn't like.
0: ஒரு மனுஷன் கர்த்தரை மனப்பூர்வமாய் மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிறத கர்த்தர் பார்த்துட்டார்னா நிச்சயமாகவே அவன் கழுத்துக்கு ஒரு பெரிய அலங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார்.
1: If the Lord sees a man serving God wholeheartedly and cheerfully, then the Lord will surely reward him with a gold chain around his neck.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்,
1: in other words,
0: கர்த்தர் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார்.
1: The Lord will make his face to shine.
0: அநேகருக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்துவார்.
1: The Lord will exalt his head before many.
0: யோபுடைய வாழ்க்கையில அதான் நடந்தது.
1: That is what happened in the life of Job.
0: ஒரு காலம் அவன் எல்லாருக்கும் முன்பாக சிறுமைப்பட்டான்.
1: At one time he was humiliated before everyone.
0: தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கு முன்பாக அவமானத்தை சகித்தான்.
1: He has to endure shame even before his own family.
0: அவனுடைய சொந்த வேலைக்காரருக்கு முன்பாக அவன் அசட்டை பண்ணப்பட்டான்.
1: He was despised by his own servants.
0: அவனுடைய சொந்த நண்பர்கள் அவனை சுட்டிக்காட்டி அவன் மேல் குற்றம் சுமத்தினார்கள்.
1: Even his own friends they pinpointed him and accused him.
0: பட் அவனோ தன் வாயினால் பாவம் செய்யவில்லை.
1: But he never sinned with his mouth.
0: தேவனை மனமகிழ்ச்சியோடு துதித்தான்.
1: He served God wholeheartedly.
0: மனப்பூர்வமாய் துதித்தான்.
1: He served God cheerfully.
0: அதனால என்ன?
1: And as a result,
0: வேதம் சொல்லுகிறது அவன் இழந்ததை எல்லாம் ரெண்டு மடங்கு திரும்பி கொடுத்தான்.
1: The Bible says he got back everything in two folds.
0: அவன் தேசத்திலே பேர் பெற்றவனாய் மாறினான்.
1: And he became great in his nation.
0: அவன் இழந்த சீரை எல்லாம் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான்.
1: He restored all whatever he lost in his life.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: எந்த ஞானம் நம்மை நம்முடைய கழுத்தில் சரப்பணியை கொண்டு வரும் தெரியுமா?
1: You know which wisdom will bring a golden chain around our neck?
0: அந்த ஞானம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை சேவிப்பாயானால் நீ மனமகிழ்ச்சியோடும் மனப்பூர்வமாகவும் நீ சேவி.
1: So that wisdom will say if you serve God cheerfully and wholeheartedly.
0: மூன்றாவதாக,
1: third,
0: நம்முடைய ஞானம் நமக்கு கழுத்திலே சரப்பணியை பூட்ட வேண்டுமானால்,
1: if wisdom ought to add a great chain to our neck,
0: அதுக்கு மூன்றாவது ஒரு வழி என்ன தெரியுமா?
1: You know what is the third way?
0: அந்த ஞானம் என்ன செய்யும்?
1: What will that wisdom do?
0: 2 நாளாகமும் 30 அதிகாரம் 8 வசனம்.
1: Second Chronicles 30 and verse 8.
0: இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்துக்களை கடினப்படுத்தாதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு கர்த்தரை சேவியுங்கள்.
1: Now do not be stiff necked as your fathers were, but yield yourselves to the Lord.
0: நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கனா சேவியுங்கள்.
1: But yield yourself unto the Lord and serve your Lord your God.
0: நான் சொல்லுவேன், உண்மையான ஞானம் எங்க வெளிப்படுகிறது தெரியுமா?
1: No, where is true wisdom revealed?
0: ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக பூரணமாக சமர்ப்பிக்கும் போது,
1: when a person submits to God completely.
0: எனக்கு அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது.
1: This word touched me very much.
0: அது எழுதியிருக்கு, நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு.
1: Here the word says but yield yourselves to the Lord.
0: ஆங்கிலத்தில் இதனுடைய அர்த்தம் வந்து கர்த்தருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து.
1: In English it means that you have to submit completely to the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எசேக்கியா ராஜா இஸ்ரவேலில் உள்ள அத்தனை கோத்திரங்களுக்கும் கடிதம் எழுதுறாரு.
1: King Ezekiah wrote this letter to all the tribes of Israel.
0: நீங்க எல்லாரும் வாங்க, எருசலேமுக்கு வாங்க.
1: You all come to Jerusalem.
0: கர்த்தரை தொழுது கொள்ளுங்க.
1: You come and serve the Lord.
0: நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களை கர்த்தருக்கு உடன்படுங்க, அல்லது உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க.
1: Here you come and yield yourselves and submit to God.
0: கர்த்தருக்கு உடன்பட்டு நீங்க கர்த்தரை சேவிங்க.
1: You yield yourself to the Lord and serve the Lord.
0: ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தொன்று தொட்ட ஒரு பிரச்சனை இருந்தது.
1: But these Israelites had a continuous consistent problem.
0: என்ன தெரியுமா அது?
1: You know what is that?
0: நீங்கள் யாத்திராகமம் 32:9 வாசிப்பீர்களானால்,
1: if you read Exodus 32:9,
0: கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறார், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்.
1: And the Lord said to Moses, I have seen seen this people and indeed it is a stiff necked people.
0: நீங்கள் யாத்ராகம 33:5 வாசிப்பீர்களானால்
1: If you read Exodus 33:5
0: நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: The Lord said you are a stiff necked people I could come up into your midst in one moment and consume you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் வந்து அவர் சொல்லுகிற காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறத கர்த்தர் பிடிக்காது.
1: The one thing which the God doesn't like is that when a person remains stiff necked opposing to what God says.
0: ஒரு ஞானமுள்ள மனுஷன் தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காம அவருக்கு முன்பாக அப்படியே பணிஞ்சிருவான்.
1: A true wise man will not oppose to what God says but he will bow and commit himself to the Lord.
0: ஏனா கர்த்தருக்கு எதிர்த்து நின்று ஜெயித்தவங்க யார் இருக்கா?
1: Because who is there who can stand or oppose God and win?
0: அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுறோனா அது என்ன செய்ய நினைத்தோ அதை செய்யாம திரும்பாதுன்னு போட்டுருக்கு.
1: So it is written if a word proceeds from the mouth of God it will never return in vain without fulfilling what for what it has been
0: said. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பானானால் அவன் தன்னுடைய தீங்குக்காகவே அதை செய்கிறான் என்பதுதான் உண்மை.
1: So if a person opposes the word of God it means that he is actually doing it for his own evil.
0: அதனாலதான் நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது.
1: That's why Proverbs 29:1 says
0: அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான்.
1: He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed and that without remedy.
0: அப்ப உண்மையான ஞானமுள்ளவன் யார் தெரியுமா?
1: So who is a true wise man?
0: கர்த்தர் ஒன்னு பேசுறாரா?
1: If God is speaking something.
0: கர்த்தர் ஒன்றை சொல்றாரா?
1: If God says something.
0: அவர் சொன்னபடி அப்படியே
1: He will do accordingly to that.
0: அப்படியே கீழ்ப்படிவேன்.
1: I will obey as such.
0: அவன்தான் ஞானவான்.
1: That is a wise man.
0: பாருங்க அதான் ஆபிரகாம் போன்றவர்கள் மேல் தேவனுடைய கிருபை இறங்கி இருந்தது.
1: So that is why the grace of God was descended upon Abraham.
0: அதனால தான் நோவாவின் மேல் தேவனுடைய தயவு பிரகாசித்தது.
1: That's why the favor of Lord lighted upon Noah.
0: கர்த்தர் சொல்லிட்டாரா சொன்னபடியே செய்தான்.
1: So whatever the Lord said he did according to the word of God.
0: பாருங்க அதனால தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார்.
1: Therefore the Lord made their faces to shine.
0: ஆபிரகாம் தாண்டவர் உன் மகனை ஒப்புக்கொடுனா உடனே ஒப்புக்கொடுத்துட்டார்.
1: When the Lord asked Abraham to offer his son he immediately gave to offer.
0: அதோட விளைவு என்ன?
1: You know what is the end of it?
0: பேரை நான் பெருமைப்படுத்துவேன்.
1: I will make your name great.
0: நீங்க மோசேயை பாருங்க.
1: Look at Moses.
0: கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தார்.
1: He did whatever the Lord commanded him.
0: விளைவு என்ன?
1: What is the outcome?
0: அவருடைய முகம் தேவ தூதனை போல பிரகாசித்தது.
1: His face brightened like an angel of the Lord.
0: ஜனங்கள் அவனுக்கு முன்பாக நடுங்கி இருந்தார்கள்.
1: People were trembling before him.
0: அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தீர்க்கதரிசியாய் தேவனுக்கு முன்பாக பிரகாசித்தார்.
1: He shone like such a glorious prophet before the Lord.
0: எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காம அப்படியே அடிபணிந்து கீழ்ப்படுகிறானோ அவன்தான் ஞானி.
1: So any person who don't oppose the word of God but obeys and submits as such completely is the true wise man.
0: அப்படி ஒருவன் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்தாம வணங்கா கழுத்துள்ளவனாக இராதபடி தன்னுடைய கழுத்தை கர்த்தருக்கு முன்பாக பணிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் அவன் அர்ப்பணித்து விடுவானால் நிச்சயமாக அவன் கழுத்தை அவனுடைய பெயரை ஆண்டவர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார்.
1: If a person doesn't harden his neck and he don't remain stiff neck but bow before himself bow before the Lord and submit completely to the word of God then the Lord will make his name great.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதேதான் இந்த எசேக்கியா திரும்ப சொல்லுவாரு.
1: That is what this king Ezekiah says again.
0: 2 Chronicles 30:9 பாருங்க.
1: 2 Chronicles 30:9
0: நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கு இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது எதுவாயிருக்கும்.
1: For if you return to the Lord, your brethren and your children will be treated with compassion by those who lead them captive so that they may come back to this land.
0: எப்படி இருக்குது?
1: How it is?
0: நீ கர்த்தர் இடத்துல ஒழுங்கா திரும்பிட்டீனா?
1: If you return to the Lord properly.
0: நீ வணங்கா கழுத்துள்ளவனாய் இராதபடி பிடரிய கடினப்படுத்தாதபடி கர்த்தருக்குனே அர்ப்பணித்து விடுவாயானால்
1: if you commit and submit yourself to the Lord not remaining stiff necked or not hardening your neck
0: உன்னை சிறைபிடித்தவங்க கையிலேயே நான் உனக்கு இரக்கத்தை தருவேன்.
1: I will give you mercy in the hand of those who took you captive.
0: உன்னை சிறைபிடித்தவர்களே உன்னை விடுதலை பண்ணிடுவாங்க.
1: Even the one who took you captive they will actually deliver you.
0: நீ சிறைபிடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து உன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருவாய்.
1: You will again return back to your own land from the land where you have taken as captive.
0: ஞானம்னா என்ன?
1: So what is wisdom?
0: ஆண்டவரே உம்முடைய எனக்கு வந்துருச்சுனா அப்படியே கீழ்ப்படி.
1: Lord if I receive your word I will obey it as such.
0: அந்த சவுல் பவுலாக மாறுகிறத சவுல் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனை பேர் சொல்லி அழைத்த உடனே உடனே அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன்.
1: So this Saul who became Paul, the time when the Lord met him and spoke with him, he immediately said, Lord, what do you want me to do?
0: சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் கர்த்தரை சந்தித்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்.
1: When the child Samuel, when he met God, he said, I am your servant, tell me what I'm supposed to do.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்றைக்கு நம்முடைய கழுத்தின் மேல் ஒரு அலங்காரம் வர வேண்டுமா?
1: So today if you want to receive a decoration around your neck,
0: கழுத்தின் மேல் ஒரு அங்கீகரிப்பு வர வேண்டுமா?
1: If there should be an acknowledgement around your neck,
0: நான் சொல்லுவேன், உங்களை கர்த்தர் பாராட்டுவதற்காக உங்கள் கழுத்தை தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக பணிஞ்சிருங்க.
1: I tell you, submit yourself to God completely before the word of God.
0: கர்த்தருடைய கட்டளைக்கு முன்பாக பணிஞ்சிருங்க.
1: You submit and yield yourself to the commandment of God.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: You know what is the end of it?
0: கழுத்தை உங்க கழுத்தை வந்து மேன்மைப்படுத்துவார்.
1: The Lord will exalt your neck.
0: உங்கள் கழுத்தை ஆண்டவர் அலங்கரிப்பார்.
1: The Lord will decorate your neck.
0: அதுதான் தேவன் ஞானம்.
1: And that is God's wisdom.
0: கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்.
1: At last I will say one and finish.
0: நம்முடைய கழுத்து வந்து எப்படி இருக்கணும்? ஞானமுள்ள கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா?
1: How should be a wise neck be?
0: நீங்கள் ரோமர் 16 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Romans chapter 16 verses 3 and 4,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள்.
1: Greet Priscilla and Aquila, my fellow workers in Christ Jesus.
0: அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள்.
1: Who risk their own necks for my life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த ஞானம் எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டா,
1: How is wisdom revealed?
0: நான்காவதாக, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ரெண்டு பேரும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்கள் கழுத்தை கர்த்தருக்காக தியாகம் செய்யும்படி தைரியம் கொண்டு அர்ப்பணித்தார்கள்.
1: So this Priscilla and Aquila, they courageously gave their necks to be sacrificed for the Lord.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அங்கே பவுல் இங்கே பாராட்டுகிறார்.
1: Here Paul appreciates them.
0: அவருடைய பெயரை குறிப்பிடுகிறார்.
1: He mentions their name.
0: அவருடைய அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தர்றார்.
1: He gives an acknowledgement to them.
0: அவர்களை வாழ்த்துங்கன்னு சொன்னார்.
1: He says greet them.
0: யாருக்கு இந்த வாழ்த்தல் வந்தது?
1: Who did receive this greeting?
0: அவர்கள் பவுலுக்காக தங்கள் கழுத்தையே அவங்க தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க.
1: Who were ready to sacrifice their own necks for Paul.
0: நான் சொல்லுவேன், உண்மையான ஞானம் உள்ளவன் யார் தெரியுமா?
1: I tell you who is a true wise man.
0: தன் ஜீவனை அவன் சம்பாதித்து கொள்ளுகிறவன் அல்ல.
1: Not the one who gains his life.
0: அவன் தன் ஜீவனை கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக இழக்கிறவன்.
1: But the one who loses and sacrifices his life for God and his ministry.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அவன் தான் உண்மையான சீஷன் என்று இயேசு சொன்னார்.
1: Jesus said he is a true disciple.
0: தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான்.
1: The one who keeps his life, he will lose it.
0: ஆனால் தன்னுடைய ஜீவனை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறவனோ அதை 100 மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்வான்.
1: The one who sacrifices his life for God, he will receive back 100-fold times.
0: பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம் ஞானத்தோடு நடத்த வேண்டும் என்றால், நான் தைரியமாய் சொல்வேன், நம்முடைய கழுத்துக்களை அல்லது நம்முடைய வாழ்க்கையே ஒரு தியாகமா கர்த்தருடைய பலிபீடத்தில் நாம வைப்பதுதான் சிறந்த ஞானம்.
1: My dear ones, I tell you, if you want to lead a life wisely, then the best way is to sacrifice our life or our necks into the altar of God.
0: இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி தாங்கள் எப்படி ஐஸ்வர்யவான்களாக சுகபோகமாக வாழலாம் என்று திட்டமிடுறாங்க.
1: Today many people plan how they can become rich by using the name of God.
0: எப்படி அவங்க செழிப்படையலாம் அப்படின்றத யோசிச்சிட்டு இருக்காங்க.
1: They always think how can they become prosperous by using the name of God.
0: கர்த்தரையே ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க.
1: They use God as a tool.
0: ஆனா ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை யார் தெரியுமா?
1: But who is the man of God who is wise?
0: தேவனை ஒரு கருவியா பயன்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்தி செழிப்படைய செய்ய சிந்திக்கிறவன் அல்ல.
1: Not the one who uses God as a tool to exalt himself and gain riches.
0: அப்படி கிடையாது.
1: Not that way.
0: உண்மையான ஞானமுள்ள என்ன செய்றான் தெரியுமா?
1: What will a true wise man do?
0: சம்பாதிக்கல்ல, இழப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறான்.
1: He will commit himself to sacrifice, not to gain.
0: அவன் தன் வாழ்க்கையிலே வந்து அவன் மேன்மை அடையல்ல, தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாய் ஊற்றுகிறான்.
1: He just pours out his life as a sacrifice and not to exalt himself.
0: அவன் சேர்ப்பதற்கல்ல இழக்க விரும்புகிறான்.
1: He always desires to lose, not to gather and store.
0: அவன் வாங்குவதில் அல்ல, கொடுப்பதை பாக்கியமா நினைக்கிறான்.
1: He considers giving to be a blessing rather to receive.
0: தன்னுடைய நேரத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கிறான்.
1: He keeps this time in the presence and altar of God.
0: தன்னுடைய சுகத்தை தேவனுக்கு தேவனுக்காக ஊற்றுகிறான்.
1: He just pours out his health for the God.
0: தன்னுடைய செல்வத்தை தேவனுக்காக செலவழிக்கிறான்.
1: He spends his wealth for God.
0: தன்னுடைய ஞானத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஊற்றுறான்.
1: He pours his wisdom in the altar of God.
0: தனக்கு இருக்கிற அத்தனை திறமைகளையும் கர்த்தருக்கென்றே கொடுக்கிறான்.
1: He gives all his talents only for God.
0: தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறான்.
1: He sacrifices his own body as a living sacrifice.
0: சொல்லுங்க, அவன்தான் பெரிய ஞானி.
1: And he is a great wise man.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும்,
1: because you know,
0: நான் கர்த்தருக்காக எதை இழந்தாலும்,
1: no matter whatever I may lose for God,
0: நான் அதை நூறத்தனையாக நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன்.
1: I will receive it back hundredfold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இருக்கிறதுலேயே சிறந்த முதலீடு வந்து கர்த்தருக்காக என் வாழ்க்கையை செலவழிக்கிறது தான்.
1: The best investment that I can do is spending my life for God.
0: உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி ஞானமா நடத்துறீங்களா, அல்லது இந்த உலக ஞானத்தின்படி நீங்க நடத்துறீங்களா?
1: So how are you leading your life, according to God's wisdom or according to the worldly wisdom?
0: தங்கள் கழுத்தை என் பிராணனுக்காக கொடுத்தவர்கள்.
1: They risk their own necks for my life.
0: நம்ம கழுத்து என்ன செய்யுது?
1: What is our neck doing?
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என் கழுத்தையும் அர்ப்பணிக்கிற அல்லது தியாகமாய் கொடுக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாரும்.
1: Lord, give me a wisdom that would sacrifice my neck for you, Lord.
0: ஸ்தேவான் என்கிறவன் தன்னுடைய கழுத்தை கர்த்தருக்காக கொடுத்தான்.
1: Stephen, he gave and sacrificed his neck for God.
0: அவருடைய நாமத்திற்காக கல்லெறிந்து கொல்லப்பட்டான்.
1: He was stoned to death for his name's sake.
0: முடிவன தெரியுமா?
1: Now what was the end of it?
0: அவன் மரிக்கும் பொழுது பிதாவின் வலது பரிசுத்தில் இயேசு எழுந்து நின்றார்.
1: Jesus stood on the right side of Father.
0: அவனை ஏற்றுக்கொள்ளும்படி எழுந்து நின்றார்.
1: Jesus stood on the right side of the Father to accept and receive him.
0: என்ன ஒரு கனம்!
1: What a great honor.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: தேவனுடைய ஞானம் நம்மிலே வெளிப்பட்டு நம்முடைய கழுத்து அலங்காரமான ஒரு கழுத்தாய் மாறுவதாக.
1: Let the wisdom of God be revealed in our life and let our neck become a decorative neck.
0: எப்பொழுது நம்முடைய கழுத்து அலங்காரமான கழுத்தாக மாறும்?
1: When our neck will get decorated?
0: முதலாவது நம்மில் இருக்கிற ஞானம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிற ஞானமாய் வெளிப்படும் போது.
1: First, when wisdom that is present in us is revealed as a wisdom that would solve a crisis.
0: இரண்டாவது, எப்பொழுது நம்முடைய கழுத்து அலங்காரமான கழுத்தாக மாறும்?
1: When our neck will get decorated.
0: நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை சேவிக்க வேண்டும் என்று வரும்பொழுது மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிற ஞானம் நாம் பெறும்போது.
1: When we receive the wisdom that helps us to serve God cheerfully.
0: மூன்றாவது,
1: Third,
0: எப்பொழுது நம்முடைய கழுத்து அலங்காரமான கழுத்தாக மாறும்?
1: When our neck will be decorated neck.
0: நாம் தேவனுக்கு நம்மை பூரணமாக அர்ப்பணிக்கும் போது.
1: When we submit to God completely.
0: நான்காவது,
1: Fourth,
0: நாம் நமக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாம தைரியத்தோடு தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை தியாகமாய் அர்ப்பணிக்கும் போது.
1: When we give or sacrifice our life courageously for God and not keeping anything for us.
0: இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுவாரா?
1: May the Lord speak with us in this morning hour.
0: ஆண்டவரே, என் கழுத்து அலங்காரமாய் மாறட்டும் என்று கேளுங்க.
1: Ask, Lord, let my neck also be decorated, Lord.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our Holy Father, we praise you.
0: எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
1: Lord, thank you for the good word that you spoke with
0: இந்த
1: us.
0: இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய கழுத்தும் ஒரு அலங்காரமான கழுத்தாக மாறு.
1: Lord, this morning, Lord, whoever listen to this sermon, Lord, let their neck become a decorated neck, Lord.
0: உம்முடைய ஞானம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும்.
1: Lord, let your wisdom be revealed in our life, Lord.
0: ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆழமான கிரியை செய்யும்.
1: Lord, do your work very deeply in our life, Lord.
0: எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை உமக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace that we may make use of the time that you've given in our life for you, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name, Father.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

மகனும் உடனடியா தன்னுடைய தாயை பார்க்க போனான். தாய் இறக்கும் தருவாயில இருந்ததா பார்த்தான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். அதுக்கு தாய், இந்த முதியோர் இல்லத்துல மின் விசிறிகள் இல்லை, காற்று இல்லாமலையும் கொசுக்கடியிலையும் நான் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். இங்க தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாம பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். அதனால இந்த இல்லத்துக்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் வச்சிருக்க ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுப்பியான்னு மெல்லிய குரல்ல கேட்க மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, பல மாசமா நான் உங்களை பார்க்க இங்க வர்றேன், ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறைய நீங்க என்கிட்ட சொல்லலையே, இப்போ மட்டும் இதை ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் அவனை ஏறிட்டு பார்த்து, மகனே, இங்க மின் விசிறி இல்லாம கொசுக்கடிய தாங்கிக்கிட்டு தூங்க நான் பழகிக்கிட்டேன். பசியையும் துன்பங்களையும் என்னால பொறுத்துக்கிட முடியும். ஆனா உன்னுடைய பிள்ளைங்க உன்னையே இந்த இல்லத்துக்கு அனுப்பும் போது உன்னால இதெல்லாம் தாங்கிக்கிட முடியாது. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மகன் வாயடைச்சு நின்னான். ஆமாங்க, வாழ்க்கையில காயப்படுத்தும் விஷயங்கள் தான் கற்றுக் கொடுக்கவும் செய்து. நம்முடைய வயது சென்ற தாய நம்ம வீட்டுல வச்சு அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கவனிப்போம். அதைத்தான் கடவுள் விரும்புறாரு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசி

நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லுவரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன். நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுவரே. தாய் மறந்தான்

வாழ்க்கைக்கு நீங்க போது ஆண்டவரே, அந்த சராசரங்களை உருவாக்கினவர், படைத்தவர். ஹல்லேலூயா, நீ எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா.

மக்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கொண்டு கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை மாத்திரம் சேமிப்பதற்கு உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல,

கர்த்தர் எங்கள் காதுகளில் கேட்கப்படத்துவா யார் என் காரியமாய் போவா யாரை நான் அனுப்புவேன் என்னை அனுப்பும் இதோ அது ஏன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா ஆமென். As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah.

தந்திரங்களினாலே சீர்குண்டி நசுக்கப்பட்ட நிலைமையிலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டே. ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளுநர்களை

34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, வில் எக்ஸால்ட் தி பீப்பிள், ஜனத்தை ஹல்லேலூயா உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய கரம், உம்முடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்திலே ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா, சத்துருவின் ஆதிக்கங்கள் முறிந்து அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை மேவி தரையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களிலே செய்வீராக. ஹல்லேலூயா, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், தேவ

நாமத்தை செய்வதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கு போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்களாக, அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும் எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்டில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக, கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் ஆண்டவர். தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை விழுந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

ஒன்று ராஜாக்கள் 7 சாலமன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் பனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. அதை கேதுருமர உத்திரங்கள் பரவப்பட்ட கேதுருமர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கும் 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சுப்பாவி இருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. ஜன்னல்களில் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாய் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. 50 முழ நீளமும் 30 முழ அகலவுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராக இருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தை கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலைகளால் தளவசைப்படுத்தினான். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பாவோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகை கட்டி வைத்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் முதல் மேற்திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாழால் அறுக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திவாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான வெளியேறப்பெற்ற பெரிய கற்களாய் இருந்தது. அதன் மேல் உயர அளவுபடி பணிப்படுத்தின வெளியேறப்பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் 1 வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் எனும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கன்பண்ணின் மகன். இவன் தகப்பன் தீர் நகரத்தானான கென்னான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமுமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேல் உள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் இவ்வளவாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும்

போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் பார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழம் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாய் இருந்தது. அந்த கடற்தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கும் 10 10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் 2 தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டு இருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடற்தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதன் கிணம் 4 விரட்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்புக்கோலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடர் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோடு சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேரிபீன்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனுடைய இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுக்களும் அது 4 கோடிகளுக்கும் அச்சுக்களும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்கிற அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராக இருந்தது. திறன்களுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழமும் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்க ராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவளின் சவுக்கைகள் விருத்தமாய் இராமல் சதுரமாய் இருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுக்கள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை 20 உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுக்களும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகளும் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் 1.5 முழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கற்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கற்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேரிபீன்கள் சிங்கங்கள் பேருந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலதாரைகளும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாய் இருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலவுமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களையும் ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடற்தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். அவர்கள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களையும் மூடும் 2 வலைப்பின்னர்களும் தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதுளம்பழங்களும் ஆக 2 வலைப்பின்னலுக்கும் 400 மாதுளம்பழங்களும் 10 ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும் 1 கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்களும் செப்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமமான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவளை பார்ப்பித்தான்.

இந்த சகல பனிமுட்டுகளின் பெண்களும் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை ஆவன: பொன் பலிபீடத்தையும், சமூக தப்பங்களையும் வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள், வலதுபுறமாக ஐந்தையும் இடதுபுறமாக ஐந்தையும், பொன்னான் அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும், வெட்டு கத்திகளையும், கலங்களையும், கலயங்களையும், தூப கலசங்களையும், மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும், தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளை எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தவக்கினாதை தாவியது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷங்களில் வைத்தான். மேன்

அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். நல்ல நண்பனாக பல விதங்களை வெளிப்படுவான். சில நேரங்களில் இந்த மாணவனை கல்லூரிக்கு அழைத்து செல்வான், மறுபடியும் கல்லூரி வீட்டுக்கு அழைத்து வருவான். அது மட்டுமல்ல, அவனுக்கு படிப்பது சம்மந்தமான பல உதவிகளை செய்வான். அவனுடைய வீட்டில் இவனுக்கு ஏதாவது சில வேலைகள், சில உதவிகள் தேவைப்பட்டால் அவன் வீட்டிலும் போய் செய்வான். அதனால் இந்த மாணவனுடைய வீட்டிலும் இவன் மேலே ஒரு நல்ல பேர் இருந்தது, நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா பல விதத்தில் தங்களுடைய மகனுக்கு அவன் உதவியாக இருக்கிறதுனால அவனை ஒரு நல்ல நண்பனாகவே எண்ணினார்கள். ஆனால் இவன் ஒரு நல்ல நண்பன் தான், நிறைய காரியங்கள் நன்றாக செய்வான். செய்துவிட்டு இவனை கொஞ்சம் தவறாக கொண்டு சென்று விடுவான். அவனிடத்தில் சில தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது. கேம்ஸில் அளவுக்கு அதிகமாக போவான். அது மட்டும் இல்லை, சினிமா கலைத்து சென்று விடுவான், ஊர் சுற்ற போயிடுவான், சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது இவனை அழைத்து கொண்டு சென்று விடுவான். அதனுடைய விளைவாக ஒருபுறம் அவனால் இவனுக்கு நிறைய நன்மைகளும் கிடைத்தது உண்மையானாலும், அவனுடைய சில தீமைகள் இவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடத்துலேருந்து நமக்கு சில நன்மைகள் உண்டு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த நன்மைகளை மட்டும் நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற விதமான ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல நன்மைகள் இருக்கின்ற ஒரு பகுதியில் சில தீமைகளும் சேர்ந்திருக்க முடியும். எனவே அதை பகுத்து உபயோகிக்கிற அளவிற்கு நமக்கு ஆற்றல் வேணும். இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் அதை இணைபிரியாத ஒரு கருவியாக இருக்கிறது. அதை இல்லை என்று, அதாவது வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அது இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதனை நம்ம சரியாக பயன்படுத்துகிற பொழுது அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. நிறைய விஷயங்களை நம்ம அதன் மூலம் செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இதே ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய தீங்கான விஷயங்களும் இருக்கிறது. ஒருபுறம் நிறைய நன்மைகள் இருக்கிறவையில் மறுபுறம் பல தீமைகள் இருக்கிற அப்படின்னால, அநேகர் இந்த நன்மைகளினால் பயனடைவதை விட அந்த தீமைகளினால் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையை வேகமாக நாசமாக்குகின்ற ஒரு கருவியாகவும் இது இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் தவறாக அவளை வழி நடத்துகிற, அவருடைய தவறுகளுக்கு அதிகமாக உதவி புரிகிற ஒரு கருவியாக இருக்கிறது. எனவே இந்த தகவல் தொடர்பு ஒரு டிவைஸ் வந்து பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இன்னொரு பக்கம் அது செய்கிற தீமைகளினாலே இந்த நன்மைகளினால் வந்த பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆம் அருமையானவர்கள், இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து நம்முடைய கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு சரியாக பயன்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய கிருபை வேணும். இல்லை என்றால் அது நம்மை வஞ்சித்து விடும். இல்லை என்றால் அது நம்மை வழிதவறி போக செய்துவிடும். இதை வேண்டாம் என்று விளக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்றால் பல அலுவல்கள், பல காரியங்கள் இப்பொழுது இதை சார்ந்திருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய தீமையான பக்கங்களினாலே நாம் பாதிக்கப்படாதபடி இருக்க அதிகமான ஒரு கிருபை வேணும். அந்த கிருபை யார் தர முடியும்? நம்முடைய சுய ஆற்றலோ, இல்லை நம்முடைய வில் பவரோ? சில சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் கிடையாது, தேவையானதுக்கு மட்டும்தான் உபயோகிப்பேன். தேவையானதுக்கு உபயோகிக்கின்ற வேளையிலும் தேவையற்றவைகள் வந்து கவனத்தை ஈர்க்க முடியும், தேவையற்றவைகள் வந்து நம்மை தவறாக கொண்டு செல்ல முடியும். ஏன்னா எல்லா தீங்களுக்கும் அதற்குள் இருக்கிறது. இன்றைய வாலிப சமுதாயத்தை மிக அதிகமாக தவறாக கொண்டு செல்வதற்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக மட்டுமே, தேவ கிருபையினால் மட்டுமே, தேவ பிரசன்னத்தினால் மட்டுமே இந்த கருவியை தவிர்க்க முடியாத ஒரு கருவியாகிவிட்ட காரணத்தினால அந்த கருவியை சரியாக பயன்படுத்துகிற ஒரு ஆற்றலை நாம் பெறுவோம். எனவே ஆண்டவரோடு நம்முடைய உறவை வளர்த்து கொண்டாலன்றி, தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டாலன்றி, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டாலன்றி, இந்த கருவியால் நாம் தவறாக வழிநடத்தப்படுவது தவிர்க்க முடியாதாக போய்விடும். யோசேப்புடைய வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் ஆண்டவரனை பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்கிருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். எனவே தவறான ஒன்று அவனை எங்கேயோ வழிதவறி போக செய்யும்படியாக தூண்டினாலும் கூட அவன் தப்பித்து கொள்ள முடியுது. ஆம் அருமையானவளே, ஸ்மார்ட் ஃபோன் போன்ற இந்த கருவிகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தீமைக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம், தவறுகளுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம், தவறி போவதற்கு மிக எளிதான பக்கத்தில் இருக்கிறோம். எனவே அந்த எச்சரிக்கையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு, ஆண்டவர் இந்த கருவியினால் நான் கெட்டுப்போகாதபடிக்கு, இந்த கருவியினால் என்னுடைய வாழ்க்கை நாசமாகி விடாதபடிக்கு, இந்த கருவினாலுடைய என்னுடைய இறுதியை தீட்டுப்பட்டு விடாதபடிக்கு, இந்த கருவினால் நான் வழி விலகி போய்விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை அதிகமாக சார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தால் மட்டுமே இந்த கருவியால் வருகிற நல்லதை மட்டும் அனுபவித்து சரியற்றவர்களிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். அவ்விதமான கிருபையை தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளும், அவரை சார்ந்து நன்மை தீமையை பகுத்தறிந்து நலமானவர்களை மற்றும் வேத சொல்கிறேன் நலமானவர்களை பிடித்துக் கொள்கிற ஒரு அனுபவத்துக்கு வரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீவான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இருதயத்தில் சுத்தம் என்ற தலைப்பினூடாக இன்றைய நாளின் வார்த்தையும் வாழ்வின் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம். ஆண்டவர் செய்த முதல் பிரசங்கத்தை மலை பிரசங்கம் என்று தூய அகஸ்டின் அளித்தார். திரளான ஜனங்களுக்கு கேட்கும்படி அவர் ஒரு மலையின் மேல் ஏறினார். மலையின் உச்சியில் ஏறும் போது அங்கு இனிமையான மெல்லிய பூங்காற்று வீசும், மகிமை மேகங்கள் வந்து இறங்கும், தேவனை நெருங்கி இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படும். இயேசு சீசருக்கு தன்னை வெளிப்படுத்தும்படி உயர்ந்த மலையாகிய மறுரூப மலைக்கு ஏறினார். அவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுக்க விரும்பின போது உயர்ந்த மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் ஜெபம் பண்ணி தேவன் தெரிந்து கொண்ட 12 பேரை அழைத்தார். அவர் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடம் ஒலிவ மலையில் உள்ள அருமையான தோட்டமாக இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடமும் கூட கல்வாரி மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலை பிரசங்கத்தில் ஜார் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற தேவ ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. பணமில்லாமல், படிப்பில்லாமல், எந்த நாகரிகமும் இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்தம் இருதயத்தில் இருந்தால் போதும், அவர்கள் நிச்சயமாக தேவனை தரிசிக்க முடியும். ஆம், மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பாக்கியமுள்ள, பேர் பெற்ற, ஆசீர்வதிக்க கூடிய வழிமுறையை ஜனங்களுக்கு போதித்தார். மலை பிரசங்கம் 3 அதிகாரங்களில் நிரம்பி இருக்கிறது. மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7. உண்மையிலேயே இயேசு பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை. யோவான் 7:46 இவ்வாறு கூறுகிறது. ஒரு முறை இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இளைய மகன் சஞ்சய் காந்தி விமான விபத்திலே மரித்த போது கிறிஸ்துவின் இந்த மலை பிரசங்கத்தை வாசித்து மிகவும் ஆறுதலடைந்தேன் என்றார்கள். காந்திஜி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெறுவதற்கு இந்த மலை பிரசங்கமே எனக்கு உதவியாயிருந்தது. நான் துப்பாக்கி ஏந்தி ரத்தம் சிந்தி சுதந்திரம் பெற விரும்பவில்லை. இயேசு சொன்னாரே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். மத்தேயு 5:5. இந்த வசனம் என்னை தொட்டது. ஆகவே சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் போன்றவற்றினால் இந்தியாவை சுதந்திரித்துக் கொண்டேன் என்றார். ஆம், உலகத்திலே கோடிக்கணக்கான பேர் பிரசங்கம் பண்ணினாலும் மலை பிரசங்கத்துக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அதை பின்பற்றின பேதுரு பிரசங்கம் பண்ணின போது முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பிறகு 5000 பேர், பிறகு திரளான ஜனங்கள் என்று பட்டியல் போய்கொண்டே இருந்தது. பேதுரு படிப்பறிவில்லாதவர் தான், மீன்பிடிக்கும் தொழிலை செய்தவர் தான், ஆனால் அங்குள்ள உலகத்தையே அவர் அசைத்தார். அப்படியே கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக. ஆமென். உங்களுடைய நினைவுக்காக எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இவ்வாறு மத்தேயு 10:19 கூறுகின்றது. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான இனிமையான தேவனுடைய வார்த்தைகளையும் செய்திகளையும் பாடல்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே கேட்டு நீங்கள் வளரும் படிக்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: பொல்லாத நாட்கள் என்ற தலைப்பில் ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Kindly turn your Bibles with me to the Epistle of Paul to Philippians, chapter 5, verses 15 to 16. Ephesians 5, 15 to 16.
2: தயவு செய்து உங்கள் வேதாகமங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: See then that you walk circumspectly, not as fools, but as wise, redeeming the time because the days are evil.
2: எபேசியர் 5 அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: In other words, walk with care. Don't be fools, become wise.
2: நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே நீங்கள் அறிவற்றவர்களைப் போல நடவாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Take care, be wise.
2: நீங்கள் தயவு செய்து கவனமாய் இருந்து ஞானம் உள்ளவர்களாய் நடங்கள்.
1: Why?
2: ஏன்?
1: The days are evil.
2: நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது.
1: The title of my sermon this morning is Evil Days.
2: இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பொல்லாத நாட்கள்.
1: Evil Days.
2: பொல்லாத நாட்கள்.
1: When we look at the present situation, we can very well say that we are living in evil times.
2: இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை பார்த்தால் நாம் நிச்சயமாகவே சொல்ல முடியும், நாம் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: Nobody was able to predict the season we are going through right now, and no one was prepared to face it as well.
2: நாம் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே போவோம் என்று யாரும் நமக்கு முன்னே சொல்லி இருக்கவில்லை. இந்த காரியத்தை குறித்து நாம் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கவில்லை.
1: Many of us still don't know how to handle this problem that we are going through today.
2: இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை எப்படி கையாள்வது என்று நம்ம பலருக்கு இன்னும் தெரியவும் இல்லை.
1: And many of us are going through a lot of emotions, problems that we face inside us, like anxiety, anger, doubts, fear, all of that troubling us.
2: இந்த காலகட்டத்திலே பலவிதமான உணர்வுகளாலே தூண்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். கவலை, கோபம், வருத்தம், மனத்தாங்கல், இப்படி பலவிதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை குழப்புகிறது.
1: The whole world in total is standing helpless before the onslaught of this deadly virus.
2: இப்பொழுது வந்திருக்கிற இந்த வைரஸ் வியாதியினாலே, இந்த வைரஸ் கிருமிக்கு முன்பாக இந்த உலகம் முழுவதுமே என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறது.
1: I still remember last year when the government first announced a single day lockdown on a Sunday.
2: ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் ஒரு லாக்டவுனை அரசாங்கம் அறிவித்த பொழுது ஜனங்கள் எப்படி இருந்தாலும் நான் நினைத்து பார்க்கிறேன்.
1: Last year it was a Sunday.
2: அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தான் கடந்த வருஷத்திலே இது நடந்தது.
1: And all the churches agreed to close their churches for that one day. It was a Sunday.
2: அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நடத்துவதில்லை என்று எல்லா சபைகளும் ஒத்துழைத்து அதை செய்தார்கள்.
1: Everybody was shocked when that announcement was made, and people really did not know how to attend the service, sitting at home with their small mobile phone or with their smart TV, sitting there and attending church inside their houses. It was such a new thing, strange thing.
2: அன்றைக்கு அரசாங்கம் இப்படியான ஒரு லாக்டவுனை கொண்டு வந்த வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடி நாம் என்ன செய்வது என்று திகைத்தவர்களாக தங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு செல்போனிலோ அல்லது டிவியிலோ அவர்கள் அதை பார்ப்பது அவர்கள் எல்லோருக்குமே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது.
1: I still remember writing down the announcement and giving to my daddy to read it out and record it in audio and then publish it via our WhatsApp groups and through the YouTube channels.
2: எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, அறிவித்தல்களை என்னுடைய கைகளினாலே எழுதி அப்பாவிடத்திலே கொடுத்து அறிவிக்கும்படி சொல்லி அதை வலைத்தளங்களிலே போட்டு டிவியிலே சொல்லி அதை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது.
1: Instantly when that news went out, we were sending the announcement that there is no Sunday service and we are all going to be in our houses and worship.
2: நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நேரடியாக செய்ய போகிறதில்லை, நாம் வீட்டில் இருந்து கொண்டுதான் ஆராதிக்க போகிறோம் என்ற இந்த அறிவித்தலை நாங்கள் கொடுத்த பொழுது,
1: someone put up a counter video on Facebook and video on YouTube against our church and against what we said.
2: நாங்கள் சொன்ன காரியத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை உடனடியாக வலைத்தளங்களிலே Facebookலே ஒருவர் பதிவீடு செய்கிறார்.
1: And he said, what happened to our pastors? They have lost their backbone.
2: அவர்கள் முதுகெலும் மற்றவர்களாக போய்விட்டார்களே எங்களுடைய ஊழியக்காரர்கள் என்று ஆதங்கப்பட்டவர் அதை எழுதியிருந்தார்.
1: And he said, what happened to the old age heroes of faith who couldn't stand up like Shadrach, Meshach and Abednego against the rule of Nebuchadnezzar?
2: நெபுக்கோத்நேச்சாருக்கு எதிராக நின்ற சாத்ராக், மேத்ரா, அபன்னிகோ போன்றவர்களை போல இல்லாமல் இன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் குறை சொன்னார்.
1: He said, if you are a true Christian, go to church, open the church, do a service and show the government that we don't obey such laws.
2: நீங்கள் உடனடியாக நீங்கள் சபையை திறந்து ஆண்டவராகிய தேவனை நம்புகிற விசுவாசிகளாகிய நாங்கள் அரசாங்கத்துடைய கட்டளைகளை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு மாத்திரமே நாங்கள் பணிவோம் என்பதை காட்டுங்கள், ஆகவே சபைகளை திறவுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார்.
1: Little did he realize that lockdown is not going to be for one day but for many months to come.
2: அவருக்கு என்ன தெரியாமல் இருந்தது என்று கேட்டால், அந்த லாக்டவுன் என்று சொல்லுவது ஒரு நாளைக்கு உரியதல்ல, தொடர்ந்து வருகிற பல மாதங்களுக்கு லாக்டவுன் இருக்க போகிறது என்பதை அன்றைக்கு அவர் அறிந்திருக்கவில்லை.
1: It was not just the churches, it was literally every institution, every company, every work spot, every shop, every business was shut down for many months.
2: அது சபைக்காக மாத்திரமல்ல, எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும், எல்லா வணிக ஸ்தாபனங்களுக்கும், எல்லா விதமான காரியங்களுக்கும், கடைகளுக்கும் கூட அவர்கள் அன்றைக்கு அந்த லாக்டவுனை அறிவித்தார்கள்.
1: The next few months
2: and the தொடர்ந்து அடுத்த மாதங்களிலே எல்லாமே மூடி போயிருந்தது.
1: Till today people don't know how to handle these evil times.
2: இந்த காலம் வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும் கூட இந்த பொல்லாத நாட்களை எப்படி கையாள்வது என்று யாருக்கும் தெரியவில்லை.
1: Nobody is able to give us a perfect date when all this will be over.
2: இது எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும், எந்த நாளிலே நாம் இதையெல்லாம் நிறுத்த போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது, இன்ன ஒரு அறிவிப்பும் வரல.
1: People have tried everything possible to stop this.
2: இதை நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அது எல்லாவற்றையும் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Do you remember last year on a Sunday evening all our citizens went out of their houses, switched off their lights, started lighting lamps, candles, torch light, and they said corona is going away.
2: One varshathila nyabam iruka, oru nyaayithikkilam iravu veetla vilakkellathai anachittu torch light-ஐயும் விளக்களையும் ஏத்தி வைத்து கொரோனா போ போ போன்னு மாடியில நின்னு சத்தம் போட்டதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா?
1: People thought with those lights there is some constellation happening in the universe and corona is going to be totally wiped out from the face of the earth.
2: அவங்க என்ன நினைச்சாங்க, இங்க பூமியில எல்லா லைட் எல்லாத்தையும் நாம ஆஃப் பண்ணினா அந்த வானமண்டலத்தில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்து கொரோனா அகன்று போகும் என்று நினைத்தார்கள்.
1: Do you remember hearing some of our people standing on a public square shouting go corona go, go corona go?
2: நம்முடைய பொது இடங்களிலே நின்று கொண்டு சில நன்றாக அறிமுகமானவர்கள் கொரோனா போ போ என்று சத்தம் போட்டு கத்தினதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
1: How can we forget all the WhatsApp messages that we received every day talking about one food, one fruit, one drink, one treatment, do this, do that, corona will go away.
2: இந்த கொரோனாவுக்கு இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யுங்க, இதை குடியுங்க, இந்த பானத்தை அருந்துங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க என்று பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல வந்தது நமக்கு மறந்து போகவில்லையே.
1: So many doctors who have never went to a medical school became instant doctors and they were all giving recommendations.
2: மருத்துவ கல்லூரிக்கே போகாத பல டாக்டர்கள் இந்த கொரோனா காலத்துல உருவாகி அவங்க மருத்துவ அறிவு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: People have come and told me also directly.
2: எனக்கு வந்து கூட சொல்லிருக்காங்க,
1: Pastor, for us corona will not come.
2: நமக்கு கொரோனா வரவே வராது பாஸ்டர்.
1: இந்தியன்ஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ராங்.
2: இந்தியர்கள் நல்ல திடகாத்திரமானவர்கள்.
1: We eat turmeric, we have ginger, we have masala. So corona will never touch us. It's only for Chinese, Americans.
2: நாங்க புளி சாப்பிடுறோம், இஞ்சி சாப்பிடுறோம், மசாலா பொருட்கள் சாப்பிடுறோம், இதெல்லாம் சாப்பிடாத மற்றவங்களுக்கு தான் வருமே தவிர எங்களுக்கெல்லாம் இது வராது என்று சொன்னாங்க.
1: நல்ல பூண்டு சாப்பிடுறோம்ல பாஸ்டர், மிளகு, அந்த மிளகு சாப்பிட்டாலே போதும் பாஸ்டர், எல்லாம் சரியா போயிடும். யாராவது கூட சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க கேட்டு போய். இப்படி சொன்னாங்க, குடிங்க, நல்ல மஞ்சள் அரைச்சி குடிங்க. எல்லாம் குடிச்சு ஒன்றும் போன மாதிரி தெரியல. Really, we did not know how to handle those days.
2: இந்த நாட்களை எப்படி கையாள்வது என்று உண்மையாகவே நாம் ஒருவருக்கும் தெரியவே தெரியாது.
1: There were people who also stood up to prophesy. They said, this particular day, from this day onwards, corona is getting disappeared from the face of the earth.
2: அதுக்கு மேலாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் என்று இந்த குறிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த பூமியில் இருந்து கொரோனா போய்விடும் என்று சொன்னவர்களும் உண்டு.
1: But right now we are going through the second phase.
2: ஆனால் இப்பொழுதோ இரண்டாம் கட்டமாக இந்த கொரோனா அலை வீசிக்கொண்டிருக்கிறது.
1: We don't know when the second phase will be over, or it will be over with the second phase, or should we wait for a third phase? We don't know.
2: இந்த இரண்டாம் கட்டம் தான் முடிஞ்சு போகுதா, அல்லது இரண்டாம் கட்டத்துக்கு அப்புறம் இன்னொரு மூன்றாவது கட்டம் வரப்போகுதா, யாருக்கும் தெரியாது.
1: Nothing is sure.
2: இதுல எதுவுமே நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
1: These days have been very terrible times.
2: இந்த நாட்கள் மிக மிக தீங்கான நாட்களாக இருக்கிறது.
1: You see, it has affected each and every one of our personal lives, our family lives, the lives of our children, our jobs, our businesses, even ministries as well.
2: இந்த காரியத்தினாலே இன்றைக்கு நாம் தனிப்பட்ட ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சொல்லப்போனா ஊழியங்களே பாதிக்கப்பட்டிருக்கிறது.
1: We don't know what is going to happen.
2: என்ன நடக்க போகிறது என்று யாருக்குமே சொல்ல முடியவில்லை.
1: Recently I heard a video of a presented by a very senior doctor was a virologist who presented the facts of corona, and he was talking about the second phase.
2: இந்த இரண்டாம் கட்ட கொரோனா பரவலை குறித்து வைரோலஜிஸ்ட் என்று சொல்கிற இந்த தொற்று நோய் ஆராய்ச்சியை செய்கிற ஒரு டாக்டர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் சமீபத்திலே வீடியோவிலே பார்த்தேன்.
1: And he told two things.
2: அவர் ரெண்டு காரியங்களை சொன்னார்.
1: One, he said, the past one year has given us a lot of information and experience how to deal with this virus.
2: இந்த வைரஸ் கிருமியை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்ற அனுபவத்தை கடந்த ஓர் ஆண்டாக நாம் கற்று அறிந்திருக்கிறோம்.
1: And then he said,
2: அதற்கு பின்பாக அவர் சொல்கிறார்,
1: now we know how to deal with this problem better than last year.
2: கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதிலே சற்று திறம்பட கையாள பழகி இருக்கிறோம்.
1: He said, two things are very important.
2: ரெண்டு காரியம் மிக முக்கியமானது என்று அவர் சொன்னார்.
1: He said, first, we need to be very wise.
2: முதலாவது நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: Secondly, he said, we need to be very cautious, take care.
2: இரண்டாவது மிக மிக ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாக எச்சரிக்கையோடு கூட நடந்து கொள்ள வேண்டும்.
1: ஞானமா இருக்கணும், கவனமா இருக்கணும்னாரு. And he said, do these four things, you will try your best to avoid this, you know, in your life.
2: இந்த நான்கு காரியத்தை செய்வீர்களானால் இதை சற்று தவிர்க்க முடியும் என்று அவர் சொன்னார்.
1: He said, wear a mask at all times whenever you are in a public space.
2: நீங்கள் எப்பொழுதெல்லாம் பொது இடங்களிலே இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள்.
1: Use hand sanitizer, wash your hands very often.
2: நீங்கள் அந்த சானிடைசரை பயன்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் வெளியே போயிட்டு வரீங்களோ கையை நன்றாக சோப்போட்டு கழுவுங்கள்.
1: And then he said, third one was, take the shot, take the injection.
2: நீங்கள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள்.
1: And then one more thing, avoid crowded places.
2: நீங்கள் பொது இடங்கள் அதிக கூட்டம் உள்ள இடங்களுக்கு போகாதிருங்கள்.
1: He said, if you do these four things, in most cases you can avoid and you can get over this one evil time.
2: இந்த நான்கு காரியங்களை செய்வீர்களானால் இந்த தீங்கான நாட்களுக்கு நீங்கள் சற்று தப்பித்துக் கொள்ள முடியும்.
1: I was preparing this sermon that the Lord gave me and this video came in at that same time.
2: நான் செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த இந்த காலத்திலே தான் இந்த இந்த வீடியோவும் வந்தது.
1: When I saw that, I realized how beautifully it became an illustration for me to understand the verse that we just now read.
2: அதை நான் பார்த்த பொழுது இப்பொழுது நாம் வாசித்த வேத வசனத்திற்கு மிக அழகான ஒரு உதாரணத்தை கொடுப்பதற்கு இந்த காரியம் எவ்வளவாய் பொருந்தி வருகிறது என்று நான் பார்த்தேன்.
1: Now you read Ephesians 5:15-16.
2: இப்பொழுது திரும்பவும் நீங்கள் எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள்.
1: Let's read verse 15.
2: நாம் 15வது வசனத்தை பார்ப்போம்.
1: See then that you walk with care, not as fools, but as wise.
2: ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து.
1: Why?
2: ஏன்?
1: The days are evil.
2: நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது.
1: Because the days are evil, you be wise, you take care.
2: நீங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள், புத்தியீனர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டாம்.
1: ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானவான்களைப் போல நடவுங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்க. Be wise, be careful.
2: நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
1: Spiritually speaking as well, we are going through evil days.
2: ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது கூட நாமும் பொல்லாத நாட்களூடாகத்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
1: What Paul is writing here is not about corona.
2: இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை எழுதினது கொரோனாவுக்காக அல்ல.
1: He said,
2: அவர் சொன்னார்,
1: we are going through evil times.
2: நாம் போகிற நாட்கள் பொல்லாத நாட்கள்.
1: But walk with wisdom, walk with care and you will get through.
2: நீங்கள் ஞானமுள்ளவர்களாக கவனமாக நடப்பீர்களானால் இந்த பிரச்சனையை மேற்கொண்டு விட முடியும்.
1: If you are careless, you will regret later.
2: நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல கவனமற்று நடப்பீர்களானால் பின்பு நீங்கள் துக்கப்பட வேண்டியிருக்கும்.
1: In the same way as we handle a pandemic.
2: எப்படி நாம் ஒரு இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயின் காலத்தை கையாளுகிறோமோ,
1: In the same way we should also handle our spiritual life so that the evil time will not affect us.
2: நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்திலும் இந்த காரியத்தை கைக்கொள்ளுகிற போதுதான் நாம் தீங்கு நாட்களிலே விலகி இருக்க முடியும்.
1: In the Bible, if you read, there are at least 3 places where the Bible talks about an evil time.
2: வேதத்தை நீங்கள் நன்றாய் படிப்பீர்களானால் குறைந்தது 3 இடத்திலாவது இந்த பொல்லாத நாட்களை குறித்த காரியம் சொல்லப்படுகிறது.
1: In English, the word evil day, evil time has been repeated everywhere.
2: நீங்கள் ஆங்கிலத்திலே படிக்கிற பொழுது இந்த பொல்லாத என்று சொல்லுகிற நாட்களை குறித்து அடிக்கடியாய் சொல்லப்பட்டிருக்கும்.
1: தமிழ்ல வரும்போது பொல்லாத காலம்னு இருக்கும், தீங்கு நாள்னு இருக்கும், தீங்கின் காலம் இப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்த. இங்கிலீஷ்ல வந்து ஒரே வார்த்தை தான், evil day, evil time அப்படின்னு இருக்கும். And the Lord showed me 3 instances for which we should have wisdom and take care to handle those 3 evil times.
2: ஆண்டவராகிய தேவன் 3 இடங்களை எனக்கு காண்பித்தார். இந்த தீங்கு நாட்களிலே நாம் கவனமாய் இருந்து நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து.
1: The first evil time or evil day is,
2: முதலாவது காரியம், முதலாவது தீங்கு நாள் எங்கே வருகிறது?
1: Come to Ecclesiastes chapter 12 verse 1.
2: பிரசங்கியின் புஸ்தகம் 12

0: First time where it is written, while the evil days come not.
1: தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
0: What does this evil day mean?
1: இந்த தீங்கு நாட்கள் என்று சொல்லுவது எதை குறிக்கிறது?
0: If you read the entire chapter of Ecclesiastes chapter 12.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகத்தினுடைய 12 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் படிப்பீர்களானால்,
0: especially the first 7 verses.
1: குறிப்பாக முதல் 7 வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது,
0: the evil day or evil time specifically refers to the weakness that someone can have as a result of old age.
1: ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு முதிர் வயது வருகிற பொழுது, அந்த முதிர் வயதின் காலத்திலே அவன் அனுபவிக்கிற காலத்தை தான் இங்கே தீங்கு நாட்கள் என்று இந்த பகுதியிலே குறிப்பிடப்படுகிறது.
0: From verse 2 to 7, everything written there is poetically significant of some part of the body, how it will lose to cease to function as the body gets older and older.
1: அந்த வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது அந்த வசனங்கள் அந்த சரீரத்தில் உள்ள பாகங்கள் ஒரு மனிதன் வயதாகும் பொழுது எப்படி பழுதடைந்து போகிறது என்பதை ஒரு கவித்துவமான பாணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: How the eyes will slowly grow dim.
1: ஒரு மனிதனுடைய கண்களுடைய பார்வை எப்படி வயதாகும் போது பார்வையிலே குறைபாடு உண்டாகிறது.
0: How the ears will grow dim.
1: அவனுடைய செவித்திறன் எப்படியாக குறைகிறது.
0: How his teeth will fall and he can't grind it.
1: அவனுடைய பற்கள் அரைக்க முடியாமல் விழுந்து கொண்டு போகிறது.
0: That is what you read in verse 3. The grinders will cease.
1: அதனாலே தான் மூன்றாம் எந்திரம் அரைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்திலே.
0: And then you will see how the legs and hands will become weak.
1: அவருடைய கால்களும் கைகளும் தளர்ந்து போகிறதை குறித்து சொல்லப்படுகிறது.
0: How the hair will become gray.
1: அவனுடைய தலை முடி நரைமயிர் ஆகிறதை குறித்து சொல்லப்படுகிறது.
0: How the brain will not function properly.
1: அவனுடைய மூளை சிந்திக்க வேண்டிய அளவு சிந்திக்க முடியாமல் அந்த சிந்தனை திறன் குறைந்து போகிறது சொல்லப்படுகிறது.
0: How the heart will become weak.
1: அவனுடைய இருதயம் பழுதடைந்து கொண்டு போவது அங்கே சொல்லப்படுகிறது.
0: So every part of the body slowly is shutting down.
1: அவனுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டே வருகிறது.
0: Why?
1: ஏன்?
0: Because of old age.
1: அவனுடைய வயது அதிகமாகி கொண்டே போகிறது.
0: And the wise man says,
1: அங்கே அந்த ஞானி சொல்கிறார்,
0: this failure of the body at time when you will not be able to function fully, function healthily, function strongly is actually the evil day.
1: உன்னுடைய சரீரம் முன் இருந்தது போல வாலிப காலத்தில் இருந்ததை போல இயங்காமல் முதிர் வயதிலே வருகிறது. அந்த இயங்காமல் போகிற அந்த தன்மையின் நாட்கள் அது தீங்கு நாட்கள் பொல்லாத நாட்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
0: So what is in what sense he's saying is you want to do something but you cannot do it.
1: சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் கூட உங்களாலே செய்ய முடியவில்லை.
0: You are attempting with your body but it is not functioning as you want it.
1: உங்களுடைய சரீரத்தினாலே அதை செய்வதற்கு நீங்கள் முயன்றாலும் உங்கள் சரீரத்தினுடைய பலவீனம் அதற்கு இடம் கொடுக்கிறதில்லை.
0: Your body is not cooperating to your thinking.
1: உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய சரீரத்தின் செய்கை பொருந்தி வராமல் போகிறது.
0: And the wise man says this is the evil day, evil time.
1: அதனாலதான் ஞானி சொல்கிறார் இது உங்களுக்கான பொல்லாத நாட்கள்.
0: And what does he say?
1: அங்கே அவர் சொல்லுகிறது என்ன?
0: Before that evil day will come, what you should do is remember your creator while you are still young.
1: நீ இந்த தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாலிப நாட்களிலே தேவனாகிய கர்த்தராகிய உன்னுடைய சிருஷ்டிகரை நீ நினைத்துக் கொள் என்று சொல்கிறார்.
0: Do you think God is against old people?
1: நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், முதிர் வயதானவர்களுக்கு தேவன் எதிரானவரா?
0: Is it that we should not seek God when you are old?
1: நீங்கள் முதிர் ஆகும் பொழுது தேவனை தேடக்கூடாதா?
0: After you become old, that means you should no longer seek God.
1: நீங்கள் வயது ஆயிடுச்சுங்க, அதனால நான் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகி போகிறதா?
0: லேட் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் ஆண்டவர் தேடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்ல இல்ல இல்ல. He says, While you are young, you have to start seeking God.
1: நீ தேவனை தேட வேண்டுமானால் உன்னுடைய வாலிப காலத்தில் இருந்தே நீ தேவனை தேட வேண்டும்.
0: That means,
1: அதுடைய அர்த்தம் என்ன?
0: Listen, this can be something new for you.
1: ஒருவேளை இந்த காரியத்தை சரியாய் கவனிங்கள், உங்களுக்கு இது புதிதாக

0: காணப்படலாம்.
1: God is expecting us to use our physical strength to accomplish His spiritual purposes in our life right when you are in your pink of your health.
0: தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறியவும் அவருக்காக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் செயல்படவும் எப்பொழுது நம்மை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்திலே நாம் சரியான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த காலத்திலே.
1: He wants us to serve him while we are young, full of strength.
0: நம்முடைய முழு பலத்தோடு கூட இருக்கிற அந்த வாலிப நாட்களில் அந்த பலத்தை அவருக்காக செலவு பண்ண அவர் எதிர்பார்க்கிறார்.
1: Listen everyone.
0: எல்லோருமே கவனிங்க.
1: Our physical strength and spiritual involvement is very closely associated with each other.
0: நம்முடைய சரீரத்தின் பலனோ அதே போல ஆவிக்குரிய செய்கையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
1: Turn with me to Mark chapter 12 and verse 30.
0: நீங்க மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12 அதிகாரத்துடைய 30 வசனத்தை பாருங்கள்.
1: It says, you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind, and with all your strength.
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக.
1: Do you see that?
0: ஐ கவனித்தீர்களா?
1: So loving God is not just with your heart and soul.
0: உங்களுடைய இருதயத்திலும் ஆத்மாவிலே மாத்திரமே தேவனிடத்தில் அன்பு கூறு என்று மட்டும் சொல்லப்படவில்லை.
1: It says you have to love God with your mind, you have to love God with your strength.
0: உன்னுடைய முழு மனதோடும் பலத்தோடும் கூட நீ அன்பு செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Throughout the Bible you can see a very close connection between the strength of your body and your spiritual activity.
0: உங்களுடைய ஆவிக்குரிய செய்கையும் உங்களுடைய சரீரத்தின் பலமும் இணைந்தே செயல்படுகிறதே நீங்கள் வேதம் முழுவதிலும் படிக்க முடியும்.
1: Come to Matthew 26:41.
0: மத்தேயு 26 அதிகாரத்துடைய 41 வசனத்தை கவனியுங்கள்.
1: The instance is that Jesus is telling his disciples to wait with him, watch with him, pray with him for 1 hour.
0: ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து தம்மோடு கூட விழித்திருந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கும்படி கேட்கிறார்.
1: But the Bible says when he came back he found them fast asleep.
0: ஆனால் ஆண்டவர் திரும்பி வந்து பார்த்தபொழுது அவர்கள் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கிறார்.
1: Verse 41 second part.
0: நீங்கள் 41 வசனத்துடைய இரண்டாம் பகுதியை கவனித்தார்.
1: In the words of Jesus,
0: ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார்,
1: the spirit indeed is willing but the flesh is weak.
0: ஆவி உற்சாகம் உள்ளதனால் மாமிசமோ பலவீனம் உள்ளது.
1: What was he saying?
0: ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்?
1: See, you really want to pray 1 hour, you want to pray, you're wishing to pray.
0: நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதிலே ஆவல் உள்ளவர்களாக விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
1: But your flesh is so weak.
0: ஆனா உங்களுடைய மாமிசம் இருக்கிறது அது அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அது உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறது.
1: That means you want to love the Lord with your heart.
0: நீங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய இருதயத்தோடு கூட முழு இருதயத்தோடு கூட அன்பு கூற விரும்புகிறீர்கள்.
1: But your body is not giving any space.
0: ஆனால் உங்களுடைய சரீரமோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை.
1: Because you have become weak.
0: காரணம் நீங்கள் பலவீனப்பட்டவர்களாய் போய்விட்டீர்கள்.
1: I'll show you one more verse.
0: இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: 1 Corinthians chapter 6 verse 19 to 20.
0: நீங்கள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 19ஆம் 20ஆம் வசனங்களை பாருங்கள்.
1: In verse 19 apostle Paul says that our body is the temple of the Holy Spirit.
0: உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
1: In verse 20 he says.
0: 20ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது
1: second part, therefore glorify God in your body and in your spirit which are God's.
0: ஆகையால் தேவனுக்கு உடைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
1: Glorifying God is not just an emotional activity, it is also a physical activity.
0: தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பது வெறும் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, அது உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட காரியமும் கூட.
1: I tell you, not only the body, God wants our intellect, our mind to serve him as well.
0: நம்முடைய தேவனாய கர்த்தர் உடல் மாத்திரமல்ல நம்முடைய முழு மனதோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: No, our mind நம்ம அறிவோடு கூட அவரை சேவிக்கணும்னு விரும்புகிறார். Come to 1 Corinthians chapter 14 and verse 15.
0: 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துடைய 15 வசனத்தை கவனியுங்கள்.
1: There it says, I will pray with the spirit, I will also pray with understanding, I will sing with the spirit and I will also sing with understanding.
0: அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கர்த்தரோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கர்த்தரோடும் பாடுவேன்.
1: அப்போ சும்மா ஆவியில பாடுறேன், ஆத்மாவில கழிகூறேன்னு இல்ல, சிந்தனையிலயும் அறிவிலையும் நம்ம என்ன பண்ணணும், புரிந்துதான் செய்யணும். See, why I'm showing you all these verses,
0: yen inda vasanangal ellam ungalku eduthukaataga naan kaanbikiren,
1: whether it is praying or it is singing or it is glorifying God, your body has a very important role in all of this.
0: Neengal aandavarai kurithu paadinalum aandavarku aaradhanai seidhalum கத்தரை நோக்கி நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுடைய சரீரமும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும்.
1: Your body is very important.
0: உங்களுடைய சரீரம் முக்கியமானது.
1: Listen.
0: நன்றாக கவனிங்க.
1: Why does the wise man say, remember your creator in the days of the youth?
0: ஏன் அங்கே ஞானியானவன் சிருஷ்டிகரை வாலிப பிராயத்திலே நினை என்று அவன் சொல்கிறான்?
1: The reason is,
0: அதுக்கு பின்பாக உள்ள காரணம்,
1: the days are coming,
0: உனக்கான நாட்கள் வருகிறது,
1: you will become very old.
0: நீ முதிர் வயதாகும் நாட்கள் வருகிறது.
1: And your body will not cooperate in doing spiritual activity.
0: உன்னுடைய சரீரம் ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு ஒத்துழைக்க மறுக்கும்.
1: It will become tired.
0: அது சோர்வடைந்ததாக போகும்.
1: It will lose its strength.
0: அது தன்னுடைய பலத்தை இழந்து போகும்.
1: It cannot stay awake.
0: அது விழித்திருக்கிறதற்கு உன்னை விடாது.
1: It cannot hear clearly.
0: அது நீ சொல்லுகிற காரியத்தை கேட்பதற்கு உன்னுடைய காதுகளுக்கு செவிப்புலனை இழந்திருக்கும்.
1: It will, your eyes will not, will become dim.
0: உம்முடைய கண்களுடைய பார்வையினுடைய ஒளி மங்கலாக இருக்கும்.
1: Those are evil days.
0: இது உனக்கான பொல்லாங்கான நாட்கள்.
1: Before these evil days are coming, you better start seeking the Lord while you are young.
0: இந்த பொல்லாத நாட்கள் வருவதற்கு முன்பாக இளவயதா இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடு.
1: Listen.
0: நன்றாக கவனியுங்கள்.
1: Even when you go to the world is seeking for young, strong people to fulfill its agenda.
0: இந்த உலகத்தை கவனிப்பில்லானால் உலகம் தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு நல்ல பலமுள்ள வாலிபம் உள்ளவர்களை தான் தேடுகிறது.
1: The youth is very important. Our young life is very important.
0: நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இளமை காலம் என்று சொல்வது மிக முக்கியமானது.
1: Let me give you three reasons why young life is very important.
0: இந்த இளமை காலம் என்பது ஏன் முக்கியமானது என்பதற்கு நான் மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: If you can write it down, please do write it down.
0: நீங்கள் எழுத விரும்பினால் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள்.
1: Number one.
0: முதலாவது,
1: young age is the time to build your life's purpose.
0: உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை கட்டி எழுப்பதற்கான சரியான நேரம் இளமை காலம்தான்.
1: To build the life's purpose, young life is the best life.
0: உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமானால் அதற்கான சரியான தருணம் உங்களுடைய இளமை பருவம்.
1: Deciding which direction you are going to go in life is the young life is the best time to decide.
0: உங்கள் வாழ்க்கையிலே எந்த திசையிலே நீங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டுமானால் இளமையான காலத்திலே தான் நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும்.
1: You tell me, when will you put your children in school, when they are 3 or when they are 30?
0: நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறது 3 வயசுலயா 30 வயசுலயா?
1: Why?
0: Yeah?
1: Why? Because that is the time you can teach them, that is the time you can shape them, that is the time you can give a purpose to their life.
0: அந்த வயதிலே கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே அவர்களை பயிற்றுவிக்க முடியும், அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ள முடியும், அவர்களுக்கான நோக்கத்தை அவர்களை அறிய செய்ய முடியும்.
1: That is why, you know, in our Indian educational system, by the time a child comes to the age of 13, 14, they almost decide what group of study they are going to pursue. Are they going to become an engineer or a doctor, or you are going to end in arts group, or you are going to take up languages, whichever you want to do. The deciding age is not old but young.
0: அதனால தான் நம்முடைய இந்திய கல்வி அமைப்பு முறையிலே ஒருவனுக்கு 13-14 வயது வருகிற பொழுதுதான் அவர்கள் எந்த குரூப்பை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், எந்த துறையிலே அவர்கள் தொடர்ந்து படிக்க போகிறார்கள், எந்த விதமான கல்வி அவர்களுக்கு பொருந்தி வர போகிறது என்பதை தீர்மானிக்கிற அந்த வயது எல்லையை வைத்திருக்கிறார்கள்.
1: நம்பர் 2.
0: இரண்டாவதாக,
1: யங் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் த யங் ஏஜ் வேர் சம் ஒன் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர்.
0: இந்த இளமை காலமானது முக்கியமான காலமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், வருங்காலத்துக்காக ஆயத்தப்படுகிறதான காலமாக அந்த இளமை காலம் இருக்கிறது.
1: That is why you have school when you are young and when you are old you go for work.
0: நீங்கள் இளமை காலமாக இருக்கிற பொழுது பள்ளிக்கும், உங்களுக்கு வயது முதிர்கிற பொழுது, கொஞ்சம் வயது வருகிற பொழுது வேலைக்கும் போகிறீர்கள்.
1: You understand? மூன்றாவதாக, why we choose young life?
0: நாம் ஏன் அந்த இளமை காலத்தை முக்கியப்படுத்துகிறோம்?
1: Because it is the young age where you can be productive, where you can be prosperous.
0: நீங்கள் செழிக்கவும் வினை ஆற்றவும் சரியான தருணம் இருக்குமானால் அது அந்த இளமையின் காலம்தான்.
1: When you are old, you actually harvest and you sit and eat.
0: நீங்கள் முதிர்காலம் வருகிற பொழுது அறுத்து அதை களஞ்சியத்திலே வைத்து சாப்பிடுவீர்கள்.
1: But it is the young age you start giving fruit and ripe and give fruit.
0: ஆனால் கனி கொடுக்கிற காலம் எந்த காலம் என்று கேட்டால் அது உங்களுடைய இளமையின் காலம்.
1: Old people don't want to be productive. They want to relax, they want to rest, they want to retire.
0: அவர்கள் வயது முதிர்கிற பொழுது அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறதாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் இளைப்பாற விரும்புவர்களாகத்தான் இருப்பார்கள்.
1: Have you seen old people in your house? Even when they have a broken home, when they are having a very bad, with their houses in bad shape, you tell them we want to break it up and build a new one, they'll say no, let me be here.
0: நீங்க பழைய வயசானவங்களை கவனிச்சு பாருங்க, வீட்டுல ஒரு மூலையில ஏதாவது ஒரு வெடிப்பு இருக்கும், உடைஞ்சிருக்கும், அதை திருத்துவான்னு சொன்னா இல்லப்பா அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு
1: சொல்லுவோம். Let us build a new house. No, I have lived here for 30-40 years. Let us continue like this. You build in your own your time. My time, I want to just be here.
0: இதை உடைச்சிட்டு புது வீட்டை கட்டுவோம்னு சொன்னாலும், நம்ம இது வரைக்கும் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டோம், என் காலம் வரைக்கும் நான் வாழ்ந்துறேன், அதுக்கு பிறகு நீங்க கட்டிக்கீங்கன்னு சொல்லுவாங்க.
1: Reason because old age, they will not have the courage to start something new.
0: காரணம் என்ன, முதிர் வயதாகும் பொழுது புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு வருகிறது இல்லை.
1: When they become old, they are scared of making any changes.
0: அவர்கள் முதிர் வயதாகிற பொழுது புதியதொரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு தயங்குவார்கள்.
1: That applies to every area of their life.
0: அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் இது பொருந்தி வரும்.
1: Young life is the one that the world chooses.
0: இந்த உலகமே அந்த இளமை காலத்தை தான் தெரிவு செய்கிறது.
1: Do you know how God chooses?
0: தேவன் எப்படி தெரிவிக்கிறார் தெரியுமா?
1: He also chooses when people are young.
0: ஆண்டவராகிய தேவன் கூட எப்பொழுது இளவயதில் இருக்கும் பொழுதுதான் தெரிந்து கொள்கிறார்.
1: The Bible says He actually gives us a purpose while we are just a child.
0: நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நம்முடைய நோக்கத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார்.
1: The Bible says even before you are formed in your mother's womb, I called you and I separated you, anointed you as a prophet.
0: வேதத்திலே படிக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்றார், உன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டு தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன்.
1: Purpose is given when you are young.
0: நீ இளவயதா இருக்கும் பொழுதே உனக்கான நோக்கத்தை தேவன் கொடுத்து விடுகிறார்.
1: Number 2, God prepares us when we are young.
0: நாம் இளவயதா இருக்கும் பொழுதே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்.
1: Look at the life of David.
0: நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க.
1: He became a king when he was 40 years old.
0: அவன் ராஜாவாக ஆகும் பொழுது அவனுக்கு வயது 40.
1: But God started preparing him when he was just 16 years old, starting from the fight of Goliath.
0: அவன் 16 வயது இருக்கும் பொழுதே தேவனாய கர்த்தர் அந்த கோலியாத்தோடு கூட அவன் யுத்தம் பண்ணுகிற காலத்திலிருந்து அவனை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார்.
1: Look at Joseph.
0: யோசேப்பை கவனித்து பாருங்கள்.
1: He stood before Pharaoh when he was 30, but he actually went to Egypt when he was just 17 years old.
0: அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அவனுடைய வயது 30. ஆனால் தேவன் அவனை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தது அவனுக்கு வயது 17 இருக்கிற வேளையிலே.
1: Moses took up the leadership of leading all these lakhs of people when he was 80 years old, but God actually started preparing him even before he was 40.
0: ஆண்டவராகிய தேவன் மோசேயை அவன் 80 வயது ஆகும் பொழுது லட்சம் ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறாய் நியமித்தார். ஆனால் அதற்கான ஆயத்தத்தை அவனுக்கு 40 வயது ஆகும் முன்பிருந்தே தேவன் ஆரம்பித்து விட்டார்.
1: God prepares people when they are young.
0: தேவனாகிய கர்த்தர் இளவயதாய் இருக்கும் பொழுதே அவர்களை ஆயத்தம் செய்கிறார்.
1: Number 3,
0: மூன்றாவதாக
1: God makes young people very productive and prosperous in their young age.
0: அவர்கள் இளவயதாய் இருக்கும் பொழுதே அவர்களை வினைத்திறன் உள்ளவர்களாக செழிப்பின் மக்களாக தேவன் மாற்றுகிறார்.
1: He makes them run here and there, have all the experiences so that when they come to maturity they will settle down and become a fruit giver.
0: அவர்கள் இங்கும் அங்கும் ஓடி அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்திலே இருக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் முதிர் வயதுக்குள்ளே வரும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்ற செயல் திறன் உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார்.
1: Do you understand? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Look at David.
0: நீ தாவீதை பாருங்க.
1: Until 40 running from pillar to post, village to town, running to all the mountains and valleys until he settled down when he was 40.
0: அவனுடைய இளவயதாக 40 வயதுக்கு முன்பாக உள்ள அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவன் கிராமங்களுக்கு ஓடுகிறான், அரணான பட்டணங்களுக்கு ஓடுகிறான், இன்னொரு நாட்டுக்கு ஓடுகிறான், இங்கும் அங்கும் ஓடி திரிகிறான். அதுக்கு பின்பு தான் அவன் அரியணைக்கு வருகிறான்.
1: Look at Joseph.
0: யோசேப்பை பாருங்க.
1: From the pit to Potiphar, from Potiphar to prison, prison to palace.
0: அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குழியில் இருந்து எடுக்கப்படுகிறான், போத்திபாரிடத்திலே வருகிறான், போத்திபார் வீட்டிலிருந்து சிறைக்கு போகிறான், சிறையில் இருந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான்.
1: Once he goes and sits there in Pharaoh's presence, that's it. He settled and starts to become prosperous.
0: அவன் பார்வோனுடைய சமூகத்திலே அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசித்த பொழுது அதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை செழிப்பின் வாழ்க்கையாய் மாறுகிறது.
1: That is why
0: அதனாலே தான்
1: God wants us to seek him not when we become old later but when we are young.
0: அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் நாம் முதிர் வயது ஆன பின்பாக அல்ல, நமக்கு தேவன் கொடுத்த வாலிப வயதிலே தேவனை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: If you give your life and your heart and your time and your talent and everything God has given you when you are young to the Lord, you will be a shining witness when you are old.
0: நீங்கள் இளவயதாய் இருக்கிற பொழுது உங்களுடைய நேரம், உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து, உங்களுக்குள்ள சகலத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பில்லானால் முதிர் வயதிலே தேவன் உங்களை செழித்தோங்க செய்வார்.
1: I encourage every young person listening to my voice that you are not too young, but give your young life, your youth, your teenage life to the Lord Jesus and ask him to guide you, prepare you, give you a purpose and make you prosperous when you are young. When you are old, you will be a blessing to many, many people more than you can imagine.
0: என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நாளை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், இந்த வாலிப காலத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று நீ தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால் உன்னுடைய முதிர் வயது ஆகும் பொழுது நீ அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் தேவன் நிச்சயமே நிச்சயம் உன்னை மாற்றுவார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: God wants to start the process of preparing you right now.
0: ஆண்டவராய் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை இப்பொழுதே உன்னில் ஆரம்பிக்க விரும்புகிறார்.
1: Don't delay it.
0: நீ அதை தாமதிக்காதே.
1: Don't delay it.
0: தாமதிக்க வேண்டாம்.
1: If you are a teenager, that's the best age you can give your life to the Lord.
0: இதுதான் உன்னுடைய இளமை கால பருவம் என்று நீ கருதுவாயானால் தேவன் உன்னை கொண்டு கிரியை நடப்பிக்க அதுதான் சரியான காலம்.
1: Give your heart, your life, your talent, your gifts, everything to the Lord.
0: உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய திறமையை, உன்னுடைய தாளந்தை, உனக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடு.
1: And the Lord will make you a blessing to many.
0: தேவனாகிய கர்த்தர் உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Parents need to encourage your children while they are very young.
0: பெற்றோராய் இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகள் இளவயதாய் இருக்கும் பொழுதே அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
1: You have to prepare them, you have to give them a purpose, you have to encourage them, motivate them to work for the Lord.
0: நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு நோக்கங்களை சொல்லி தேவனாகிய கர்த்தருக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.
1: Don't look at them as a competition.
0: அவர்கள் உங்களுக்கு போட்டியாளர்களாக தயவு செய்து பார்க்க வேண்டாம்.
1: Even as believers, I encourage you.
0: உங்களை விசுவாசிகளாக நான் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்வதெல்லாம்
1: Don't despise young people in the church.
0: நம்முடைய சபையிலே இருக்கிற வாலிபர்களை தயவு செய்து நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள்.
1: They may not be fully formed, they may not be fully matured, they may have a few mistakes, they may have a few weaknesses, it's okay, but encourage them, motivate them, inquire about them, talk to them, build friendships with them, because they are going to take the next generation forward.
0: அவர்கள் இள வயதா இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், அதனாலே சில தவறுகளை அவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக செய்யலாம். அதை குறித்து நீங்கள் பாராட்டாமல் அவர்கள் தான் எதிர்காலத்துடைய சபை என்று உணர்ந்தவர்களாக, அவர்கள் தான் இனிமேல் சபையை நடத்தக்கூடிய காரியங்களாய் மாறப்போறோம் என்பதனாலே அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள், அவர்களை நீ ஜபத்திலே நினைத்துக்
1: கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆராதனை முடிஞ்ச பிறகு வாலிபர்கள்ட்ட போய் பேசுறவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம வயசுல இருக்கவங்களோடய பேசி சுத்திட்டு போறோம், அப்படிதானே? வாலிபர்ல பார்த்தா வந்துட்டானா தலைய பாரு, இந்த முடிய பாரு, அந்த ட்ரெஸ்ஸ பாரு, இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் அவங்ககிட்ட போய் அன்பா பேசுறோம், எத்தனை பேர் அவங்கள உண்மையாக ஆதரிக்கிறோம், எத்தனை பேர் அவங்கள அன்பு கூடுறோம், எத்தனை பேர் அவங்கள பார்த்து ஸ்மைலாவது பண்ணுறோம். பிரைஸ் அலார்டு கூட யாருக்கு தானா, நம்ம வயசு ஆளுங்களுக்கு தான் பிரைஸ் அலார்டு. அப்படி இல்லை, அந்த இள வயதை அவங்க கர்த்தரண்டை திருப்புறதுக்கு நம்ம எல்லாம் என்கரேஜ் பண்ணணும் அவங்கள. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஐ டெல் யூ, எ சர்ச் தட் ஹஸ் ஃபர்கான் இட்ஸ் யங் பீப்புள் வில் ஹாவ் நோ ஃபியூச்சர் இன் த டேஸ் டு கம்.
0: எந்த திருச்சபையானது தன்னுடைய வாலிப பிள்ளைகளை கவனிக்க தவறுகிறதோ அந்த திருச்சபைக்கு எதிர்காலமே இல்லை.
1: If you give them a long rope and say, we'll meet you when you are getting married or when you come, you know, when you are old, it's too late for them.
0: நீ உனக்கு முதிர் வயதாகும் பொழுது, நீ பெரியவன் ஆகும் பொழுது, உனக்கு வயசுக்கு வரும் பொழுது, நாங்க வந்து உன்னை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க திரும்ப அவங்களை கொண்டு வரவே முடியாது.
1: When they are young, they need the Lord.
0: அவர்களுக்கு இள வயதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் தேவை.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: God needs them.
0: தேவனாகிய கர்த்தருக்கு அவர்கள் தேவை.
1: Do you remember how children were brought to Jesus for the Lord to put his hands on them and bless them?
0: ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜனங்கள் கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
1: And what did the disciples do?
0: அன்றைக்கு அந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்?
1: Small children don't come to Jesus. Go there, go there, go there.
0: சிறிய பிள்ளைகள் வேண்டாம், இயேசுவிடத்திலே வர வேண்டாம், தடுத்தார்கள்.
1: Jesus is VIP, you small fellow, you are coming next to Jesus. Only elders, great people, they should only go sit with Jesus. You all go, go there, go there.
0: இயேசு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறார், ஆகவே பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் வாருங்கள், சிறு பிள்ளைகள் வேணவே வேணான்னு சொன்னாங்க.
1: எல்லாம் போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, சின்ன பிள்ளைங்களா தள்ளிப்போ. பொதுவாக நம்ம அப்படி தானே பண்றது, சின்ன பிள்ளைங்களா தள்ளிப்போ, தள்ளி பின்னாடி உட்கார், போ பின்னாடி, போ பின்னாடி, வேணா வேணா நீலாம் போ. இயேசு என்ன சொன்னாரு? வா வா வா வா வா, இங்கே பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. Bring them to me.
0: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
1: Do not forbid them because the kingdom of God is belongs to them.
0: அவர்களை தடை செய்யாதிருங்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: I tell you, the evil days are coming.
0: பொல்லாத நாட்கள் வருகிறது.
1: Before the evil days are dawning on you.
0: இந்த பொல்லாத நாட்கள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்பதாக,
1: while you are young,
0: நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே,
1: seek the Lord.
0: தேவனை தேடுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
2: பாகம் இரண்டினை மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் முனிவர் ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவருக்கு அந்த கிராமத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அநேக காரியங்களிலே மக்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து தவறான காரியங்களை தவிர்க்க அவர் முற்படுவார். ஒரு முறை அவர் அப்படி அங்கே வந்தபொழுது விவசாயி ஒருவன் ஒரு கூடையில் விதை நெல்லை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்து, "ஐயா, நீங்கள் இந்த கூடையை தொட்டு உங்களுடைய கையினாலே எனக்கு எடுத்துக் கொடுங்கள். அப்பொழுது நான் அதை விதைக்கும் போது அது செழிப்பாக வளரும், நல்ல பலனை தரும்" என்று கூறினான். உடனே அந்த முனிவர் அவனுடைய அறியாமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, "நீ சேமித்து வைத்திருக்கும் இந்த விதையை என் கையினாலே எடுத்துக் கொடுத்தால் உன் தானியம் எப்படி சிறப்பாக வளர்ந்துவிடும்? அப்படியென்றால் நிலத்தின் தன்மை எதற்கு? தண்ணீரின் பங்கு எதற்கு? சூரியன் தரும் வெப்பம் எதற்கு? உண்மையிலேயே இவைகளால் தான் உன்னுடைய நிலத்து தானியங்களை நீ விளைவிக்க முடியும். நீ இந்த இயற்கைக்கு மதிப்பு அளித்து அவற்றிற்கு மரியாதை காட்டு. என் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். கடவுள் மேல் நம்பிக்கை வை. அப்பொழுதுதான் உன்னுடைய உழைப்பின் அருமையை நீ உணர்ந்து கொள்வாய். அதிலே வெற்றியும் பெற்று விடுவாய். மற்றவர்கள் தொட்டுக் கொடுத்தால்தான் காரியம் நடக்கும் என்பது போன்ற எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுவிடு. நீ கடினமாய் உழைப்பதால், கடவுள் உனக்கு உதவி செய்வதால் நீ வெற்றி பெறுவாய்" என்று அவனுக்கு நல்ல ஆலோசனை கூறினார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் செய்கின்ற எந்த செயலிலும் முழு முயற்சியோடு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் பொழுது அது நிச்சயம் பலன் கொடுக்கும்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். எந்த மனிதனையும் தள்ளாத அன்பு, எவரையும் நேசிக்கிறதான அன்பு, ஒவ்வொரு ஜீவனுக்காக உலகத்தில் வந்து தன் உயிரை தந்தவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு எதுவும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தரும்படிக்கு உலகத்தில் வந்தவர். எஸ், அந்த அன்பு கீழாக உலகத்தில் வேறொரு அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை நேசிக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் நடக்காமல் போகும் போது நம்மை விட்டு விலகுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையும் என்னையும் நேசித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த புறம்பை தள்ளாத பூரணமான அன்பை பாடி கொண்டாடுவோமா? ஓ வாருங்கள், நம் சேர்ந்து

நல்ல கரங்களை தண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஒப்பில்லாத அன்பிற்காக, விலையேறப்பட்ட அன்பிற்காக, மாறாத அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, உம்முடைய அன்பு விலையேறப்பட்டது, உம்முடைய அன்பு மாறாதது, எங்களுக்காக ஜீவனை தந்தது, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். எஸ் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட அன்பை எண்ணி இந்த வேளையில் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கையில கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க வச்ச மாறாத, விலையேறப்பட்ட, இணையில்லாத, ஒப்பில்லாத

புறக்கணிக்காதவர், தள்ளாதவர், நம்மை தேடி வந்தவர். நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமேஸ்வரத்துக்கு பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, நன்மையால் நிரப்புகிறவரே, நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வைத்து போதாக்குகிறவரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர், நீ கிருபை உள்ளவர். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி அப்பாவை துதிக்கலாம். அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்க பார்க்கலாம். நீ நல்லவர் ஆண்டவரே, என்னென்னும் எங்களை கைவிடாதவரே, என்னென்னும் எங்களை புறக்கணிக்காதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை ஆதரிக்கிறவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கேடகமே, எங்களை நெகிழ விடாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை கடைசி மறி

வர்ஷம் பண்ணுகிறவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ராபா பா ஷே ராதா ராபா பா. அவரை போல வேறு நல்லவர் இல்லை, அவரை போல வேறு பரிசுத்தர் இல்லை, அவரை போல வேறொரு நல்லவர் இல்லை. அவரே நல்லவர், அவரே பரிசுத்தர், பாவத்தை பாராதவரே, சுத்த கண்ணுடையவரே, எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த நல்ல தேவ பிரசன்னம் இந்த மாலைகளில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர் இந்த மாலைகளில் பிரசன்னமாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷ

ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஓ ரபா கா ஷேரா தரா ரங்கரவோ ஏ ஷேலாரியா.

என்றும் வல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே, நீர் எங்களை புறக்கணிக்காதவர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை விட்டு விலகின பொழுது எங்களை தேடி வந்தவர் நீர். நாங்கள் பாவியாய் இருக்கும் போது எங்களுக்காக எங்களை தேடி வந்தவர் நீர். உம்முடைய ரத்தத்தை சிந்த மடிக்க எங்களை தேடி வந்தவர் நீர். ரத்தம் சிந்தினவர் நீர், மீட்டுக் கொண்டவர் நீர். உமை போல வேறொரு தெய்வம் இல்லை. உமை உயர்த்துகிற ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு சின்ன மனிதர்கள் அப்படியே முடிக்க போகிறோம்.

0: உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்மா. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒருவரே ஆராதனையும் துதியும் மகத்துவமும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திர உமக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமென்.
1: இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் கூப்பிடுதலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு வருகிற நாளாயும் உங்களை ஞானத்திற்கும் அறிவிற்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக செய்து ஆசீர்வதிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரவும் தப்பிக்கவும் முதலாவது நினைவிற்கு வருவது உதவிக்கு கூப்பிடுவது அருகில் உள்ளவர்களை, அதிகமாக நேசிப்பவர்களை அல்லது உறவுகளை, நண்பர்களை. ஆனால் இவர்களில் பலர் சரியான நேரத்திற்கு வந்து காப்பாற்ற முடியாமலும் விடுவிக்க கூடாமலும் போய்விடுகிற சூழ்நிலை உருவாகிறது. இதனால் கோபமும் மனஸ்தாபங்களும் பிரிவுகளும் வைராக்கியமும் கசப்புகளும் உருவாகி முடிவிலே தேவ சாயலை இழந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியாக வேறு வழியே இல்லாத போது கர்த்தரிடத்தில் வருகிற நிலை வருகிறது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் அங்கே வந்து உன்னை விடுவிப்பேன் என்று. தானியேல் சிங்கத்தின் கெபியிலிருந்து வேறு யாரையும் கூப்பிடவில்லை, கர்த்தரையே விசுவாசித்து கூப்பிட்டான். கர்த்தர் கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுத்து விடுவித்தார். அக்னி சூளையில் தானியேலின் நண்பர்கள் போடப்பட்டார்கள். அங்கே அவர்கள் கூப்பிடும் போது அங்கேயும் உத்தரவு கொடுத்தார். தாவீது எங்கெல்லாம் நெருக்கப்பட்டாரோ அங்கெல்லாம் கூப்பிட்டார். உத்தரவு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற வேளையில் தாமே உத்தரவு கொடுத்து உங்களை மீட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களின் கூப்பிடுதல் எப்படியாக இருக்க வேண்டும் என்று தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே பரதிமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் பிறவி குருடனாக இருக்கிறான். வயிற்று பிழைப்பிற்காக எரிகோ நகர வீதியில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற வேளையில் இயேசுவை குறித்து அநேக நாட்களாய் கேள்விப்பட்டவன் தனக்குள் ஒரு தீர்மானம் எடுத்தவனாய், இந்த பக்கமா இயேசு வரும்போது நாம் அவரிடம் சென்று அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருக்கிறான். வேளை வந்தது. இயேசு வருகிறதை உணர்ந்தவனாய், இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஆனால் அங்கிருக்கிறவர்கள் அவனை கூப்பிடாதபடிக்கு அதட்டிய போதிலும் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடுதலில் ஜீவன் இருந்ததை, விசுவாசம், நம்பிக்கை, உறுதி, வெளிப்பாடு இருந்ததை இயேசு அறிந்து தான் வேறு பட்டணத்திற்கு போக வேண்டிய பயணத்தை நிறுத்தி பாதையை மாற்றி அவனிடமாக வந்து நின்று அவனை அழைத்து ஆறுதல் படுத்தி அருகில் வரும்படி அழைக்கிறார். அவனின் விருப்பத்தை கேட்கிறார். உடனே இயேசு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று கூறிட அவன் பார்வை பெறுகிறான். அற்புதம் நடக்கிறது. எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்த இயேசுவை பின்தொடர்கிறான் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் சத்துருவினால் காட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளாகிய சரீரத்தில் உள்ள வியாதி, பற்றாக்குறை, கடன், ரட்சிப்பு, பிள்ளைகளை குறித்த பாரம், உறவுகளிடையே பிரிவினை, வேலை ஸ்தலத்தில் கையின் பிரயாசங்களில் எல்லாம் கட்டவிழ்க்கப்படாமல் விடுதலை வேண்டி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். உங்களின் கூப்பிடுதல் இயேசுவை திரும்பி பார்க்கும்படியாய், அதாவது நீங்கள் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்கிற வேளையில் தாமே ஜெபம் கேட்கப்படும்படியாக கூப்பிடுங்கள். உலகமும் உறவுகளும் சூழ்நிலைகளும் உங்களை அதட்டினாலும் பயத்தை கலக்கத்தை கொடுத்தாலும் அவைகளின் பக்கமாய் நோக்காமல் இயேசுவையே, இயேசுவின் மீதே உங்கள் கண்களை பதிய வையுங்கள். அடுத்ததாக பரிதிமேயு எப்படி வெளிப்பாடு உள்ளவனாய் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டானோ அப்படியே நீங்களும் இயேசுவானவர் சிலுவையில் உங்களுக்காய் சாத்தானின் சகல அதிகாரங்களை உரித்து விட்டார், உங்களுக்காய் வெற்றி சிறந்துள்ளார் என்ற சிலுவையில் உங்களுக்காய் செய்து முடித்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு பரிதிமேயுவை பார்த்து எழுந்திரு திடங்கொள் என்று கூறியவுடனே அவன் தனக்கு உலகம் அடையாளமாய் கொடுத்த மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிந்து விட்டான். காரணம், தனக்கு நிச்சயம் அற்புதம் நடக்க போகிறது. இனி இந்த குருடன் என்ற அடையாள வஸ்திரம் நமக்கு தேவைப்படாது என்று எண்ணினான். அப்படியே நீங்களும் இயேசுவை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். அவரின் வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதால் அவிவிசுவாசம் ஆகிய வஸ்திரங்களை களைந்து போட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள்.
இப்படியாக உங்களின் கூப்பிடுதல் விசுவாசம் உள்ளதாக, வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுவதாக, சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்காமல் பயப்படாமல், சூழ்நிலைகளையே நோக்கி பார்த்து சோர்ந்து போகாமல், அதிகமாய் கூப்பிட்ட பரதிமேயுவை போல வியாதியின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் உங்களின் ஜெப சத்தம் அதிகமாய் இருக்கும் போது உங்களின் விசுவாச ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர் என்பதை விசுவாசித்து கூப்பிடும் போது சூழ்நிலைகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு இயேசுவை நோக்கி முன்னிலம் அதிகமாய் கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவித்து காத்து ஆசிர்வதிப்பார். எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கொலோசேயர் 2 அதிகாரம். உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சர்வத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நயவசனப்பினாலே உங்களை வஞ்சியாத படிக்கு இதை சொல்கிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவளாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்துவிட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மருத்துவர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவளாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மருத்துவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நல்லாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனே கூட உலகத்தின் வழிபாடலுக்கு மறுத்து உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 2 உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்தபோது வதை முகாம்களில் இருந்த அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். கோரி டென்பமும் விடுதலை செய்யப்பட்டார். வெளியே வந்த கோரி எல்லா திருச்சபைகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் தனக்கு எவ்வாறு உண்மை உள்ளவராக இருந்தார் என்றும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தேவன் தன்னுடைய உள்ளத்தில் அளவற்ற அன்பையும் மன்னிக்கும் கிருபையையும் ஊற்றிய விதத்தை குறித்து கோரி த ஹைடிங் பிளேஸ் என்ற புத்தகத்திலே எழுதியுள்ளார். கோரி ஒரு குறிப்பிட்ட சபை ஆராதனையில் பிரசங்கித்து முடித்த பின்பு சபை விசுவாசிகள் அனைவரும் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது ஒரு மனிதன் கோரியை பார்க்கும்படி வந்தார். கோரி வதைக்கூடத்தில் இருந்தபோது அவர்தான் ஜெயிலராக இருந்தவர். கோரிக்கு உடனடியாக அங்கு நடந்த சம்பவங்கள் மின்னல் வேகத்தில் நினைவுக்கு வந்தன. அந்த நபர் குளியலறை வாசலில் காவலுக்கு நின்றவர். குளிக்கச் செல்லும் பெண்களை கேலி செய்யும் மனிதர்கள், அவர்கள் அருகே குவியலாக கிடந்த பெண்களின் துணிமணிகள், கோரியின் சகோதரி பெட்சியின் வெளிரிய முகம், இவை அனைத்தும் கோரிக்கு நினைவலைகளாக தோன்றின. அந்த மனிதன்தான் கோரியிடம் வந்து குனிந்து வணக்கம் செலுத்தினார். "உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கித்ததைப் போலவே தேவன் என் பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டார்" என்று கூறி கோரியுடன் கை குலுக்க தன் கையை கோரிக்கு நேராக நீட்டினார். ஆனால் மன்னிப்பின் மாட்சிமையை பற்றி பலமுறை பிரசங்கித்த கோரிக்கு தன் கையை நீட்டி அவரோடு கை குலுக்க மனம் வரவில்லை. கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இந்த மனிதனுடைய பாவமும் கோரியின் எண்ணத்தில் கொதித்தெழுந்தன. அந்நேரத்தில் கோரி இயேசுவிடம், "இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், இந்த மனிதனை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும்" என்று ஜெபித்தார். கோரி தன் கையை உயர்த்தி அந்த மனிதனுக்கு நேராக நீட்ட மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த மனிதனை பார்த்து சிரிக்க பிரயாசப்பட்டார். ஆனால் முடியவில்லை. அந்த மனிதனை மன்னிக்க மனம் வரவில்லை. எனவே கோரி மீண்டும் ஜெபிக்க ஆரம்பித்தார். "இயேசுவே, நான் ஏற்கனவே இந்த மனிதனை மன்னிக்கும் மனப்பான்மையை நீர் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்தேன். ஆனால் எனக்கு அந்த மனப்பான்மை இன்னும் வரவில்லை. இயேசுவே, நீர் உம்மை காட்டிக் கொடுத்தவர்களையும் சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்தவர்களையும் மன்னித்தது போல எனக்கும் உம்முடைய மன்னிக்கும் சிந்தையை தாரும்" என்று ஜெபித்தார். அப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. கோரி தன் கையை அவருக்கு நேராக நீட்டிய போது கோரியின் தோள்பட்டையில் இருந்து அவருடைய கரங்களின் வழியே அந்த மனிதனுடைய கரத்திற்குள் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பாய்ந்து போவதைப் போல கோரி உணர்ந்தார். தேவனுடைய அன்பு அவர் உள்ளத்தை நிரப்பியது. அந்த நேரமே அந்த மனிதன் மேல் இருந்த கசப்பெல்லாம் மாறிப்போனது. அப்பொழுதுதான், "நம்முடைய பலத்தில் நாம் யாரையும் மன்னிக்க முடியாது. மற்றவரை மன்னிக்க கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும்" என்று தான் அறிந்து கொண்டதாக கோரி தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு

0: வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 17 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். மத்தேயு 17:1-7 முடிய உள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்போம் என்றால், அதிலே 5வது வசனம் இப்படியாக சொல்லுது. அவங்க ஒலிவு மறைக்கு போனார் என்று பார்க்கணும். தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்போது மோசே எலியா அவரோடு பேசுகிறவர்களாக அவர் காணப்பட்டார்கள். பாருங்க அன்பாலே, இந்த காரியங்களை நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அங்க 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அன்பாலே, இந்த இடத்துல பாருங்க, பேதுரு சொல்றாரு இயேசுவை நோக்கி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சுத்தமானால் இங்கே ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அப்படி பேசிட்டு இருக்கிற வேலையில் தான் மேகத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் என்ன சொல்கிறது என்றால், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது பரலோகத்தினுடைய சத்தம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் கர்த்தர் அந்த சத்தத்தின் ஊடாக சிஷ்யர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், எப்பா பூமியில நீங்க பார்க்கிற இயேசு சாதாரண ஆள் கிடையாது, என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தெளிவடைய வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய நேச குமாரனுக்கு, அவர் நேச குமாரன், திரியேக தெய்வத்துக்கு இதை விட ஒரு ஆதாரம் தேவையாம். கர்த்தர் தன்னுடைய ஒரே பிரான குமாரன் இந்த உலகத்துக்கு தந்தரில் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவானிலே நாம் வாசிக்கிறோம். 3:16, நம்மளை நேசித்து நம்மளை மீட்பதற்காக அந்த ஒரே பிரான குமாரனை, நேச குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் மேல அவர் பிரியமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை நமக்கு இடுகிறதை பார்க்கிறோம். அன்பாவே, இன்னைக்கு யாருக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய நேச குமாரனுக்கு செவி கொடுக்கிறோமா? மற்ற உலக மனுஷர்களுக்கு செவி கொடுக்கிறோமா? தகப்பனை, நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலே நாம் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். பிதாவும் அவரும் அவ்வளவாய் இணைந்திருக்கிறார்கள், பிரியமாயிருக்கிறார்கள், அன்பாய் இருக்கிறார்கள் என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சத்தியத்தை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறாரோ அப்பெல்லாம் போய் ஆண்டவரோடு, பிதாவோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு அப்படி தனித்து போய் ஜெபிக்கும் பொழுதுதான் சூரியனை போல மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அந்த மறுரூபமாகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? அன்பாலே, அதை நாம் வளர்த்து கொள்வோம். நான் ஒரு ஆர்டினரியான ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறதை விட ஆண்டவரோடு கூடிய இன்னும் ஐக்கியத்திலே பலப்பட்டு ஆண்டவரோடு சேர்ந்து அந்த மறுரூபமாகிற ஒரு உன்னத அனுபவத்தை நாம் பெற்றோம் என்றால், நிச்சயமாக நாம் அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவோம். அன்பாலே, இன்றைக்கு ஆண்டுடைய சத்தத்தை விட்டுவிட்டு இன்னைக்கு உலக சத்தத்துக்கும், உலக கொள்கையின் சத்தத்துக்கும், அநேகருடைய வார்த்தையின் சத்தத்துக்கும், அநேகர் இப்படிதான் போகணும், இப்படிதான் நடக்கணும்னு அடிக்கடி நம்மளை என்ன செய்யறாங்க, அழகழித்து கொண்டிருக்கிறார்கள். நீ போற பாதை சரியில்லை, நீ போற சர்ச்சு சரியில்லை, நீ போற பின்பற்றுகிற கொள்கை சரியில்லை, இப்படிதான் அப்படிதான், நீ வந்து யெகோவாவை தான் பின்பற்ற வேண்டும், இல்லைன்னா சனிக்கிழமை ஓய்வு நாளை தான் பின்பற்ற வேண்டும், இல்லை இப்படிதான் ஒன்லி ஜீசஸ், மற்றவங்களாம் எதுவும் கிடையாது, இப்படி பல டாக்டின் இருக்கிற இந்த வேலையில பல பேர் இன்னைக்கு டிவியில வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்ல பேசி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு குழப்பம் அடைகிற ஒரு வேலையில, அன்பான பிள்ளைகளை, உமக்கு ஆண்டோர் சொல்றது என்னன்னா, நீ தனித்து போய் ஆண்டோடு உட்கார ஒரு அனுபவம் வந்ததுன்னா நாம் மறுரூபமாவோம். அந்த மறுரூப அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? இன்னைக்கு பவுல் பெற்றுக்கொண்டார். பவுலை ஆண்டவர் சந்தித்த அடுத்த காரியங்கள் அவர் என்ன செய்தார் என்று கலாத்தியில் போட்டு 3 வருடம் அவர் அரேபியன் தேசத்துக்கு மனாந்திரமான பாலைவனத்துக்கு சென்று தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவரோடு அவர் பேச ஆரம்பித்தார். அதனால்தான் அநேக வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைத்தது, அநேக நிருபங்களை அவர் எழுதினார் என்று பார்க்கிறோம். அன்பானே, அவர் எந்த ஒரு சிஷ்யனிடத்திலும் போகவில்லை, யாரிடத்திலும் போய் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர் உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை, ஆண்டவரோடு மறுரூபமாகிற ஒரு அனுபவத்தை பெற்றதனால்தான் பவுலை தன்னுடைய 12 சீடர்களை விட அதிகமாக ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்துவதை நாம் தெளிவாக இந்த வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பாலே, அந்த மறுரூபமாகிற அனுபவம் உனக்கும் எனக்கும் இருந்ததுன்னா நாம் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே கீழ்ப்படிவோம். உலக சத்தமோ உலக மனிதர்களுடைய சத்தமோ நாம் நிச்சயமாக நம் காதிலே ஒலிக்காத. அன்பானே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுரூபமாகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இதை கேட்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதற்கு நாம் விலக்கிரயமாக நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையாய் போய் ஏசாண்டவரோடு ஒப்புருவாகி அவரோடு கூட பேசி உறவாடி மறுரூபமாகிற அந்த ஒரு உன்னத நிலையை நாம் அடைந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஏசாண்டவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு உண்மை கிறிஸ்துவாய் மாற முடியும். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். விஷாபாதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இதை பேசி கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்வதை நான் உணர்கிறேன். அன்பானே, நாம் சிபிப்போம், நமக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே எனக்கு அந்த அனுபவத்தை தாங்கப்பா, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, போதிக்கிற எனக்கு தாங்க, நான் வீணாக போகாதபடிக்கு, நான் விழுந்து போகாதபடிக்கு எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்போம். ஆண்டவரே எனக்கு தாங்க, தகப்பனே எனக்கு தான். இதை கேட்கிற ஒவ்வொரு சவர சவனுக்கு அந்த மறுரூபமாகிற அனுபவத்தை தாங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளாய், உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவளாய், அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கிறவளாய் எங்களை மாற்றுங்கப்பா. அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க தகப்பனே. அப்படியாய் நீர் மறுரூபமாகிற அனுபவத்தை எனக்கு எங்களுக்கு தரப்போரீர். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்மாவிலே. தேங்க்யூ.

1999 வருடம் 2 போப் ஜான் பால் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஏன் மன்னிப்பு கேட்டார்ன்னு தெரியுமா? கிபி 1415 ஜூலை மாதம் 6 ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரிஃபர்மேஷன் லீடரை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு அப்படியே எரித்து கொண்டாங்க. ஏன் அவரை எரித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய போதனைகள் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு எதிராக இருந்தது. அப்படி என்ன அவர் போதனையை போதித்தார்? ஜான் ஹஸ் அவருடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். மறுதலி அல்லது மரணி என்று அவர்கள் சொன்னபோது, மறுதளிக்க மாட்டேன், மரணித்து விடுகிறேன் என்று மாறுதட்டிய ஒரு மாவீரனுடைய வரலாறு. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் போலதான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஜான் ஹஸ். இன்றைக்கு செக் குடியரசு என்று அழைக்கப்படக்கூடியதான அந்த நாடு இருந்த அந்த இடத்துல தான், கூஸ் டவுன் என்ற அந்த ஒரு ஊரிலே அவர் பிறந்தார். அவர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்ததுனால, நான் எப்படியாவது ஒரு போதகனாக, அன்னைக்கு வந்து போதகர்களுக்கு தான் அதிகமான மரியாதை, அதிகமான பணம் கிடைத்தது. இன்றைக்கு கூட நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்கு. ரைட், ஓகே. அவர் என்ன நினைச்சாருன்னா, நாம ஒரு கத்தோலிக்க பாதிரியாராய் ஆகிவிட்டோம்னு சொன்னா நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், நம்மளுடைய ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல ஒரு பணக்காரரா நாம போயிடலாம். சோ நாம நிச்சயமாக ஒரு பாதிரியாராகத்தான் நான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா படிக்க ஆரம்பித்தார். சோ 1401 வருடம் பராகுவே அப்படிங்கிற ஒரு இடத்துல பெத்லஹேம் சாப்பல்ல அவருக்கு பாதிரியாராக இடம் கிடைத்தது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலாக கூடப்படக்கூடியதான அந்த இடத்துல தன்னுடைய கனவுகள் நிறைவேறின ஆசையோடு கூட ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு ரிலீஜியஸ் லீடராக, ஒரு மத போதகராக அவர் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டார். எல்லையில்லாத ஆனந்தம். ஏன் தெரியுங்களா? அவர் நினைச்சது நடக்க போகுது. தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அப்ப தான் நினைத்தது நடந்து விட்டது என்று அதிகமான சந்தோஷத்துல இருந்தார். சில சமயத்துல நாம நினைச்சதுக்கு நேர்மாறா நடக்கும். உதாரணமா என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா, நான் என்னைக்குமே யாராய் வேண்டுமானாலும் எந்த வேலையா வேண்டுமானாலும் போல, அந்த ஊழியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது. ஏன்னா அந்த ஊழியம் அப்படின்னு போயிட்டா, பாஸ்டர் அப்படின்னு போயிட்டா, நம்ம நினைச்சபடி வாழ முடியாது, நினைச்ச பொருள்களை வாங்கி குமிக்க முடியாது. உண்மைதானே? நம்ம நினைச்சபடி எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ரொம்ப வந்து ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும், ரொம்ப கஷ்டம். அப்பா, தயவு செய்து எனக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் வேண்டவே வேண்டாம். ஒரு சாதாரண விசுவாசியா இருந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருந்த என்னைய ஆண்டவர் நேர்மாறா ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதில் இன்னொன்னு என்ன, அந்த திருப்பூர் பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமேல் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எதை வேண்டான்னு சொல்றோமோ அதைத்தான் கொடுத்துருவார் போல் இருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு இனிமேல் ஜெட்டு வேண்டாம், பங்களா வேண்டாம், இப்படி முடிவு பண்ணால் அதை கொடுத்துருவார் போல் இருக்கு. அந்த மாதிரி திருப்பூர் வேண்டாம், வேற எங்க வேணாலும் போகலாங்கன்னு இருக்கும்போது கடைசியில் திருப்பூர்லேயே கொண்டு வந்து உட்கார சார். ரைட். ஆனால் ஜான் ஹஸ்க்கு அப்படி இல்லை, அவர் நினைச்சதெல்லாம் நடந்தது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை வேறு வகையிலே தொட ஆரம்பித்திருந்தார். இவர் அந்த பாதிரியாராய் போனது கொஞ்சம் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரே காரணத்திற்காக போகிறார். ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் நடந்த நிலைமையே வேறு. மற்றவர்களைப் போல இவர் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார், மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு புத்தகத்தை அவர் வாசிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. என்னடா இந்த புத்தகத்துல இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறதே? நீங்க நினைக்கலாம், பிரதர் அந்த புத்தகம் பைபிள் தானே? இல்ல, ஜான் வைக்லிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஃபர்மேஷன் லீடர், அவருக்கு முன்பதாக வாழ்ந்தவர், அவருடைய புத்தகம் இவருடைய கரங்களிலே கிடைத்தது. அந்த புத்தகத்துல அவர் வசனத்தை அநேக இடங்களிலே மேற்கோள் காட்டி எழுதியிருந்தார்.
வேதாகம வார்த்தைகளை அவர் எடுத்து கையாண்ட விதம், அவர் பயன்படுத்திய விதம், என்ன சொன்னாலுமே பைபிள் வசனத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதித்த விதம் இவருடைய வாழ்க்கையில பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது. ஜான் வைக்கிலிஃபினுடைய எல்லா எழுத்துக்களையும் தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஒரு புத்தகத்தை கூட விடல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா? ஜான் வைக்கிலிஃபினுடைய தீவிர மாணவனாக அவர் மாறினார். அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சிஷியனாகவே மாறினார். ஜான் வைக்கிலிஃப் என்ன நம்பினாரு? வேதாகமத்தை தவிர வேற ஒரு அதிகாரமும் நமக்கு கிடையாதுன்னு நம்பினார். யாரு என்ன சொன்னாலும் வேதாகமத்தில் இருந்துதான் சொல்ல வேண்டுமே ஒழிய அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் வைராக்கியமா இருந்தவர். ஜான் வைக்கிலிஃபை குறித்து நம்ம ஒரு பதிவுல கூட தனிப்பட்ட முறையில பார்க்கலாம். சோ இவர் இதை வாசிக்கும் பொழுதுதான் பைபிள் எந்த அளவுக்கு முக்கியமானது, இதனால் வரைக்கும் நாம என்ன போதித்து கொண்டிருந்தோம், நம்ம சபையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஆரம்பித்தது. அமைதியாக போனார், உட்கார்ந்தார், சிந்தித்தார். 3000 பேர் வரக்கூடியதான அந்த சேப்பல்ல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அநேக ரிச்சுவல்ஸ் அந்த சபையில இருந்தது, இன்றைக்கு கூட குறைந்து விட்டது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ரிச்சுவல்ஸ், பல சடங்குகள், எதை எடுத்தாலும் சடங்கு, நின்றால் சடங்கு, உட்கார்ந்தால் சடங்கு, ஜெபித்தால் சடங்கு, ஆராதித்தால் சடங்கு, சபைக்குள்ளாக சடங்கோ சடங்குகள். எல்லாவற்றையும் வேதத்தை வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை எதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச போதுதான் ஒரு பதிலும் யாரிடத்திலிருந்து வரல. எல்லாரும் கையை காட்டியது, இவர் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப்பு போய் கேட்டா போப் சொன்னார் நாங்கள் செய்தோம், போப்பின் இடத்துல கேள்வி கேட்டா ஐ ஆம் த அத்தாரிட்டி, நானே அதிகாரம் உள்ளவன், நான் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுதுதான் இவருடைய அகக்கண்கள் விழித்து கொண்டது. நாம் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து போய் கொண்டிருக்கிறோம், இது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு. கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் அவர்கள் போதித்தால், வசனத்தை எடுத்து போதித்தால் 100% அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எப்பொழுது வசனம் இல்லாமல் அவர்களாக தங்களுடைய சொந்த வார்த்தைகளை நான் தேவ மனுஷன் என்று பேச ஆரம்பித்தார்களோ, நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பாதிரியார் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தான் அங்கிருந்து துரத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு களத்தில இறங்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அநேக கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார். அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். ஆனால் எப்பொழுது ஒரு இடத்துல விழிப்புணர்வு வருகிறதோ, எப்பொழுது ஒரு இடத்துல மாற்றம் உருவாகிறதோ, அந்த இடத்துல உபத்திரவம் உருவாக ஆரம்பிக்கும், பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். சாத்தான் சும்மா விடமாட்டான். அன்றைக்கு இருந்த எல்லா மத தலைவர்களையும் எழுப்பினான். இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அன்றைக்கு 3 போப்புமார்கள் இருந்தார்கள். சரித்திரத்திலேயே ஒரே நேரத்தில் 3 போப்புமார்கள் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய சத்தியத்தின் பிரகாரம், அவங்களுடைய சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் தான் போப்பா இருக்கணும். ஆனா அன்றைக்கு இருந்த அரசியல் கலைபரத்துல, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல, பல வகையான குழப்பத்தின் நடுவில் ஆளாளுக்கு போப் என்று எழுந்து கொண்டார்கள். அன்றைக்கு 3 போப்புகள் இருந்தாங்க. அதுவே இவர் வந்து அவங்களை எதிர்த்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அது ஒரு சாதகமான காரியமாய் மாறிவிட்டது. சோ பலருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உடனே இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இவருடைய போதனைகள் எல்லாம் வேதாகமத்தின் பிரகாரம் இருக்கிறது, அதனால இவரை நாம வேதத்தை வைத்து ஏதாவது கேள்வி கேட்டு ஜனங்கள் முன்னாடி மடக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் வஞ்சகமாக என்ன செய்ய முடியும், அவர் மேல் குற்றம் சுமத்தி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பெற்ற மத தலைவர்கள் முடிவு செய்து அவரை வரவழைத்தார். என்னன்னு சொல்லி வரவழைத்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போதிக்கிறீங்க, நம்ம கத்தோலிக்க போதனைக்கு கீழாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வித்தியாசமாய் போதிக்கிறீர்கள், தயவு செய்து இங்கே கூடக்கூடியதான கவுன்சில்ல வந்து நீங்கள் ஏன் இப்படி போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு எங்களுக்கு விலக்கி காண்பிக்க வேண்டும் என்று அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து அவரை வரவழைத்தாங்க. மார்ட்டின் லூதருக்கு கூட இதே மாதிரியான ஒரு அழைப்பு கொடுத்து அவர் போனாரு, வசனங்களை எடுத்து பேசினார். அவருக்கு எதிராக பதில் சொல்ல யாருமே இல்லை, ஏன்னா அவர் வசனத்தின் அடிப்படையில பேசினார். இவர் ஜான் கெஸ் அதே மாதிரி கிளம்பி வர்றாரு. கிளம்பி வருகிற வேளையில இடையிலேயே அவரை யாருக்கும் தெரியாம சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிடறான்.
இவர் எத்தனையோ முறை சொல்லி பார்க்கிறாரு, நான் இந்த மாதிரி இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை குறித்து பேசுவதற்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். கேட்கவே பல முறை இவரிடத்துல மத தலைவர்கள் அறிவிப்பு கொடுத்து, நீ உன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை உன்னுடைய நீ நம்பக்கூடிய சத்தியத்தை மறுதலி, அப்படி அல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோன்னு பல முறை மிரட்டியும் அவர் ஒரு இடத்துல கூட அடிபணியவே, நான் எப்படியாவது என் சத்தியத்தை நான் மக்களுக்கு முன்பதாக விலக்கி காண்பிப்பேனே அன்றி நான் என்னுடைய சத்தியத்தை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். அப்படி என்ன அவர் சத்தியத்தை போதிச்சாருங்க? முதல்ல அவர் போதிச்ச சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்திற்கு மேலாக, வேதாகமத்திற்கு நிகராக வேறு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். இது அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையின் சத்தியத்திற்கு விரோதமாக இருந்தது. ஏன்னா போப்பே கடைசி அதிகாரமாக அன்றைக்கு போதிக்கப்பட்டிருந்தார். போப்புக்கு அடுத்தபடியாக வேதாகமும் பிளஸ் சபை, இந்த இரண்டும், அதாவது சபையினுடைய கூடுகைகள், அந்த கவுன்சில், சபையில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க பாத்தீங்களா, இது வேதாகமத்திற்கு நிகரான அதிகாரமாய் கருதப்பட்டது. போப் வேதாகமத்திற்கு மேலான அதிகாரம் உடையவராய் கருதப்பட்டார். வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை போதிக்கிறதுக்கு கூட போப் அதை எப்படி போதிக்கிறாரோ அதுதான் சரியான விளக்கம் என்றும் அன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே நம்பப்பட்டு வந்தது. ஸோ இந்த முதல் போதனையே கத்தோலிக்க திருச்சபையின் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் பிஷப் அவர்களுடைய போதனையினுடைய அடிப்படைக்கே வேட்டு வைப்பது போல இருந்தது. ஸோ இது முதலாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நம்பர் டூ, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் காட் அப்படின்னு போதிச்சார். அது ஆணானாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, அது ஊழியனானாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் சமமானவர்களே அப்படின்னு போதிச்சது அவங்க மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கு கூட புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் பலர் விசுவாசிக்கும் பாஸ்டருக்குமே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருப்பதாகவே போதிக்கவும் செய்கிறார். ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்து மூன்றாவது, இவர் என்ன சொன்னாருன்னா, சபையில இருக்கக்கூடியதான பல சடங்குகள் இது எதுவுமே வேதத்திலே கிடையாதுன்னு சொல்லி போச்சார். அன்றைக்கு நிறைய சடங்குகள் வச்சிருந்தாங்க, இன்றைக்கே இவ்வளவு சடங்குகள் இருக்கு. இன்னைக்கு இந்த சபைகள்ல பாத்தீங்கன்னா, தேர் இழுக்கிறதுல இருந்து பல வகையான சடங்குகள், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம், ஓகே அவங்கள நான் விட்டுறேன். ஆனா ரிஃபர்மேஷன் லீடரா இருந்த ஜான் வெஸ்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. வேதத்திற்கு ஒவ்வாத மாற்று மத சடங்குகள் எல்லாமே உள்ள இருந்ததை வன்மையா கண்டிச்சு பேசினார். நீங்க வேணா எதை வேணாலும் கண்டிங்க, அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை தொட்டு பாருங்க, மக்கள் வந்து அப்படியே வெகுண்டு எழுந்து விடுவார்கள். சமீபத்துல கூட அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனிதன் இந்த மாதிரியான பாரம்பரியங்கள் சடங்குகளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான். அது கிறிஸ்தவத்திலும் அது விதிவிலக்கல்ல. நாம ஒரு சடங்கை செய்யறோம்னு சொன்னா, ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் கேள்வி கேட்கறதே இல்லை, கண்ணை மூடிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜான் ஹஸ் எதிர்த்து கேள்வி கேட்டார். எப்ப? 14th century எதிர்த்து கேள்வி கேட்டார். அடுத்து இந்த கர்த்தருடைய பந்திங்கிற விஷயத்திலும் கூட ஜான் வைக்லிஃப் என்ன போதித்தாரோ அதையே தான் ஜான் ஹஸ் பின்பற்றினார். ஜான் வைக்லிஃப் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது அது நினைவு கூறுதல், அவ்வளவுதான். அதுல நம்ம பங்கு பெறுகிறதுனால ஒரு புதிய ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட முடியாது. இரண்டாவது, அதுல பங்கு பெறும் பொழுது அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அப்படியே ரத்தமாகவும் அப்படியே சதையாகவும் மாறுகிறது. நாம சதையத்தான் சாப்பிடுறோம், ரத்தத்தை தான் குடிக்கிறோம் அப்படிங்கிற போதனை தவறு அப்படின்னு ஜான் வைக்லிஃபும் போதிச்சாரு. அநேக ரிஃபர்மேஷன் லீடர்ஸ் அதை நம்பினாங்க. அதை ஜான் ஹஸ் ரொம்ப தீவிரமா கொண்டு போய் சேர்த்தார். அது நினைவு கூறுதல் தான், நீங்க தவறாய் அதை புரிந்து கொண்டீங்க, அது ஒரு காலம் லிட்ரலா ரத்தமாய் மாறாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களே இதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஐயோ, என்ன தெய்வ குத்தம் செய்து விட்டீர்கள், அது ரத்தமாகத்தான் மாறுகிறது. நீங்கள் இன்னும் சிலர் எனக்கெல்லாம் ஒரு மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம், அது ரத்தம் தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், இப்படி எல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா இருக்கிறாங்க. ரைட், ஓகே, நீங்க அப்படி நம்புறீங்கன்னா நம்பிக்கைங்க. ஜான் வெஸ் என்ன சொல்றாருன்னா, அப்படி கிடையாதுங்கிறத போதிச்சாரு. இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படையிலே கையை வச்சாரு பாத்தீங்களா, அவங்கனால முடியல. எப்ப வேதம் தான் அதிகாரம், ஜனங்கள் எல்லாம் வேதத்தை பார்த்து வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், வேதத்துக்கு விரோதமா வேற யாரு சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டாங்கிற வார்த்தை போச்சோ, அந்த நிமிஷத்திலேயே அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கு இருந்த கவுன்சிலர்ஸால இவருடைய போதனைகள் க
கல்ட்டு, இது வந்து ஒரு ஹெரட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டு, இவருடைய எல்லா புத்தகத்தையும் அவரையும் ஒன்னா வச்சு ஒரு இடத்துல அப்படி கட்டினாங்க, கொளுத்துனாங்க. தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கடைசியாக அவர் சொல்லி அவர் மரித்தார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் அடிக்கடி தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். இது இதுக்கு முன்னாடி அவர் பல முறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நிறைவேறியது, டை ஃபார் த ட்ரூத், மரித்தார். பிரியமானவர்களே, சத்தியத்திற்காக நாம் சாகவும் துணிந்தவர்களாக இருக்கிறோமா? ஜான் ஹஸ்ஸினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தான் தோன்றுது. ஜான் ஹஸ்ஸினுடைய மரணத்தில் என்ன நடந்தது? ஜான் ஹஸ்ஸினுடைய மரணம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. ஆவிக்குரிய உலகத்தில் அநேகரை திரும்பி பார்க்க வைத்தது. இந்த செயல் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது. அநேகர் ஜான் ஹஸ்ஸினுடைய போதனையை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னது சரின்னு சொன்னாங்க. ஜான் ஹஸ்ஸ மிக தீவிரமாய் பின்பற்றிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால், அவருக்கு பின்னாடி வந்த மார்ட்டின் லூதர். அவர் அவ்வப்பொழுது ஹசைட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார்னா, நான் வந்து ஜான் ஹஸ்ஸினுடைய ஃபாலோயர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கிறாரு, என்னால நம்ப முடியல, எதற்காக ஜான் ஹஸ்ஸை கொன்றார்கள் என்பதை என்னால் இன்றைக்கு வரைக்கும் நம்ப முடியவில்லை. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதி வச்சிருக்கிறார். 1999 இரண்டாம் ஜான் போபால் உலக மக்களுக்கு முன்பதாக வந்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், வருந்துகிறோம், வருத்தம் தெரிவித்தார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, மரண பரியந்தம் சத்தியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிற்க வேண்டியிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா இன்றைக்கு சத்தியம் எங்க போச்சுன்னு தெரியல. சத்தியத்துக்காக ஒருத்தர் பேசினா கூட, எதற்காக பேசுகிறீர்கள், அமைதியாயிருங்கள். ஒருவர் ஒரு இடத்துல தவறான போதனை போதிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அவரால் சும்மா இருக்க முடியல, தன் உயிரையே கொடுக்க ரெடியா இருந்தார். இன்றைக்கு நாம அந்த சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா போதனைகளையும் எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் நான் எதுக்கு இருக்கிறோம்? ஜான் ஹஸ் நினைச்சிருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, தனக்கு கொடுத்த வெளிச்சம் இது சத்தியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாமே. அவர் அப்படி உட்காரல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்னு விட்டு விடவில்லை. தன்னை கர்த்தர் அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, நம் மூலமாகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதிக்கிறார், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிந்தவராய் தன் ஜீவனை அருமையாக எண்ணாமல் சத்தியத்திற்காக ஒப்புக்கொடு. ஜான் ஹஸ் இன்றைக்கு நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சிந்திப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்போம். மறுதலி அல்லது மரணித்துவிடு என்ற வாசகம் நம்மை நோக்கி வரும் பொழுது மறுதலிக்க மாட்டோம், மரணித்து விடுகிறோம் என்று தைரியமாய் சொல்லத்தக்கவர்களை ஜீவிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம்.
2: கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. பார் விளையாட்டு சாகசங்கள் பார்ப்பதற்கே திகிலூட்டுவதாக இருக்கும். இந்த பார் விளையாட்டு சாகசக்காரர்கள் எவ்வாறு தைரியமாக தாங்கள் தொங்கிக் கொண்டிருந்த பலகையை விட்டுவிட்டு சரியாக ஒரு நொடி கூட தவறாமல் தனக்கு எதிரே வரும் பலகையை பற்றி கொண்டு சாகசம் காட்டுகிறார்கள் என்று பிரமிப்பாயிருக்கும். பார்வையாளர்கள் தங்கள் கைகளை தட்டிக்கொண்டு சாகச கலைஞர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஒருவேளை ஏதேனும் ஒரு சாகச வீரர் டைமிங் மிஸ் ஆகி கீழே விழுந்துவிட்டால் கீழே அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வலையில் விழுவார். அவர் அதிலிருந்து எவ்வி குதித்து மீண்டும் தன் பலகையை பற்றி கொண்டு சாகசம் காட்ட ஆரம்பித்து விடுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இந்த சாகச பலகையில் இருப்பது போன்றதுதான். இந்த முழு உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இவ்வளவு அன்பாக இருக்கிறது, இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறார்கள் என்று நம்முடைய ஒவ்வொரு வெற்றியையும் நம்மை சுற்றி இருக்கும் அநேகர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியில் தோற்று போய் கீழே விழுந்து விட்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்மை காப்பாற்றி நம்மை நம்முடைய நிலையில் மறுபடியும் நிறுத்தும்படி தேவனின் பாதுகாப்பு வலை நமக்கு கீழே ஆயத்தமாக போடப்பட்டிருக்கும். சத்ரு நம்மை கீழே தள்ளினாலும் நம்மை பாதுகாக்க தேவனின் வலை நமக்கு உண்டு. ஒருவேளை நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் கீழே விழுந்தாலும் இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம்மை மன்னித்து மீண்டும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். தானியேலை எப்படியாவது அவருடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து பல சதிகளை அவரோடு வேலை செய்தவர்கள் செய்தனர். இறுதியில் அவரை சிங்கக்கவிக்குள்ளே போட்டனர். ஆனால் தானியேலை தேவன் பாதுகாத்தார், சிங்கங்களின் வாயை கட்டினார். தானியேல் மீண்டும் தனது நிலைக்கு உயர்த்தப்பட்டார். ஆனால் அவருடைய சத்துருக்களையோ சிங்கங்கள் பீறி போட்டன. ஒருமுறை தாவீது பாவம் செய்து தேவ பிரசன்னத்திலிருந்து விலகினார். ஆனால் விழுந்த இடத்திலேயே அவர் கிடந்து விடாமல் தேவனுடைய மன்னிப்பை கேட்டு பெற்று கொண்டார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனானார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு வேலி நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நமக்காக தேவன் போடும் பாதுகாப்பு வேலியும் நாம் கீழே விழுந்தாலும் மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்துவதும் அவருடைய கிருபையே. ஆகவே அவருடைய கிருபையை போக்கடிக்காமல் அதை பற்றி கொள்வோமாக. தேவன் நம்மையும் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார்.